கண் பார்க்காததை மனம் உணர்ந்தால் அதுவே தெய்வம். இசையால் இறைவனை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 அருள் மாலையில் நேரம் விடியற்காலை 5:44.

இனிய அலைவரிசை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா. 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வசந்த விடியல். இதில் கோயில் விழா தகவல்கள், கரூர் தைலாசில் சென்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 6:45 நண்பகல் 12:40 மாலை 6:30 இரவு 8 மணிக்கும் கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும். 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. இதில் 8:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒலிக்கும். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவிசேரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் உணவு பாதுகாப்பும் பொருளாதார வளர்ச்சியும். சிறப்பு விருந்தினராக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பொருளாதாரம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ரமேஷ்குமார் அவர்கள். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவின் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் குருசாமி பாளையம் சந்தைப்பேட்டை பாவடி மைதானம் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. இதில் 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள் ஒலிக்கும். 2:30 டோல் தமாக்கா தோல். 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்று கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் கோகுலராம் அவர்களின் தெருவில் இருந்து. 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும். மாலை 4 மணிக்கு மில்கா ஒன்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ். 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் செப்புக செந்தமிழ். 5 மணிக்கு சிவக்கும் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். இதில் 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். இதில் 6:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். 7:00 தங்கள் அன்புடன் நேயர்களின் விமர்சன கடிதங்களுடன். 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் இன்று விளையாடவிருக்கிறோம் தொட்டு தொட்டு 1, 2, 3. 9:00 கொடை தென்றல். இன்று பாடும் வானம் பாடி பத்மஸ்ரீ SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல் பதிவும் அவர்களின் பாடல்களும் செவிநிறைக்கும். 10:00 நினைவே சுகம் தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. இவையாவும் இன்று மலரவிருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியியலாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: இசையால் நீய உள்ளங்களை வருடிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. நன்னயம் செய்துவிடல், நன்னயம் செய்துவிடல். கொதிக்கும் முளையில் கொட்டப்படும் அரிசி அதன் கொதிப்பின் சத்தம் தனித்து அமைதியாக்குவது போல, பிறர் செய்த தீமையை எண்ணி மனம் கலங்காமல் நல்ல எண்ணங்களை நமக்குள் விதைத்து கொண்டோமேயானால் நமக்கு தீங்கு செய்தோரும் நானும்படி நன்மை செய்துவிடலாம் என்ற நற்சிந்தனையோடு உதயமாகிறது கோடைப்பண்பலை 100.5 வசந்த விடியல். விடியலின் முகப்பில் பொதுமற்ற

0: பொழிவு.
1: பொதுமறை பொழிவு, அதிகாரம் கயமை, குரல் எண் 1071.

தோற்றத்தால் மனிதரைப் போலவே இருக்கின்றனர் கயவர்கள். குணத்தால் மாறுபட்டு தோற்றத்தால் ஒத்துப்போகிற கயவரைப் போல ஒப்புடையவர்கள் வேறு யாரையும் யாம் கண்டது இல்லை. குறள் எண் 1071 அதிகாரம் கயமை.

தோற்றத்தால் மனிதரைப் போலவே இருக்கின்றனர் கயவர்கள். குணத்தால் மாறுபட்டு தோற்றத்தால் ஒத்துப்போகிற கயவரைப் போல ஒப்புடையவர்கள் வேறு யாரையும் யாம் கண்டது இல்லை. குறள் எண் 1071 அதிகாரம் கயமை.

0: சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
1: நம் கோடி பண்பலை நுறுப்புழைந்து இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்,
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய்
1: 8:30க்கும் கிக்கலாம். வைக்கிங் பனியன் சன் ரீப்ஸ் மனதோடு ராகம்.
6: மனதிற்கு இனிமையான இன்னிசை இறை சந்தங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 வசந்த விடியல். நேரம் காலை 6:21.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
5: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய்

0: 8:30-க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும். ஜோதி சமர்

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று திருவாரூர் பெரிய குருவாடி அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

வேலூர் மாவட்டத்தில் பெரிய குருவாடி என்ற ஊரில் பழமையான சிவாலயம் அமைந்துள்ளது. அகத்தியர் வழிபட்ட சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று. இங்குள்ள இறைவன் அகஸ்தீஸ்வரரும் இறைவி அகிலாண்டேஸ்வரியும் மாங்கல்ய பாக்கியத்தை அருள்வதாக நம்பப்படுகிறது. ஆலயத்தின் கருவறையில் சதுர வடிவ ஆவுடையார் மீது லிங்க மேனியுடன் காட்சி தருகிறார் சிவபெருமான். இவருக்கு பின்னால் கங்கையை தன் கை விரல்களால் பூமியில் விடும் அழகிய திருக்கோலத்தில் ஈசனும் ஊடல் தணிந்த நிலையில் அம்பிகையும் நமக்கெல்லாம் காட்சி அருள்கின்றனர். அம்பிகை அகிலாண்டேஸ்வரி தனிச்சன்னதியிலும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். கருவறையில் சிவபெருமானும் அம்பிகையும் காட்சி தருவதால் இந்த தலம் திருமண தடை நீக்கும் பரிகார தலமாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது. இதற்கு ஒரு அழகிய வரலாறும் உண்டு. சூரிய வம்சத்தில் வந்த மன்னர் சகரன் அசுவமேத யாகம் செய்ய விரும்பினார். சர்வ லட்சணங்களும் பொருந்திய ஒரு குதிரையை அனுப்பி வைத்தார். ஆனால் அந்த குதிரையானது போகும் வழியிலேயே காணாமல் போய்விட்டது. குதிரையை திரும்ப கொண்டு வரும்படி தன்னுடைய பிள்ளைகளை சகர மன்னர் அனுப்பி வைத்தார். அப்படி குதிரையை தேடி சென்ற சகர மன்னனின் குமாரர்கள் ஒரு ஆசிரமத்தின் வாயிலில் குதிரையை நிற்பதை கண்டனர். அந்த ஆசிரமமானது கபில முனிவர் வசிக்கும் ஆசிரமம். இதை கண்ட குமாரர்கள் கபிலர்தான் குதிரையை கவர்ந்து கொண்டு வந்து இங்கே கட்டி வைத்திருப்பதாக எண்ணிக்கொண்டு முனிவரை கோபமாகவும் தவறாகவும் பேசியதுடன் அவரை தாக்கவும் முற்பட்ட போது இந்த செயலை கண்ட முனிவர் பொறுத்திருப்பாரா? உடனே கோபம் கொண்டு கபில முனிவர் அவர்களை சபித்து விட்டார்.

வெகு காலத்திற்கு பிறகு சகர மன்னனின் அடுத்தடுத்து வந்த சந்ததிகளில் ஒருவரான பகிரத மன்னன் தன்னுடைய முன்னோர்கள் கபில முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி துன்புற்று இருப்பதைக் கண்டு அவர்களின் ஆன்மாவை சாந்தியடைய செய்யும் வகையில் ஒரு வழியை அறிந்து கொண்டார். அது என்னவென்றால், கங்காதேவியை பூமிக்கு வரவழைப்பது. விஷ்ணு பரமாத்மாவிடம் கங்கையை வரவைத்து தங்களது முன்னோர்களின் சாம்பல் மீது படும்படி செய்தால் தங்களுடைய முன்னோர்களின் சாபம் நீங்கி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ள, அதன்படியே விஷ்ணு பரமாத்மாவும் கங்கையிடம் கூற கங்காதேவியும் அதனை ஏற்றுக்கொண்டு பூமியை நோக்கி வர சம்மதித்தாள். ஆனால் கங்கை தேவிக்கு ஒரு தயக்கமாக இருந்தது. என்னவென்றால், விண்ணிலிருந்து பூமியை நோக்கி வரும் பொழுது கங்கையின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் பூமியை அழிந்துவிடும் என பயந்தார். இதை மன்னன் பகிரதனிடம் கங்காதேவி கூற, அதற்கு மன்னன், தங்களது வேகத்தை தாங்கிக் கொள்ளும்படி நான் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று கூறினார். அவ்வாறே பகிரத மன்னனும் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்ள, சிவபெருமானும் கங்காதேவியின் வேகத்தை தாங்கிக் கொள்ள சம்மதத்தை அருளினார். அப்போது விண்ணிலிருந்து வேகமாக

0: இறங்கிய கங்கையை தன் திருமுடியில் தாங்கிக் கொண்டார். சிவபெருமான் கங்கா தேவியை தன் திருமுடியில் தாங்கிக் கொண்டதைக் கண்ட பார்வதி தேவி ஈசனிடம் கோபித்துக் கொண்டார். அதனால் சிவபெருமான் அம்பிகையின் உடலை தணிக்கவும் இந்த உலகம் செழிக்கவும் திருமுடியில் இருந்த கங்கையை தம்முடைய இரு விரல்களால் எடுத்து பூமியில் விடுத்தார். அதன் காரணமாக கங்கா விசர்ஜன மூர்த்தி என்ற திருப்பெயரும் இங்குள்ள இறைவனுக்கு ஏற்பட்டது. கங்கா விசர்ஜன மூர்த்தியாக அம்பிகை அகிலாண்டேஸ்வரியுடன் எழுந்தருளியிருக்கும் திருத்தலம்தான் பெரிய குருவாடி திருத்தலம். சகர மன்னனின் சாபம் நீக்கிய அகஸ்தீஸ்வரர் நம் சங்கடங்களை போக்கட்டும். இன்று திருவாரூர் மாவட்டம் பெரிய குருவாடி அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: வழங்கும் வசந்த விடியல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 9

0: செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: UGC அங்கீகாரம் பெற்று ஸ்ரீ PhD மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, PhD காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சங்ககிரி, BA, BCom, MA, MCom, MSc போன்ற பட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தகுதியான மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள். ஸ்ரீ PhD மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9865855530.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
5: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய்
4: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: கோடி பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
9: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இனிப்பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி செல்லம் வந்திருக்காங்க. அவங்களை இப்போ நம்ம சந்திச்சிருப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: என் பெயர் பாபு ரக்ஷினி வாஷினி.
0: பாபு, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: நான் காந்திபுரத்துல இருந்து வரேன்.
0: உங்களுக்கு உங்க மேம் என்னெல்லாம் சொல்லி
1: கொடுப்பாங்க? பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, கதை சொல்லி கொடுப்பாங்க, அப்புறமா லெசன் சொல்லி கொடுப்பாங்க, நிறைய சொல்லி கொடுப்பாங்க.
0: ஓ, நிறைய சொல்லி கொடுப்பாங்களா? உங்களுக்கு உங்க மேம் பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க?
1: நான் வந்து பாட்டு சொல்ல போறேன்.
0: என்ன பாட்டு?
1: குழந்தையா அழுத எறும்பு கடிச்சு நான் அழுத, எறும்பே எறும்பு ஏன் கடிச்ச, என் புத்துக்குள்ள கையை விட்டா நான் சும்மா இருப்பேன். நன்றி.
0: அப்படியா? ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, இதை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
1: சொல்லி கொடுத்தாங்க.
0: எந்த மேம் சொல்லி கொடுத்தாங்க?
1: சோலை மேம்.
0: அவங்க வேற என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: சோலை மேம் வந்து பாட்டு, கதை, லெசன்ஸ், அப்புறமா நியூ வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க.
0: அப்படியா? உங்களுக்கு பாட்டெல்லாம் தெரியுமா? சரி சரி, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: தாத்தா, பாட்டி, என் தங்கச்சி, அப்பா, மம்மி, அப்புறமா நான், அப்புறமா எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கு.
0: அப்படியா? சரி சரி. உங்கள் அப்பா பேர் என்ன?
1: பூபதி.
0: அம்மா பேர்?
1: திவ்யா.
0: உங்கள் பாப்பா பேர் என்ன?
1: பாதுனி.
0: ஆ, பாப்பாவை நீங்கள் அடிப்பீங்களா? பாப்பா சொன்னாங்க பாதுனி பாப்பா என்கிட்ட எங்கள் அக்கா என்னை அடிச்சுட்டே இருப்பாங்கன்னு.
1: அவ தான் என்னை அடிப்பா.
0: அப்படியா? சரி சரி, அதுக்கு கியூண்டு பாப்பா தானே.

0: சாரி சொல்ல குட்டி. அப்பா என்ன பண்றாங்க?
1: அப்பா வந்து லாரி ஓனரா இருக்காங்க.
0: ஓ, நீங்க நிறைய லாரி வச்சிருக்கீங்களா?
1: ஆமா வச்சிருக்கோம்.
0: சரி, அந்த லாரியில என்னைய கூட்டி போறீங்களா?
1: கூட்டிட்டு போறோம்.
0: எங்க கூட்டி போவீங்க?
1: ஏற்காடு. ஏற்காடு கொடைக்கானல்ல கூட்டிட்டு போறேன்.
0: ஆஹா, நான் கொடைக்கானல்ல தான் இருக்கேன், அதனால என்னைய கூட ஏற்காடு கூட்டி போறீங்களா?
1: கூட்டிட்டு போறோம்.
0: சரி, எப்ப கூட்டி போவீங்க?
1: எனக்கு ஹாலிடே வரப்ப நான் கூட்டிட்டு போறேன்.
0: இல்ல, இன்னைக்கு கூட்டி போங்களே, நானும் வந்தா போறீங்க.
1: நான் வந்து ஃபாரின் போகணும்.
0: ஃபாரின்ல போய் என்ன பண்ணணும்?
1: அங்க வேலைக்கு போகணும்.
0: அதான், என்ன வேலைக்கு போகணும் அங்க?
1: ஆபீஸ்.
0: நம்ம இந்தியாவில் இல்லையா ஆபீஸ் ஒர்க் எல்லாம் இல்லையா?
1: எனக்கு ஃபாரின் போகணும் ஆசையா இருக்கு.
0: அப்ப நீங்க ஃபாரின்ல போய் பிறந்திருக்கணும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. சரி செல்லம், அது உங்களோட விருப்பம். நீங்க படிச்சு மேலும் மேலும் சிறக்க. கோடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
0: தொடர்புக்கு 9524936156.
6: நம் கோடி பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: RKG நெய்யின் மனதோடு ராகம்.
8: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
9: RKG நெய்
6: 8:30 கிட்டலாம். வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் மனதோடு ராகம்.
10: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.
12: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
13: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
14: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
12: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
15: இனி நாம் கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமானப் பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித் ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும், குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்துவது அதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான

0: நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
1: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி பொல்யூஷன் ஒண்ணு இருக்கு, சாக்கடை ஆற்றில் கலக்குற மாதிரி, ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரோம். அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் டு 1 இயர்ல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட 2வது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணைய வழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் காலை 6:55 இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியலில்.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த

0: கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: வழங்கிய வசந்த விடியல்.

0: இன்றைய நாளை நற்சிந்தனைகளோடும் இசையோடும் கொண்டாடி இனிதே நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல். விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே. இனி கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.
1: இசையோடு இணைய அன்போடு அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: என்னங்க அப்புறம் லைஃப் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு பொதுவா ஒரு சிலர் கிட்ட போய் நம்ம கேட்டோம்னு வைங்களேன், பரவாயில்லங்க ஏதோ போகுது, விருப்பப்படி போகுன்னு பார்த்தா விதிப்படிதாங்க போகுது, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் அப்படின்றது உண்மை அப்படின்னாலும் அதை நம்ம விருப்பப்படி மாத்துறதுக்கு சம ஐடியா ஒண்ணு இருக்குங்க, சொல்லவா?
1: என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே.
0: ஊரே எதிர்த்தாலும் உலகமே எதிர்த்தாலும் ஏன் ஒருத்தர் கூட எதிர்த்தாலும் நமக்கு பிடிச்சதை செய்யறது தாங்க அது. ஆக யாரு என்ன சொன்னாலும் யாரு நம்மளை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலும் நம்ம விருப்பப்படி நமக்கு பிடிச்ச மாதிரியான வேலையோ இல்ல நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு வைங்களேன், விதி நமக்கு எந்த சதையும் பண்ணாம ஒரு வழி அமைச்சு கொடுத்துருங்க. ஆக பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு நமக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்யாம இருந்தாலே போதுங்க, வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்காக பாடல்களையும் சில சில தகவல்களையும் தர பண்பலையில் சுகமான காலை நிகழ்ச்சியில் இணைக்கிறேன். சுகன்யா மாத்தாண்டமோ பத்தி உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.

இந்த காலை நேரத்துல அப்படியே இந்த கர்நாடக சங்கீதத்தோட வர இந்த பாடலை கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்லங்க. அப்புறம் என்னங்க, ரெண்டாவது போட்டோம் அதே மாதிரி தானே கொடுப்பீங்க, கொடுப்பிருங்களேன் அப்படின்னு கேக்குறீங்களா? இதோ வருது கேளுங்க.

என்னங்க சௌக்கியமா அப்படின்னு நம்ம கிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா, நான் நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா இப்படி நாம சொல்றதுக்கு கூட நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அதுலயும் உணவு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கங்க வாங்குற சம்பளத்துக்கு நான் ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள்லாம் சாப்பிட்றது இல்லை, அதனால இருக்கிறத சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ பொருளாதார வளர்ச்சியும் உணவு பாதுகாப்பும் எப்படி எனக்கு சமாளிக்கிறதுன்னு தெரிலங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ நான் தவறாமல் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வானவில் நிகழ்ச்சி கேளுங்க. உங்களுக்காக சிறப்பு விருந்தினர் வர காத்திருக்கிறாங்க, யாருன்னு தெரியுமா? காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பொருளாதார மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ரமேஷ்குமார் சிறப்பு விருந்தினராக வர காத்திருக்கிறாங்க. உணவு பாதுகாப்பும் பொருளாதார வளர்ச்சியும் அப்படின்ற தலைப்புல வானவில் நிகழ்ச்சி வர காத்திருக்கு. உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவலோட சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு மெல்லிசையான ஒரு பாட்டு வருது கேட்டு

0: கன்னியாகுமரி மீனாட்சிபுரம் கோகுலராம். சரிங்களா, எதுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. வேற எதுக்கு, உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தாங்க. அதனால என்ன தெரிவில பாடல்கள் எழுதியிருக்காங்க, எப்படி எல்லாம் கவிதைகள் எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, தவிராம 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி கேளுங்க.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கான அறிவிப்பு: பயிருக்கு இடப்படும் மணிச்சத்து முழுமையாக கிடைத்திட ஊட்டமிச்சிய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். இதற்கு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சூப்பர் பாஸ்பேட் உரத்துடன் 300 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் போதுமான அளவு தண்ணீர் தெளித்து நன்கு கலந்து உர சாக்குகளில் காற்று புகாமல் இறுக கட்டி வைத்து 1 மாதம் கழித்து பயன்படுத்தி பயனடைமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கிறார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: கண்ணோட காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தமில்லை அப்படின்லாம் நினைச்சிடக்கூடாதுங்க. நம்ம மனசு வச்சா ஆசைப்பட்டா நிச்சயம் எல்லாமே சொந்தமாகும். எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? கொடைக்கானல் வந்தாச்சு, கொடைப்பங்களையும் சுத்தி பார்த்தாச்சு, அறிவிப்பாளர்களையும் பார்த்தாச்சு. ஆனா அந்த அறிவிப்பாளர்கள்லாம் நம்மளுடைய ஊருக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கிளம்பி வரோம்ல.
1: ஏய் டாக்ஸி, டாக்ஸி, சமயத்துக்கு ஒரு டாக்ஸி கூட கிடைக்காது.
0: தினமும் காலை 11 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்னைக்கு நாமக்கல் ராசிபுரம் குருசாமி பாளையம் சந்தைப்பேட்டை பாவடி மைதானம் பக்கத்துல இருந்து வர காத்துக்கு எங்களுடைய அறிவிப்பாளர்கள்லாம் உங்களை தேடி தேடி வந்து சந்திக்க காத்திருக்காங்க. நீங்களும் ஓடி ஓடி போய் உங்களுடைய விருப்ப பாடல்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கோங்க. இந்த காலை 11 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில. சரி வாங்க, மீண்டும் ஒரு சமையான பாட்டு வருது, கேட்டு வரலாம். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்
0: மீசை.

0: அந்தமும்
1: அந்தம்
2: முடிவு
1: அல்லது
2: நாசம்
1: அல்லது
2: அழகு
1: அல்லது
2: இருட்டு
1: அல்லது
2: குருடு
1: அல்லது
2: நிச்சயம்
1: அல்லது
2: சுபாவம்
1: அந்தம்
2: முடிவு.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட்
1: 2608. இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர் கே ஜி நேயின் மனதோடு ராகம்.
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
1: 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் ரீப்ஸின் மனதோடு ராகம்.
5: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன் சன் ரீப்ஸ்.
7: நீங்களும் மறந்துட்டீங்களா? வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் கேட்டு வந்துடலாமா?

0: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: பல்வலிக்கிறதே, வலி தாங்க முடியவில்லையே. ஆ, பல்வலிக்கிறதே.
4: மன்னா மன்னா, என்ன ஆகிவிட்டது? காலையிலேயே அழுது கொண்டிருக்கிறீர்கள்.
3: என்ன அழுது கொண்டிருக்கிறேனா? காதலி துடிதுடித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா.
4: ஆஹா, கண்கொள்ளா காட்சி.
3: என்ன?
4: என் கண்களுக்கு முன்னால் இப்படி ஒரு காட்சியா என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் மன்னா. என்ன ஆனது மன்னா உங்களுக்கு?
3: அமைச்சரே, காலையில் எழுந்து என்னுடைய முதல் வேலையாக சாப்பிடுவதற்கு அமர்ந்தேனா?
4: மன்னா மன்னா, ஒரு திருத்தம், உங்கள் முதல் வேலையே அதுவல்ல, உங்கள் முழு முதல் வேலையே அதுதான். மேலே சொல்லுங்கள்.
3: சரி சரி, கேளுங்கள் அமைச்சரே. சாப்பிட்டுக் கொண்டே இருந்தேனா, திடீரென்று படக் என்று ஒரு சத்தம். பார்த்தால் என் பற்களுக்கு இடையில் ஒரு யுத்தம். என்னவென்று பார்த்தால், சாப்பாட்டில் கல் இருந்திருக்கிறது. அது என் பற்களை பதம் பார்த்து விட்டது அமைச்சரே. ஆ, பல்வலி தாங்க முடியவில்லையே. நான் சாப்பிடும் உணவில் எப்படி அமைச்சரே கல் வந்தது? எனக்கு கல்லோடு உணவளித்த அந்த கல் நெஞ்சக்காரன் யார்?
4: நான் தான் லாரி லாரியாக லோட் அடிக்க சொன்னேன்.
3: உடனே அவனை அழையுங்கள். அவனை என் கைகளாலேயே.
4: கோபப்படாதீர்கள், உங்கள் பல்வலிக்கு தீர்வு கண்டு விடலாம். அதற்கு முன் நான் சொல்வதை கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்கள். அரிசி மட்டுமல்ல, எந்த ஒரு உணவுப் பொருளையும் தரத்தோடு வாங்கினால் இப்படியெல்லாம் சிரமப்பட தேவையில்லையே மன்னா.
3: என்ன அமைச்சரே சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் புரியும்படிதான் சொல்லுங்களேன்
4: மன்னா. இன்று உணவு பாதுகாப்பு தினம், வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே. இந்த நாளில் உணவுப் பொருட்களை வாங்கும் போது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை குறித்து செய்திகளை சொல்கிறேன் மன்னா. நம்முடைய இந்திய நாட்டில் உள்ள உணவுப் பொருட்களின் தரத்தை எல்லாம் கட்டுப்படுத்துவது எது என்று தெரியுமா மன்னா? எதுவென்றால் FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா.
3: அமைச்சரே, எனக்கு பல்வலி என்று சொல்லுகிறேன், நீங்கள் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே
4: மன்னா. உங்கள் பல்வலிக்கு காரணமே இது போன்ற செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான். தொடர்ந்து கேளுங்கள். நாம் வாங்கும் உணவுப் பொருளில் FSSAI முத்திரை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் சாப்பிடும் உணவு சேஃப் டு ஈட், அதாவது சாப்பிடுவதற்கு பாதுகாப்பானது, சாப்பிடுவதற்கு உகந்தது என்று பொருள். உடலுக்கு எந்த உபாதையும் சிரமத்தையும் ஏற்படுத்தாது. அதனுடைய தரம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது மன்னா. அடுத்து, நாம் வாங்கும் உணவுப் பொருளில் ISI முத்திரை இருந்தால் அந்த உணவுப் பொருள் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட்டின் விதிகளுக்கு உட்பட்டு தயார் செய்யப்பட்டது என்று பொருள். சொன்னவையெல்லாம் உணவுப் பொருட்களை வாங்கும் போது நாம் கவனிக்க வேண்டிய அடிப்படையான முக்கியமான முத்திரைகள். அது மட்டுமல்லாமல் உணவு பாதுகாப்பு தொடர்பாக இன்னும் எத்தனையோ முத்திரைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் மக்கள் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு, புரிந்து, பார்த்து, வாங்கி பயன்படுத்தினால் உணவு பாதுகாப்பு என்பது நமக்கு நிச்சயம் மன்னா.
3: இந்த உணவு பாதுகாப்பு நாளில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் எச்சரிக்கை உணர்வோடும் சமூக அக்கறையோடும் விழிப்புணர்வோடும் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனின் ஆரோக்கியமும் போற்றி பாதுகாக்கப்படும் என்கிற செய்தியும் இந்த நாளில் மக்களுக்கு தெரிவிப்போம் அமைச்சரே. சரி அமைச்சரே, பல் வலி தாங்க முடியவில்லை, வலியால் உடல் எல்லாம் உஷ்ணமாகிவிட்டது. இந்த உஷ்ணத்தை தணிக்க குழுகுழு வென்று ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்குமா அமைச்சரே?
4: என்ன, பல் வலியில் ஐஸ்கிரீமா? இவருக்கு இந்த ரணகளத்திலும் ஒரு குழுகுழுப்பு கேட்கிறது.
0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்குமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

அது எப்படின்னே தெரிலங்க. என்ன மாயமோ மந்திரமோ, ஸ்கூல் லீவு விட்டால் மட்டும் சீக்கிரமே எழுந்துடும், ஆனால் ஸ்கூல்னா மட்டுமே தூக்கம் வந்துட்டே இருக்குங்க. எனக்கு மட்டும்தான் இப்படியா அப்படின்னு கேட்டால், எல்லா குழந்தைகளுக்குமே அப்படி தாங்க. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலுமே ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்ற ஒரு பயத்தில் வெள்ளனவே எந்திரிச்சு தூக்கம் வராமல் முழிச்சிட்டு இருக்கிற குட்டீஸ்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு மனதோட ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக வளமுறை காத்திருக்கு. அதனால நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஃபோனை வாங்கி 0452 4 2 அப்படின்ற கொடைக்கானலோட முன்னிணைப்பை இணைத்துட்டு 24 24 24 24 24 26 அப்படி இல்லைனா 24 24 29 அப்படின்ற எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய அனுபவங்களையும், இந்த லீவெல்லாம் எப்படி போச்சு, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டாங்களா, என்னென்ன பாடங்கள்லாம் நடத்தியிருக்காங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன

பாட்டு பிடிக்கும், அதெல்லாம் கேட்கலாம். முக்கியமா ஒரு கண்டிஷன், நீங்க தான் பேசணும். உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்து நீங்க பேசக்கூடாது, சரியா? அதனால நீங்க எல்லாம் 8 மணிக்கு அழகா வந்து பாட்டு கேட்கறதுக்காக இப்ப உங்களுக்கு ஒரு பாட்டு போடுறேன், கேட்கலாமா?

0: காலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
1: மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
3: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய்
0: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: June 7
0: தந்தை ஷாஜஹான் நோயினால் படுத்தார்.
2: அரசர் மாண்டதாக வதந்தியை கிளப்பினர்.
0: ஔரங்கசீப் ஆக்ராவை நோக்கி படையெடுத்தார்.
2: தாராசிகோவும் அவரை எதிர்த்து படை நடத்தினார்.
0: இரு படைகளும் சந்தித்தன டெல்லியின் சாமுகார்.
2: அங்கே நடந்தது கடும் போர்.
0: ஔரங்கசீப் அங்கே வெற்றி பெற்றார்.
2: உருவானது பாரிதாபாத் எனும் வெற்றி திருநகர்.
0: 1658
2: தாராசிஹோவிற்கும் ஔரங்கசீப்பிற்கும் இடையே போர் நடந்த நாள்
0: இன்று. அண்டத்தில் பொதுவாக காணப்படும் தனிமம்
2: ஆனாலும் புவியில் அரிதாகவே கிடைக்கும்.
0: வெற்றிடத்தில் சூடேற்றும் போது சிவந்த நிறத்தில் ஒளிரும்.
2: சர் வில்லியம் ராம்சே
0: மோரிஸ் W. டிராவர்ஸ் கண்டுபிடித்தனர்.
2: இதனை இருவரும் விளம்பர தட்டிகளில் பயன்படுத்த
0: ஏற்புடையதாய் இருக்கிறது என எண்ணினர்.
2: ஒளி வீச்சு டயோடுகளில் அதாவது
0: LED பயன்பாடுகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றது.
2: பிளாஸ்மா தொலைக்காட்சி திரைக்கு உயிர் ஊட்டுகிறது.
0: முப்பரிமாண ஒளிப்பட பதிவுகளுக்கும் உதவுகிறது, அதாவது ஹோலோகிராம்.
2: 1898
0: நியான் என்ற தனிமம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள்
2: என்று.
0: புனித இடத்திற்கான உரிமை போராட்டம் 200 நூற்றாண்டுகளாகும்.
2: சிவப்பு நிறத்தாலான ஆடைகளை அணிந்து நடத்தினர் போராட்டம்.
0: போரின் சின்னமோ சிலுவை அடையாளம்.
2: அண்டியோக் முற்றுகை என்பதே முதல் போரின் பிரதானம்.
0: வரலாற்று ஆசிரியர்கள் தந்த பெயரோ சிலுவை போர்.
2: போராட்டக்காரர்கள் யாரும் அப்பெயரில் அழைத்திலர்.
0: திருப்பயணிகளாகவே தங்களை தாங்கள் கருதினர்.
2: 1099
0: ஜெருசலேம் மீதான முதல் சிலுவை போர் ஆரம்பமான நாள்
2: என்று.
0: ஹெஸ் என்பது செல்லப்பெயர்.
2: உலகின் சிறந்த இரட்டையர் டென்னிஸ் வீரர்களில் இவரும் ஒருவர்.
0: பிறந்தது தமிழ்நாட்டின் தலைநகர்.
2: இணைந்து விளையாடி பல பதக்கங்களை வென்றவர்.
0: லாவகமாக விளையாட வலதுகை பிரவேகம் அதிகம்.
2: இவர் போடும் சர்வீஸை சமாளிப்பதோ கடினம்.
0: 1974
2: இந்திய டென்னிஸ் ஆட்டக்காரர் மகேஷ் பூபதி பிறந்த நாள்
0: இன்று. 20th century அமெரிக்காவின் சிறந்த நடிகர்களில் ஒருவர்.
2: கிங் ஆஃப் கூல் என்று ரசிகர்கள் இவரை செல்லமாக அழைப்பர்.
0: மார்டினும் லூயிஸும் நகைச்சுவையில் வல்லவர்.
2: பாடகர்
0: திரைப்பட நடிகர் என்ற பன்முகம் கொண்டவர்.
2: 1917
0: அமெரிக்க திரைப்பட நடிகர் டி மார்டின் பிறந்த நாள்
2: இன்று.
0: 1274
2: லாக்மாபென் கோட்டையில் பிறந்தான்.
0: மிகச்சிறந்த போர் வீரன் அவன்.
2: 1304
0: ஸ்காட்லாந்தின் மன்னனாக முடிசூட்டப்பட்டான்.
2: அந்நாட்டின் விடுதலைக்காக அரும்பாடுபட்டான்.
0: போரின் போது தோற்று ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது.
2: ஒரு வழியாக குகை ஒன்றை கண்டுபிடித்து
0: 3 மாதங்களாக அதற்குள்ளேயே ஒளிந்து
2: அவனுக்கு வாழ்க்கையின் எல்லையே அடைந்தது போலிருந்தது.
0: காத்திருப்பின் போது குகை சிலந்தையின் பால் கவனம் சென்றது.
2: முயற்சியின் பாடத்தினை அது கற்றுத்தந்தது.
0: முயன்றால் முடியாததில்லை.
2: அவன் மறுபடியும் முடிதறிக்க இனி தடையேதுமில்லை.
0: 1329

0: ஸ்காட்லாந்தின் மன்னர் ராபர்ட் த புரூஸ் மறைந்த நாள்
1: இன்று. உணவு
0: உலக உயிர்களின் உயிர் நாடி.
1: உலகம் முழுவதும் ஓடுகின்றது உணவு பொருட்களின் தரம் தேடி.
0: வணிகர்களும் வாடிக்கையாளர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டியது
1: உணவு பொருட்களின் காலாவதி தேதி.
0: பாதுகாப்பான உணவின் முக்கியத்துவத்தை உணர,
1: பாதுகாப்பற்ற உணவு உண்ணக்கூடாது என்பதை உணர்த்த,
0: நம் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க,
1: உணவு கலப்படத்திற்கு எதிராக குரல் கொடுக்க,
0: விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில்
1: ஐக்கிய நாடுகளின் சபையால்
0: 2018 இருந்து கடைபிடிக்கப்படுகிறது
1: உலக உணவு பாதுகாப்பு நாள்
0: என்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

பாடல்கள்லாம் கேட்டு சந்தோஷமா இருந்தீங்களா? இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னா தொடர்ந்து கோடை பண்பலையின் உருப்பிலி என்று கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகுமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மாத்தாண்டபோ பத்தி நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கேட்கலாம் உங்கள் கூடி பண்பலையின் 1.5 மனதோடு ராக முன்பாக செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்பட

0: ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதே தான், அதே தான்.
1: தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்
1: வழங்கும் மனதோடு ராகம். உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, காலை வணக்கம் குழந்தைகளே. கோடி பண்பலை 100.5 மனதோடு ராகம் இன்னைக்கு குழந்தைகளுக்காக. குழந்தைகள்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது மகிழ்ச்சி தாங்க. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம மூளையில் டோபமைன் அப்படிங்கிற ரசாயனம் சுரக்கிறது தான் காரணமாக. புத்தகங்களை படிக்கிறது, நண்பர்களோட பேசுறது, இசை கேட்கறது, வெளியே விளையாடுறதுன்னு ஆரோக்கியமான செயல்பாடுகளால் இந்த டோபமைன் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஹார்மோனோட சுரப்பை அதிகப்படுத்தலாமா? இதெல்லாம் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, நல்லா வளர்ந்த எல்லா மனிதர்களும் பண்ணுறாங்களே. அப்போ ஏன் சின்ன குழந்தைகள் மட்டும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த நிமிடத்தை அழகாக ரசிச்சுக்கிட்டே கடந்து போகிறதுனால தான் அவங்களும் மகிழ்வாக இருக்காங்க. அவங்களோட சின்ன புன்னகை நம்மளையும் மகிழ்ச்சியாக்குது. இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் நம்ம குட்டீஸ் இணையலாம். இந்த தொலைபேசி எண்களில் 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 045 542. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு குட்டி செல்லம் வந்திருக்காங்க, யாருன்னு பார்த்தலாம். வணக்கம். வணக்கம். யார் யார், பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
2: ஜீவிதா.
1: ஜீவிதாவா? ஜீவிதா எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னிமலை.
1: சென்னிமலையா?

0: பக்கத்துல இருந்து அப்பா சொல்லி சொல்லி தராங்களா? ஆமாவா? இல்லையா? சரி, ஜீவிதா என்ன படிக்கிறீங்க?
1: பால்வாடி.
0: பால்வாடி படிக்கிறீங்க, அதனால தான் அப்பா சொல்லி சொல்லி தராங்க ஜீவிதாவுக்கு. சரி ஜீவிதா, பால்வாடி படிக்கிற ஜீவிதா என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?
1: என்னமா?
0: சொல்லுங்க. பாடல் பாட போறீங்களா? ஜீவிதா, ஜீவிதாவுக்கு வேற ஏதாவது தெரியுமா? உங்க பால்வாடியில ஏதாவது சொல்லி தந்திருப்பாங்களே உங்க டீச்சர்லாம். என்ன சொல்லி தந்தாங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. தெரியலையா? சரி ஜீவிதா வந்து இப்ப பாடியே ஆகணும், அப்படிதானே? பாடுங்க பாடுங்க ஜீவிதா, நாங்க கேக்குறோம், பாடுங்க. பாடலும் பாட மாட்டீங்களா? சரி ஜீவிதா வந்து முதலாவதா வந்தனால உங்களுக்கு ஒரு பாடல் தந்துடலாமா? என்ன பாட்டு தரலாம்? முட்டுக்கலக்கி அப்படின்னு அப்பா சொல்றது எங்களுக்கு கேட்டுருச்சு. பாடல் உங்களுக்காக இதோ பண்பலையில். நன்றிமா.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: நம்முடைய வாழ்க்கை இறைவனால் வழங்கப்பட்டது. இந்த வாழ்க்கையை முறையாக பயன்படுத்தணும். நாம மகிழ்ச்சியாம இருக்கணும், மத்தவங்களை மகிழ்ச்சியாம இருக்க வைக்கணும். எந்நேரமும்

0: நம்ம சோகத்திலையும் இருந்து வருத்தத்திலையும் இருந்து மற்றவங்களையும் வருத்தம் அடைய வைப்பது அப்படின்னு சொன்னால் அது சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது. இப்போ சில பேருடைய இயல்பு எப்படி தெரியுங்களா, எதுக்குமே சந்தோஷமாக இருக்க மாட்டான். கல்யாண வீட்டுக்கு வந்திருப்பான், உம்முன்னு உட்காந்துருப்பான். வேணும்னா பொண்ணோட அப்பா அங்கே உம்முன்னு இருக்கலாம், மற்றவெல்லாம் எதுக்கு அங்கே உம்முன்னு இருக்கணும். ஆனால் இந்த பரிதாபமான அப்பா மட்டும் செலவு பண்ணணும், ஃபோட்டோவில் நிற்க முடியாது, நிறைய பேரை சரி கட்டி ஆகணும், கொஞ்சம் கவலையில் இருப்பான். இவன் வருத்தத்தில் இருக்கிறதாவது பரவாயில்ல சார், அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பான் பாருங்க, வெறும்னு சாப்பிட்டுட்டு போறதை தவிர ஒரு வேலை இல்லாதது. அவன் உம்முன்னு உட்காந்துருப்பான், என்ன சார் கல்யாணம் கூட்டு கழுத்து இருக்கிறான், சாப்பிட உட்காருவான். அந்த இலையில போடும்போது கூட போடு போடு போட்டு தலை அப்படிம்பா, ரெண்டு முந்திரி பருப்பா போட போட்டு தொலை அப்படிம்பா, அதையும் போடணும் போட்டு தொலைக்கணும். சந்தோஷமா சாப்பிட மாட்டான், சந்தோஷமா சிரிக்க மாட்டான். அப்ப மனித இயல்புல என்ன தெரியுங்களா, தெரியல, 24 மணி நேரமும் ஒருத்த மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய கலையை தெரிஞ்சுக்கிட்டா மகிழ்ச்சியா இருக்கும், ஆனந்தமா இருக்கணும். எவ்வளவு சிரமம் சிக்கல் எது இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கும். எங்கிட்ட என்ன சொல்றாங்க பல பேர், மகிழ்ச்சியா இருக்கணும்னா இவ்வளவு கண்டிஷன் கண்டிஷன் போடுறாங்க. என்னென்ன கண்டிஷன், நான் நினைக்கிறபடி ரயில் கிடைக்கணும், நான் நினைக்கிறபடி பிளேன் கிடைக்கணும், நான் நினைக்கிறபடி எனக்கு மனைவி இருக்கணும், நான் நினைக்கிறபடி எனக்கு புள்ள இருக்கணும், நான் நினைக்கிறதெல்லாம் சரியா செய்யற அப்படியே டிரைவர் இருக்கணும், 100 கண்டிஷன் போடுறாங்க. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், நீங்க எந்த கண்டிஷன் போட்டாலும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது, ஏர் கண்டிஷன் உட்பட. ஏன்னா டக்குனு கரண்ட் நின்று போவோம், மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். நீங்க எந்த கண்டிஷன் போட்டாலும் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்காது. இப்ப திருப்பி சொல்லட்டுமா, எது நடந்தாலும் மகிழ்ச்சியா இருப்பேன்னு முடிவு பண்ணவனை யாராலும் ஒன்னும் பண்ணவே முடியாது. இது கத்துக்க வேண்டிய விஷயம் வாழ்க்கையில, சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல கூட சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா எப்பவுமே மகிழ்ச்சியாவும் ஆனந்தமாவும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த உலக வாழ்க்கையை சரியாக பார்த்து கொண்டு வந்தவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வியாபாரம்னு பண்றோம், கொஞ்சம் ஏத்த இறக்கா இருக்கும். குடும்பத்துல ஒரு நல்லது கெட்டது வரும், சில சமயத்துல பொருளாதார சிக்கல் வரும், சில சமயம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாட்டி கூட கஷ்டம் வரும். நம்முடைய பாப புண்ணியத்துக்கு ஏற்ப வாழ்க்கை அமையுது, அதுல சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். நான் ஒரு சம்பவம் சொல்லட்டுமா உங்களுக்கு, நாம எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை குறிச்சுக்கோங்க, எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் உடுத்த துணி இல்லாம நிக்கணும்னு இருந்தா ஒண்ணும் மீற முடியாது. இதுதான் வாழ்க்கை, நம்ம புரிஞ்சுக்கணும். சின்ன விஷயம் வந்தா நல்லது, பெரிய கஷ்டம் வந்தாலும் நல்லது, ஏது நடக்கட்டும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பக்குவம் இருக்கணும் சார். எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியா இருக்க தெரியணும், எப்பவுமே ஆனந்தமா இருக்க தெரியணும். அதான் ஆனந்தமாக வாழ்வதற்குரிய ரகசியம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஆர்கேஜி நெய்
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்

0: பேக்ஸ், அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்,
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மங்களன்பங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: ஆர்கேஜி நெய்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
5: இன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம். அதை சிறப்பிக்கும் விதமா அடுத்த நிகழ்ச்சியா நாம கேட்கலாம். நம்ம கோடி பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் உணவு பாதுகாப்பும் பொருளாதார வளர்ச்சியும். சிறப்பு விருந்தினரா நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பொருளாதாரம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ரமேஷ்குமார் அவர்கள். இது மனதோடு ராகம், குழந்தைகளோட பேசிட்டு இருக்கோம். அடுத்த குட்டி செல்லம் யாருன்னு பாக்கலாம். அவங்க வணக்கம். சரி, அவங்க வரத்துக்கு முன்னால நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கொடிப்பண்பலை 100.5 உங்களுக்காக ஒரு பாடல்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: ஆஹா, செம்ம வாசனை.
3: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் குருசாமி பாளையம் சந்தைப்பேட்டை பாவடி மைதானம் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர்கள் கஜேந்திரன் மற்றும் கோபாலகிருஷ்ணன்.

0: ஆர்கேஜி நெய்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: நேரமைப்பு காலையில 8:25 இது கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இப்ப நிகழ்ச்சியில ஒரு குட்டி செல்லம் வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யாரு யார் பேசுறீங்க? என்னமா உங்களோட அலைபேசிய வந்து நல்லா கிட்ட வச்சு பேசுங்க, அப்பதான் கேக்கும். சரி ஆதிரா, ஆதிரா படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? உங்களோட இணைப்பு விட்டு விட்டு கேக்குது. 1ஆம் வகுப்பு படிக்கிறீங்க ஆதிரா? சரி, ஐயப்பனா வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க நீங்க 1ஆம் வகுப்பு தான் படிக்கிறீங்க அப்படின்னு. என்ன சொல்ல போறீங்க ஆதிரா
5: இன்னைக்கு?
4: என்ன சொல்ல போறீங்க? சரி சொல்லுங்க சொல்லுங்க, கேக்கலாம்.

0: கதகதையா? ஆதிரா, உங்களோட மழலை மொழி எங்களுக்கு ரொம்ப அழகா கேக்குது, ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெளிவா கேக்கலையே. இனிப்பு சரியா இல்ல, அப்படிதானே? சரி, ஆதிரா குட்டிக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம். என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: சரி,
0: உங்களுக்காக அந்த பாடல் ஏதோ. நன்றிமா.

0: சொன்னா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: விலையில் கேட்டுச்சு வைத்தோம். மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: ஆர்கேஜி நெய்,
5: ஆஹா செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: பேக்கேஜி நெய்
1: வழங்கிய மனதோடு ராகம். கோடைப்பன் விலை 0.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நம்ம கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் வானவில் தரும் இன்றைய வண்ணம் உணவு பாதுகாப்பும் பொருளாதார வளர்ச்சியும். இன்றைய நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாங்க காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பொருளாதாரம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. ரமேஷ்குமார் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில இப்ப யாரு வந்து இணைஞ்சிருக்காங்க மனதோட ராகத்துல? ஹலோ, யாருங்க? யாரு பேசுறீங்க? பூங்குழலி. ரொம்ப அழகா இருக்கே உங்க பேரு. என்ன படிக்கிறீங்க? மூன்றாம் வகுப்பு படிக்கிறீங்களா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க பூங்குழலி?
1: பரமக்குடி.
0: பரமக்குடியிலிருந்தா? சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டோம்.
0: என்ன சாப்பிட்டீங்க? அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டீங்களா?
1: இட்லி.
0: இட்லி சாப்பிட்டீங்க. சரி, பூங்குழலிக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம பேசலாமா? என்ன பாட்டு வேணும்?
1: படம்.
0: என்னமா?
1: மோனிகா படம்.
0: மோனிகா பாட்டு? கூலி படத்துல இருந்து. சரி, கொடுக்கலாம். நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க செல்லக்குட்டி? அப்படியா, படிக்கிறீங்களா? சொல்றீங்களா? நீங்க படிச்சத சொல்ல போறீங்களா? சரி, சொல்லுங்க.
1: தாயும் தந்தையும் கண் முன்னே

பொருள் கல்வி. நாம் வைத்திருக்கும் எந்த பொருளையும் விட கல்வியே உண்மையாக சுகமாகும். சீராய் கோபம் போராய் முடியும், நெடுநாள் முடியும். நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும், இணக்கம் இல்லாத நட்பு துன்பம் தரும். நுண்ணிய

0: செயல்படுத்த வேண்டும். பொல்லாப்பு என்பவை எல்லாம் தவி தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும். மருந்தே ஆயினும் இன்றொடு அம்சம் போன்ற அரிய உணவையும் பண்டு உண்ண வேண்டும். முப்பகத்தியின் பிற்பாதிலையும்
1: திருக்குறள் சொல்றேன்னு தானே சொன்னீங்க? நான் நீங்க அதை தான் சொல்ல போறேன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா நிறைய வந்து நமக்கு சொல்லிட்டீங்க. ரொம்ப அழகா சொன்ன செல்லக்குட்டிக்காக ஒரு பாடல்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: பிறந்த நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜ பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்மலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்மலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
5: ஒரே ஒரு பெயர்தான்
6: கோடை பண்பலை.
5: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
7: வெறித்தனமா இருக்கும்.
8: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம் வாடி
5: நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும்
8: கோடை பண்பலை 100.5.
9: எல்லா நாளுமே நல்ல நாளுதான், எல்லா நேரமும் நல்ல நேரம்தான்.
1: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
10: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
11: எத்தனை சபைகள் கண்டும் எத்தனை எத்தனை பகையும் கண்டும் அத்தனையும் சூடம் காட்டி சுட்டுக்கோடு.
12: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்
13: திங்க

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் இப்ப காலையில 8:45 ஆகிருச்சுங்க. இன்றைய மனதோடு ரகம் நிகழ்ச்சியில நம்ம குழந்தைகள்லாம் வந்து பாடல்கள், கதைகள், கொன்றை வேந்தன் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப யாரு வர போறாங்க, எங்க இருந்துன்னு பாக்கலாம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: தேதி மாவட்டம் ஆண்டிப்பட்டி டீ சிப்ளா வரும் கோசலா பாரதி.
1: கோசலா பாரதியா? சளி பிடிச்சிருச்சா கோசலாவுக்கு? அப்படியா, இல்லையா? என்ன படிக்கிறீங்க கோசலா?
2: 5 படிக்கிறேன்.
1: 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க?
2: ஆமாங்க மேடம்.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: பாட்டு
1: கேட்க போறீங்களா? சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்கன்னு
2: சொல்லுங்க.
1: சரி, அந்த பாட்டை தரணும்னா நீங்க எங்களுக்கு ஏதாவது சொல்லணும்ல. என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள் சொல்றேன்.
1: சரி சொல்லுங்க.
2: துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை.
1: அப்புறம் அது ஒண்ணுதானா? நிறைய சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
2: அதர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முழுற்றே அழகு கற்றதெல்லாம் ஆயே பைதன் கோல் வாழறிவன் அற்றா கலாரிணி.
1: சளி பிடிச்சிருக்கு கோசலாவுக்கு, அதனால சொல்ல முடியல. நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாமா? நன்றிமா.
3: Doom, shak, doom, doom, doom, shak. Doom, shak, doom, doom.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் வருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ரொம்ப பேருக்கு கூட்டத்துல பேசுறதுன்னா பயம்,

0: நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயமும் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்களாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளராகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு வந்து எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது ரெண்டு கருத்து சொன்னால் போதும், 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும், அதுக்கப்புறம்தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்லே நல்லா சிந்தித்து மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். மூணாவது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுகிறது ரொம்ப பொருத்தம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை பற்றியும் சம்மந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்கள்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டத்திலிருந்து 3 பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை வந்து ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறவராக பார்த்து தேர்ந்தெடுத்துங்க. மனசுக்குள்ளே நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணணும்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறதாக ஒரு உணர்வு அது ஏற்படுத்திவிடும். ஆறாவது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது. குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுகிறது இதயத்துலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏழாவது ஆலோசனை சொல்கிறாங்க, அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ன உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வந்து பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர், அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது, மேடையில் ஏற்றி விட்டுவிட்டால் போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமை இழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமாக, ஏய்யா, கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம்.
1: உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: புன்னகையால் மனம் கவர்ந்து மழலை பேச்சில் மனதை மயக்கும் குழந்தை செல்வங்களோடு வளம் வந்த நெருப்புக்கு வருகிறது இன்றைய மனதோடு ரகம். நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி கொடைப்பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் உணவு பாதுகாப்பும் பொருளாதார வளர்ச்சியும் என்ற வண்ணத்தோடு முன்பாக செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவில் இருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தூர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து

சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
6: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: வானலை வழியே வளம் தரும் உறவுகளோடு இணையும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5 வானவில் இன்று தந்திருக்கும் தலைப்பு உணவு பாதுகாப்பும் பொருளாதார வளர்ச்சியும். சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பொருளாதார மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உதவி பேராசிரியர் முனிவர் கே. ரமேஷ்குமார் அவர்கள். உறவுகள் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பான 0452 இணைத்து 24 24 29 290 330 என்ற எண்களிலும் மற்றும் 24 24 24 24 24 26 என்ற எண்களிலும் நிகழ்ச்சியை நெறி ஆளுகை செய்கிறார் ஜே பி. ரமேஷ்குமார்.
7: நன்றிகள் பல சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே.

உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையேல் உலகு இல்லை. உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்வதற்காக உணவு பிரதானமாக கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட உணவினை மனித குலத்தினை தவிர மற்ற எந்த உயிரினங்களும் வீணாக்குவது இல்லை. உணவில்லாமல் ஒவ்வொரு மணித்துளியும் ஒரு உயிர் போய்கொண்டு இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் பேசிக்கொண்டிருக்கும்

0: இந்த மணித்துளியில் உணவு வீணாகி கொண்டு இருக்கிறது. அருள் கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன், உணவினை வீணடிக்காதீர்கள். இன்று உலக உணவு பாதுகாப்பு நாள். இந்நாளில் உணவின் மகத்துவத்தை, அதனால் பொருளாதாரத்தில் ஏற்படும் வளர்ச்சி பற்றி பேசுவதற்காக நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்லில் தந்திருக்கும் தலைப்பு உணவு பாதுகாப்பும் பொருளாதார வளர்ச்சியும். சிறப்பு விருந்தினராக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பொருளாதாரம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ரமேஷ்குமார் அவர்கள் நம்மோடு கலையகத்தில் இருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் உணவு பொருளாதாரத்தில் பல ஆண்டுகள் பட்டறிவு பெற்றவர். குறிப்பாக நாட்டின் அதிநாதங்களாக இருக்கக்கூடிய கிராமங்களின் பொருளாதாரமும் உணவு சார்ந்து பல்வேறு ஆராய்ச்சிகளையும் விழிப்புணர்வுகளையும் வழங்கி கொண்டு இருக்கிறார். 3 நூல்களை வெளியிட்டிருப்பதோடு 8 புத்தகங்களில் இவரின் படைப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது. பொருளாதார ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதோடு பொருளாதாரம் சார்ந்து பல்வேறு நிலைகளில் உலகிற்கு சேவை செய்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினரை என் முகத்துடன் இனிதே வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 நேச நேயர்களின் நெஞ்சார்ந்த வணக்கங்களோடு. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா.
1: வணக்கம் ரமேஷ்குமார் சார்.
0: நிலையத்துல எல்லாம் நல்லா இருக்கும், நீங்களும் எங்க வந்து எல்லாம் நல்லா இருக்கீங்களோடு. இந்த உலக உணவு பாதுகாப்பு நாளில் முத உங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இன்று உணவு ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை எப்படி நிர்ணயம் செய்கிறது? உணவிற்கும் பொருளாதாரத்திற்கும் உள்ள தொடர்புகள் ஆவீங்க?
1: நான் ரெண்டு வரியில் சொல்லலான்னு நினைக்கிறேங்க. முதல்ல வந்து ஒரு நாட்டினோட பாதுகாப்பு வந்து பொருளாதாரத்தில் அமையும், அதே மாதிரி நம்மளுடைய உயிர் பாதுகாப்பு வந்து உணவில் அமையும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம வந்து சரியாக சமமாக கொண்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கும் வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும்.
0: இந்த இனிமையான அந்த தொடக்கத்தோடு வந்து உங்கள்கிட்ட ஐயங்கள் காட்டுவதற்கு நேய உறவுகள் காத்திருக்காங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார்.
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசன் பேசுகிறேங்க.
1: நன்றி, சொல்லுங்கள்
2: சார். இந்த உணவு பாதுகாப்புல வந்து ஏற்றுமதி பொருளுக்கு வந்து தரச்சான்றிதழ் தரப்பட வேண்டும் சொல்றாங்க.
1: ஆமாங்க.
2: இது எதற்காக நம்ம வாங்கணும்? அப்ப நேரடியாக சந்தைப்படுத்த முடியாது சார். எப்படி
1: நேரடியாக சந்தைப்படுத்த? ஏன்னா நம்ம ஏற்றுமதி செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை வந்து ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து தான் நம்ம செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து கரூரில் ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சால் கூட அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம கரூர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜவுளி நிறையா இருக்கும். அப்போ ஒரு ஜவுளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி செஞ்சு வெளியே வரும்போது நிறையா இடத்துல அதை வந்து நம்ம செக் பண்ணுறோம். அதனால் வந்து அதை செக் பண்ணி அது வந்து அது குவாலிட்டி செக் அப்படின்னு சொல்லுவோம். அது செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஏற்றுமதிக்கும் அல்லது நம்ம உடை அது அணிகிறதுக்கோ அல்லது உண்பதற்கோ தரமானதாக உள்ளதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ISO அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டுகளை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல உணவு நிறுவனங்கள் வந்து அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம எடுத்து சில விஷயங்கள் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து ஏற்றுமதிகளையும் நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, உணவுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க நேரத்தில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து அந்த உணவு வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. நான் தான் காசு கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இப்படி பண்ணுறதுனால வந்து நம்ம நாட்டோட பொருளாதாரம் இப்படிங்க பாதிக்குது?
1: சரிங்க, இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், ஒரு டம்ளர் தண்ணி எனக்கு கொடுக்குறாங்க. நான் அதை எடுத்து குடிச்சிட்டா பிரச்சனை கிடையாதுங்க. சப்போஸ் அந்த ஒரு டம்ளர் தண்ணியை நான் கொட்டிடுறேன்னு வச்சுக்கோங்க, என்னால் அந்த ஒரு டம்ளர் தண்ணியை உற்பத்தி செய்ய முடியுமா?
0: முடியாது.
1: கண்டிப்பாக அதுதாங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பண மதிப்போடு பார்க்குறத விட்டுட்டு சில நேரங்களில் நம்ம வந்து அது வந்து நம்மளுடைய ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க, இப்போ அறிமுகத்தில் சொன்னீங்க, எந்த உயிரும் வந்து எதையும் வீணடிக்கிறது இல்லை மனிதனை தவிர அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நம்ம வந்து மனசில் வச்சுக்கணுங்க.
0: இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உணவை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல வரீங்கன்னு சொல்லி, இப்போ நான் ஒரு மனநிலையோடு இருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் வேஸ்ட் பண்ணால் என்ன தப்புன்னு சொல்ல அப்படி நினைக்கக்கூடிய மனநிலை இருக்கிறவங்களால நாட்டின் பொருளாதாரம் எப்படி பாதிக்க போகுது, அந்த வீட்டின் பொருளாதாரம் எப்படி பாதிக்க போகுன்றத சொல்லுங்க.
1: சரி, ஒரு சின்ன கணக்கெடுப்புங்க இந்தியாவில் நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருடத்திற்கு கிட்டத்தட்ட 100,000 கோடி அளவு உணவுப் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா வீணடிக்கிறோம். அது வந்து அதே வந்து நாள்தோறும், இப்போ சப்போஸ் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இருக்கோம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 முடிவுறதுக்குள்ள அந்த ஒரு நாளில் வந்து கிட்டத்தட்ட 244 கோடி நம்ம வந்து வீணடிக்கிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோவில் திருவிழாக்கள், கல்யாண மண்டபங்கள், ஈவன் நம்ம குடும்பத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அளவோடு கேட்டு சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வாங்கி சாப்பிட்றது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க.
0: அது அதுதான் உங்களுக்கு சரியாக தேவை.

0: அருந்து சாப்பிடணும், உடனே மருந்துன்னு கூட சொல்லி.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இது நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பற்றாக்குறை சூழ்நிலையில் வந்து உணவை வந்து நம்ம வந்து வீணடிக்கிறது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும்.
0: இதை தவிர்க்க, அதாவது உணவை வந்து நம்ம வந்து சேமிப்பு பண்ணணும்னு சொன்னால் என்னென்ன முறைகளை வந்து கையாண்டு வந்து நம்ம உணவுகளை வந்து உணவுப் பொருட்களை சேகரம் பண்ணி வைக்கலாம்.
1: முதல் வந்து பார்த்திங்கன்னா வீணடிக்கிறதை நம்ம வந்து டோட்டலாக மொத்தமாக நிறுத்த வேண்டும். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம வந்து பொது விநியோக திட்டம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உற்பத்தி செஞ்சு அது வந்து மார்க்கெட் வர்றதுக்குள்ள நிறையா இடங்களில் வந்து நம்ம வந்து வீணடிக்கிறோம். ஸோ அதுகளெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி குடோன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே ஸ்டோர் பண்ணும்போது அதை வந்து நல்ல முறையில் வந்து சேதாரம் இல்லாமல் நம்ம சேமித்து நமக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அதை கொண்டு போகணுங்க.
0: இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, நம்ம வந்து உணவு உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு பண்ணிகிட்ருக்குறோம்.
1: கண்டிப்பாங்க.
0: நம்ம வந்து இப்போ தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவில் எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து அதை நம்ம பாதுகாப்பாக பண்ணுறது கிடையாது. அதான் நீங்கள் வந்து உங்களோட அனுபவத்தில் இந்தந்த முறையெல்லாம் உணவு பொருள்களை வந்து எப்படிலாம் பாதுகாப்பு பண்ணலாம்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உணவு பாதுகாப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஹவுஸ் நம்மளை ஸ்டோர் பண்ணுவோம். அது வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காய்கறிகள் இருக்குது, பால் ஐஸ்கிரீம் அது மாதிரி எல்லா பொருட்கள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து உலர்படுத்துதல், குளிர்சாதன விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, சர்க்கரை நீங்கள் வந்து பாதுகாத்திங்கன்னா காலகாலத்துக்கு பாதுகாக்கிற அளவுக்கு அதுக்குள்ள தன்மை இருக்குங்க.
0: இருக்குது, இந்த மாதிரிலாம் பாதுகாக்கலாம்
1: கண்டிப்பாக.
0: இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த உணவு பாதுகாப்பை பற்றி பேசும்போது வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணி வைக்கிறதுனால வந்து நாட்டோட பொருளாதாரம் எப்படி வந்து சமநிலை அடையும், முன்னேற்றம் அடையும்.
1: இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி நெல் எடுத்துக்குவோம்.
0: சரி,
1: நெல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து தொழிற்சாலை கொண்டு வரோம். தொழிற்சாலை கொண்டு வரும்போது அது நமக்கு பதப்படுத்தப்பட்ட ஒரு அரிசியாக மாறுது. அது வந்து தொழில்துறை அல்லது இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அதே ஒன்று அந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு வரும்போது அது சர்வீஸாக மாறுது. அப்போ ஒரு பொருள், சாதாரண பொருள் வேல்யூ அதாவது மதிப்பு கூட்டப்பட்டு என்ன ஆகுதுன்னா அது அதனுடைய தன்மையை வந்து மாற்றிக்கிட்டே வந்து கடைசியில் யாருக்கு நன்மை தரணுமோ அந்த இடத்துல தருதுங்க. ஸோ அதனால் வந்து வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம அதிகமாக பேசிகிட்ருக்குறோம். பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து மதிப்பு கூட்டப்படும் போது அதனுடைய தன்மை மாறும். அதன் மூலிமா அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மாறும், அந்த நிறுவனத்தினுடைய பொருளாதாரம் நிலையும் மாறும், குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையும் மாறும்.
0: இந்த பொருளாதாரத்தை வந்து நம்ம வந்து கையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்ன கையோடு கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.
2: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
3: குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்ய ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
6: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ் சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
11: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை.

0: ராஜபாளையம்
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
5: எண்ணத்தின் வண்ண மொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இன்றைய வண்ணமாக உணவு பாதுகாப்பும் பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பு விருந்தினராக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பொருளாதாரம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ரமேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, இப்போ நிறையா விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு கிராமமும் உணவும் எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, அது தொடர்பால் பார்த்தீங்கன்னா அங்குள்ள உணவுப் பொருள்கள் உற்பத்தியாளர்கள் எப்படி நன்மை அடைகிறார்கள் அல்லது பாதிக்கப்படுகிறார்கள் ஐயா?
6: இப்போ வந்து பார்த்திங்கன்னா உணவு உற்பத்தி அப்படிங்கிறது நம்ம வந்து கிராமத்தை தவிர்த்து நம்ம பேசவே முடியாதுங்க. இந்த கிராமத்தில் வந்து விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா விவசாய விளைபொருள்களை வந்து உற்பத்தி செய்யும்போது அந்த கிராமத்தினோட மண்ணின் தன்மை, அந்த தட்ப வெப்பம், அதுக்கப்புறம் அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், இதுகளெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். சப்போஸ் நம்ம அந்த கிராமத்தில் அந்த இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உணவு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து கிராமத்தை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும். அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 64% மக்கள் வந்து கிராமங்களில் ஈடுபட்டுருக்காங்க. அப்போ அத்தனை பேரும் வந்து அந்த விவசாயத்தை விட்டு வெளியே போகும்போது ஏற்கனவே நம்ம பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் நம்ம இருக்கும்போது இன்னும் இது பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்தும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராம பொருளாதாரத்தை வந்து விவசாயிகளின் விவசாய உற்பத்தி மற்றும் அதனை சார்ந்த விஷயங்கள் மூலயமா நம்ம மேம்படுத்தப்படுவோம். சப்போஸ் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிராம பொருளாதாரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் கொண்டு போகலாம். அதாவது உலக அளவில் நம்ம சந்தைப்படுத்துதல், அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உழவர் சந்தை அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண முடியும்
5: ஐயா சொல்லியிருக்கும். இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:20 துளிகள் வருக. வணக்கம்.
7: அண்ணா, உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாஸ் மலை மலருங்க அண்ணா.
6: வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க
7: ஐயா. இரண்டு கேள்வி ஐயா. இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா உணவுகள் வந்து வறட்சிக்காரங்கள்ல அதாவது ரொம்ப வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுருதுங்க ஐயா. அந்த மாதிரி உள்ள டைம்ல ஒவ்வொருத்தரும் உணவுகளை எவ்வாறு பாதுகாப்படுத்திக்கணுங்க ஐயா, அதை எப்படிங்க ஐயா நாங்க செயல்படுத்திக்கணும், அது ஒரு கேள்விங்க ஐயா. இன்னைக்கு நிறைய உணவுகள்ல நச்சுத்தன்மை வாய்ந்ததா ஏற்படுறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குங்க ஐயா. அந்த மாதிரி உணவுகளை எவ்வாறுங்க ஐயா நாங்க பார்த்து கண்டறியிருது, இரண்டு கேள்விக்கு சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
6: நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உணவு நம்ம வந்து சில பொருட்களை வந்து சில காலத்துக்கு தான் பாதுகாக்க வைக்க முடியுங்க. இப்போ வந்து பால் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா வந்து ஒரு நாளைக்கு மேலே நம்ம வச்சிருக்க முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சில பொருட்களை வந்து நம்ம காலத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும், அந்த மாதிரி பொருட்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானலோ ஊட்டியோ அப்படின்னா அங்கே வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களுக்கு ஃப்ரிட்ஜோ அந்த மாதிரி எதுவும் கொடுக்கப்படாது, நீங்கள் அதுக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வச்சுட்டுருக்க முடியும். பட் இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமவெளி பகுதிகளில் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம என்னென்னா நம்மளுடைய தேவையை அறிஞ்சு நம்ம அதை பாதுகாப்பு வச்சுக்கிட்டால் நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் இந்த ரசாயனம் பற்றி சொன்னீங்க. ஏன்னா உலக மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெடிப்புங்கிற மாதிரி நம்ம பெருகிட்டு வருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 900 கோடி மக்கள் நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கோம். ஏன்னா நமக்கு இருக்கிறது மனிதன் வாழக்கூடிய இடம்னு ஒன்று ஒரு பூமி மட்டும்தான் இருக்குது. இப்போ இவ்வளோ இடத்த வந்து அது தாங்கிட்டு இருக்கும்போது அதுக்கான மக்கள் தொகை பெருக்கிறதுக்கான தேவையான உணவுகளை நம்ம ஈடுபடுத்த வேண்டியதாக இருக்குது. அதாவது பொருளாதாரத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெருக்கல் விகிதத்துலேயும் உணவு உற்பத்தி அப்படிங்கிறது கூட்டல் விகிதத்துலேயும் இருக்கும். அப்போ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா எதிர் திசையில் இருக்குது. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா நிறைய ரசாயன உரங்களை நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அதிகப்படுத்தியே நம்ம யூஸ் பண்ணுறதா ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சாப்பிடக்கூட உணவில் வந்து கிட்டத்தட்ட 80% வந்து ரசாயனம் கலந்திருக்கு
5: இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ

0: நிறையா விஷயங்கள் பார்த்து. இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பங்கள் கிடையாது. ஆனால் வந்து அந்த காலத்தில் வந்து வருங்காலத்தை கணித்து உணவுப் பொருட்களை வந்து பதப்படுத்தி வச்சுருந்துருக்குறாங்க நம்ம மூதாதையர்கள் பயன்படுத்துங்க. ஆனால் இந்த காலத்தில் இவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்து இருக்குது, ஏன் வந்து நம்ம உணவுகளை வந்து பாதுகாப்பு பண்ணுறதில்ல?
1: பண்ண முடியாதுங்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றங்கள் தாங்க. நீங்கள் அந்த காலநிலை மாற்றங்கள்லேருந்து யாரும் நம்ம தப்பிக்க முடியாது. ஸோ இது நம்ம வந்து கண்ட்ரோலுங்கிற விஷயத்துக்கு கூட போக முடியாதுங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்நினோவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆச்சுங்க. 2026 நம்ம அதை பற்றி பேசும்போது அதனுடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக வானிலை நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எச்சரிக்கைப்படுத்தியிருக்காங்க. இப்போ இதனோட தாக்கம் எதில் வரும் அப்படின்னா உணவு பற்றாக்குறையில் தான் வரும். அப்போ உணவு பற்றாக்குறைன்னு வரும்போது இந்த பிரச்சனையை நம்ம வந்து கருத்தில் கொண்டு உணவு பாதுகாப்பை நம்ம இப்போவே எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதனுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஜூன் 10 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அடுத்த வருஷம் மே ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு புது உதாரணத்துக்கு 2015 வந்து பார்த்திங்கன்னா சென்னை வெள்ளம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் காலநிலை மாற்றம் தாங்க. இன்னும் சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வறட்சி, ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீ பரவுது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து வளர்ந்த நாடுகள்னாலேயே முடியறதில்லை. அப்போ வந்து நம்ம காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு நம்ம உணவு பாதுகாப்பையும் ஏற்படுத்திக்கணும்.
0: இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வைகை டேமில் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, அந்த தண்ணி வந்து குடிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு கூட சொல்லி கேட்கும்பொழுது நமக்கு அவ்வளோ மனசு வலிக்குது. இருக்கிற நேரத்தில் அந்த தண்ணீரை சேமிப்பு பண்ணியிருக்கணும். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் என்ன கேட்க இருக்கிறார்? வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: பண்பலை பல்கலைக்கழகம் கோடை பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம்.
1: நன்றிங்க. வணக்கம்.
2: கண்தானம் மனித நேயம் என்ற சிந்தனையோடு மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியன். ஐயா, இன்னைக்கு திருமணம், காதணி விழா போன்ற நிறைய விழாக்கள்ல வந்து நிறைய உணவுகள் வீணா போயிட்டு இருக்கு. அதே போல இப்ப ஒரு விருந்துல ஒரு ஒருத்தருக்கு ஒரு பாட்டில் தண்ணீர் வச்சா அதுல 6 பாட்டில் குடிச்சுட்டு அப்படியே வைக்கிறாங்க. அந்த தண்ணீரை அடுத்தவங்களும் பயன்படுத்த முடியாம போயிடுது. இந்த மாதிரி விழா காலங்கள்ல உணவுகளை வீணாக்கிறத எப்படி தவிர்க்கணும், அந்த குடி தண்ணீரை எப்படி நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு விழிப்புணர்வா சொன்னா நல்லா இருக்கும். நிறைய உணவுகள்ல கூட இந்த மீதி இருக்கிற உணவுகளை வேஸ்டா குப்பையில கொட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுற மாதிரி செய்யலாம்?
1: இது
2: ஆலோசனையா சொன்னா
1: சரி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உணவு தேடி வேகமாக நம்ம போகிறோங்க. போயிட்டு நமக்கு வந்து உட்காந்து நல்லா சாப்பிடணும், திருப்தியாக சாப்பிடணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதே நேரத்தில் ஒரு பருக்கையோ அல்லது ஒரு சொட் ஆஃப் நீரையும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிவீனடிக்கக்கூடாதுங்கிற மாற்றம் முதல் நம்மள்ட்ருந்து வரணுங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல செய்யும்போது 200 பேருக்கு செய்வோம், தென் 300 பேர் வந்திருப்பாங்க, 300 பேருக்கு செஞ்சிருவோம், 200 பேர் வந்திருப்பாங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதர்களிடத்துலேருந்து தான் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும். அது வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா நல்லா இருக்குங்க.
0: நல்லா இருக்குது. இப்போ ஐயா கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திருமண விருந்துக்கு போகிறாங்க, இந்த 1/2 லிட்டர் பாட்டிலில் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு டம்ளரில் வந்து ஊற்றி குடிச்சு வச்சோம்னு சொன்னோம், அதே தண்ணியை எடுத்து ஊற்றி குடிச்சோனி வாங்கிக்கோங்க, குடிச்சோனி வாங்கிக்கன்னு சொல்லி சொல்லி.
1: சார் நான் யோசிச்சு நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க?
0: நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் தான். தண்ணி எப்படி பண்ணலாம்? இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவு கொடுங்க, 10 தடவை வாங்கி சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க, வாங்கி வச்சுட்டு பெருமைக்காக வாங்கி வச்சுட்டு இலையில் இருக்கிற அள்ளி போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு. நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கு இந்த நேரத்தில் கோடி பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: நாமக்கல் மாவட்டம் மருவப்பட்டி.
1: சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க
2: ஐயா. தானியங்களும் நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வீட்டு வச்சிருக்கிறோம்.
1: சரிங்க.
2: வச்சுன்னா 1 மாசம் 2 மாசத்துல வந்து ஒண்ணு பூச்சி பிடிச்சிருது, இல்லைன்னா செல்லு வச்சிருது.
1: சரிங்க.
2: அதே குடும்பத்துக்கு வருஷங்களால ஒண்ணுமே ஆகுது இல்லை. என்ன காரணம், அது நம்ம என்ன பண்ணலாம்?
1: இல்லை, இயற்கை சார்ந்த முறையில் நம்ம அதை பாதுகாக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேப்பம் இது இருக்கீங்களா?
0: ஆமாம்.
1: அது வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினிங்க. அது வந்து நம்ம பெரிய அளவில் நம்ம செய்யும்போது வந்து அவ்வளோ நம்ம பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் வந்து நமக்கு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம பயன்படுத்தும் போது இந்த இயற்கை சார்ந்த கிருமி நாசினி நம்ம பயன்படுத்தலாங்க ஐயா.
0: இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குருது அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம மக்கள் வந்து தானியங்களை வந்து சேகரம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து புகையில காய போட்டு வச்சுருந்தாங்க, வெயிலில் காய போட்டு வச்சுருந்தாங்க. எத்தனையோ இருக்குது. நமக்கு தேவை வந்து ஒரே ஒரு விஷயம், இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு வேண்டுகோளாக பார்த்தீங்கன்னா எல்நினோ அப்படின்றத வந்து நீங்கள் எளிதாக கடந்து போக முடியாது. அந்த தாது வருஷத்தில் எவ்வளோ பாடுபட்டாங்களோ அந்த அளவுக்கு ஒரு வறட்சி வரப்போகுது, உணவு பற்றாக்குறை வரப்போகுது. இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: ஐயர் சார், உங்க

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.

0: Usha Sunflower Oil.
1: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
2: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
6: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் குருசாமி பாளையம் சந்தைப்பேட்டை பாவடி மைதானம் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர்கள் கஜேந்திரன் மற்றும் கோபாலகிருஷ்ணன்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: சேலம் தி காவேரி.

0: இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கும் வானவில்.

அம்மா மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா? முத்தண்ணே கொஞ்சம் தேங்காய் உடைச்சி துருவிட்டு வாங்களேன். ஐயோ காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது.

0: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று, அது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வண்ணமாக உணவு பாதுகாப்பும் பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பு விருந்தினராக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பொருளாதாரம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ரமேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, நம்ம திருப்பி திருப்பி இந்த நேரத்தில் இந்த உலக உணவு பாதுகாப்புனால கேட்கக்கூடிய விஷயம் இந்த எல்நினோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இதனால வந்து நம்ம வந்து நம்மளை நாமளே தயாராகிக்கணுன்றது ஒரு எச்சரிக்கையாகவும் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இது என்னங்க, இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி உணவுப் பொருட்களை சேகரம் பண்ணி வச்சுக்கிறோம், இதுக்கும் பொருளாதாரத்தை நமக்கு எதுக்கு தொடர்பு இருக்குன்றத பற்றி சொல்லுங்க.
1: ஓகே, நம்ம முதல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது, வளர்ச்சி அப்படிங்கிறது எதை தீர்மானிக்கும் அப்படின்னா அந்த நாட்டினுடைய மனித சக்தியை வச்சு. அந்த மனித சக்தி, அந்த மனித சக்தியினுடைய உற்பத்தி திறன். இப்போ இந்த மனித சக்தி உற்பத்தி திறன் நம்ம இதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஆரோக்கியமான பாதுகாப்பான உணவு முக்கியம். அப்போ எந்த நாடு ஆரோக்கியமான பாதுகாப்பான உணவு வச்சுருக்கோ அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்திலும் மற்ற அளவுகோல்களும் வந்து சிறந்து இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மனித வளர்ச்சி குறியீடுன்னு சொல்லுவோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடைவெளியிலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐக்கிய நாடுகள் சபைகள் வந்து அதை வெளியிட்டுருக்காங்க. இப்போ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 94 நாடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 134th இடத்துல இருக்கோம்.
0: ஓ சரி,
1: அது வந்து நம்ம வந்து அப்போ இன்னும் நம்ம முன்னோக்கி போக வேண்டியதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்வே இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்காங்க. இப்போ அந்த வளர்ச்சி குறியீடுகள் அது இருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான பாதுகாப்பான உணவு முக்கியம். இப்போது இந்த எல்நினோ வரும்போது இது ரெண்டையும் கேள்விக்குறியாக்குது. எது அதனால் உணவு பாதுகாப்பையும் ஆரோக்கியமான உணவையும் அதுக்கப்புறம் மனித சக்தியோடைய உற்பத்தி திறன். இப்போ இதை பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியோ அல்லது பொருளாதார முன்னேற்றங்கிறது நிச்சயமாக தடைபடும். இப்போ இந்த எல்நினோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடல் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து அதிகரித்தல். இது வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ஆஸ்திரேலியா பகுதிகள் ஒட்டி இருக்க பகுதிகளில் வந்து ஆரம்பிக்கும். இப்போ இப்போ அதுக்கான குறியீடுகளை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது மெதுவாக அப்படியே நகர்ந்து பசிபிக் முழுவதும் வந்து அது வந்து அதிகமாகும். இப்போ எல்நினோ அப்படிங்கிறது வந்து 1% அளவுக்கு வந்து அதிகமாகும், கடல் பரப்பளோடைய வெப்பநிலை 1% அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. இதே நம்ம முன்னாடி நம்ம பேசின மாதிரி 1876 கிட்டத்தட்ட 2-3% அளவுக்கு வந்து அது வந்து அதிகமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த உணவு உற்பத்தி இல்லாத வறட்சி இந்த கால இதனால் இந்த சூழ்நிலைகளால் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. இப்போ அந்த நிலைமையை மறுபடியும் நம்ம வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ 1976 இதே மாதிரி தான் ஒன்று வளர்ந்தது. அதாவது ஒவ்வொரு 100 வருஷம், இப்போ நம்ம 50 வருஷம் கடந்துக்கிட்டோம். இப்போ இது நமக்கு என்ன ஒரு எச்சரிக்கையாக இருக்குன்னா 100 வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு பஞ்சம் அப்படிங்கிறது இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்நினோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வளரும் நாடுகள் அல்லது வளர்ச்சி குறைந்த நாடுகள் அதிகமாக பாதிக்கப்படும். ஏன்னா ஏற்கனவே அவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சமீப கால அரசியல் நிகழ்வுகள்னால வந்து US அண்ட் ஈரான் இந்த வாரங்களால் என்ன ஆகுது அப்படின்னா உணவு சங்கிலி வந்து அறுபடுது. அப்போ உணவு சங்கிலி அறுபடும் போது ஏற்கனவே உணவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த பிரச்சனையால

இன்னும் அதிகமாகறாங்க. அப்போ இப்போ எல்நினோ அப்படின்னு உள்ளே வரும்போது இன்னும் அது அதிகமாக பாதிக்கப்படுது, சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, உலக நாடுகள் அமைப்புகள் வந்து இதை வந்து ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு, வளரும் நாடுகள் வளருகின்ற நாடுகளை வந்து நம்ம வந்து அவங்களோட வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கு 4 குழந்தைங்க பிறந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த எல்நினோ முடியறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1-3 லட்சம் குழந்தைங்க நம்ம உலகத்தில் பிறந்துருவாங்க. அப்போ இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் உணவு பாதுகாப்பை ஏற்படுத்தணும். எங்கே வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து நம்ம வந்து சேகரித்து வச்சுருக்கோமோ அந்த வந்து எல்லா இடங்களுக்கும் போய் சேர்றோம்.

0: எல்நினோ முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் குழந்தைங்க நம்ம உலகத்தில் பிறந்துருவாங்க. அப்போ இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் உணவு பாதுகாப்பை ஏற்படுத்தணும். எங்கே வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து நம்ம வந்து சேகரித்து வச்சுருக்கோமோ அந்த வந்து எல்லா இடங்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த எல்நினோனை வந்து பாதிப்பினால என்ன விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னா, வெப்பமயமாதல் அதிகமாகும். வெப்பமயமாதல் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பயிர் விளைச்சல் வந்து குறைஞ்சிரும். பயிர் விளைச்சல் குறையும் போது அதுக்கப்புறம் மண், அதுக்கப்புறம் நீர் வளம் இதுக்கெல்லாம் வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். இந்த பயிர் பாதிப்படையும் போது அந்த பயிருக்கான ஊட்டச்சத்துக்கள் குறைய ஆரம்பிச்சிடும். சொல்லப்போனால் துத்தநாகம் இரும்பு சத்து மற்றும் புரதம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிரில் வந்து குறைஞ்சிரும். இது அதிகமாக எதனால் ஏற்படும் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி. இப்போ இந்த விஷயங்களை நம்ம வந்து பொருளாதாரத்தில் எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னா, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும், விலைவாசி உயர்வு அதிகமாகும், ஏற்றுமதி வந்து குறைஞ்சி இறக்குமதி அதிகமாகும்.
1: இதை பற்றி தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நேயரை சந்திச்சு வந்தாங்களா இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் என்ன கேட்க இருக்கிறார், வருக. வணக்கம்.
2: தமிழ்ய்யா அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வணக்கம்.
0: நன்றிங்க ஐயா. நன்றி.
2: ஈரோடு மாவட்டம் அஞ்சீர் வட்டம் வாசவட்டியிலிருந்து வெங்கட்ராமன் பேசுங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க
2: ஐயா. இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவுப் பொருள்கள் அதிகமாக தயாரிக்க வேண்டியதாக இருக்குது.
0: ஆமாங்க.
2: இந்த உணவுப் பொருள்களை உணவுகளை நவீன முறையில் எவ்வாறு பதப்படுத்தலாம் பாதுகாக்கலாங்க ஐயா?
1: நவீன முறையில் இந்த எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க.
0: நவீன முறையில் பாதுகாக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள். இப்போ நம்ம பார்த்தா இந்த குளிர்சாதன பெட்டிகள் அப்படிங்கிற மாதிரி உலர்படுத்துதல் அந்த மாதிரியெல்லாம் வந்து வந்திருக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது விலைவாசி, அதனுடைய விலைவாசி. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒர் 100 லிட்டர் பாலை வாங்கி நான் சேகரித்து வைக்கணும்னா அதுக்கான குளிர்சாதன அந்த பெட்டிக்கான விலை நம்ம திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விலைவாசியை நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மக்கள் வாங்கும் அளவிற்கான விஷயங்களை வந்து நம்ம வந்து விலைவா நிர்ணயம் செஞ்சோம்னா அதனால் வந்து என்னம்னா எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா உணவுல பாதுகாக்கான ஒரு முயற்சியை எடுப்பாங்க. அதன் மூலயமா என்னாங்கன்னா வீணடிக்கப்படுறது குறையுங்க
1: அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்போ ஐயா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எல்நினோ விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதை சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம், அதற்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் பண்ணணுமோ பண்ணணும்னு சொல்லி வேண்டுகோளோடு கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம், கால் 9965523999.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: புடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
3: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
0: புடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் குருசாமி பாளையம் சந்தைப்பேட்டை பாவடி மைதானம் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர்கள் கஜேந்திரன் மற்றும் கோபாலகிருஷ்ணன்.
8: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
9: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
8: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
10: மாற்றங்களின் மறுமொழி, ஏற்றங்களின் இதய ஒளி, பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெளியில். இன்றைய வண்ணமாக நாம் தந்திருப்பது உணவு பாதுகாப்பும் பொருளாதார வளர்ச்சியும். சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பினை யாரோ வருக. வணக்கம்.
11: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
12: அன்பிருக்கிற ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாவட்டம் முத்துராமலிங்க ஐயா.
11: நன்றிங்க ஐயா, நன்றி.
10: கேளுங்க ஐயா.
12: பாத்தீங்கன்னா காலையில சாப்பிடுவோம் அப்புறம் மத்தியானம் சாப்பிடுவோம் அப்புறம் நைட்டுக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவோம் மொத்தம் நாலு வாட்டி டெய்லி சாப்பிடுவோம். அது வந்து ஆரோக்கியத்தை நடந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எந்த உணவகம் திறந்தாலும் ஒரு 30 புரோட்டா சாப்பிட்டா அளவு கடந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கறாங்க சாப்பிட சொல்லி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக.
11: இட்லி சாப்பிட்டிருப்பீங்களா? இட்லி வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பரோட்டா அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நான் இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு 15 ரூபா 20 ரூபா கொடுத்து நமக்கு உணவுக்கு வெறும் சுவையை மட்டும் நினச்சிக்கிட்டு உணவுக்கு ஏற்றுக்காத பொருளாக வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் வெறும் 5 ரூபா அல்லது 6 ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டையை நம்ம விட்டுறோம். ஸோ ஒரு முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நமக்கு சக்தி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டைகள்லேருந்து பால், அதுக்கப்புறம் பழங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சார்ந்த அந்தந்த பகுதிகள் சார்ந்த உணவு முறைங்க நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வட இந்தியா போனால் நம்ம வந்து சப்பாத்தி எடுக்கிற ஒரு சூழ்நிலை ஆகிடும். அதே மாதிரி அவங்க இங்கே வந்தால் அரிசி அந்த மாதிரி எடுக்க வேண்டியது. அப்போ அந்த நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன உணவுப் பொருட்கள் இருக்கோ அந்த உணவுப் பொருள் எடுக்கும்போது அது உடம்புக்கு, உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது
10: இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயத்தையும் நம்ம இந்த நேரத்தில் மறந்துடக்கூடாது. அதாவது வந்து உடல் பருமன் ஆகிறன்றது ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது, அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் உணவு சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய படிப்புகள் யாவை, அதாவது இந்த படிப்புகளை சார்ந்து, அதே மாதிரி இப்படிப்புகளை படிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான தகுதிகள் தேவைப்படுதுங்க
11: ஐயா? இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலக அளவில் இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக அழகப்பா பல்கலைக்கழகம் இருக்குது. வள்ளல் அழகப்பருடைய ஆசீர்வாதத்தால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்பு தகுதிகளை பெற்று இருக்கு. இப்போ இங்கே அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45-க்கும் மேற்பட்ட பட்டப்படிப்புகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து

0: நேரடியாகவும் போய் படிக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் தொலைதூரத்தில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் படிப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க தலைப்புகளை நம்ம பார்க்கும்போது, இப்போ பொருளாதாரம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அங்கே வந்து அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் மேற்கொண்டு ஆய்வுகளை நடத்த, அதாவது முனைவர் பட்டம் நடத்துவதற்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உணவு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்டு கேட்ரிங் அந்த மாதிரியான துறைகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடல் சார்ந்த படிப்புகளை படிக்க ஓசனோகிராஃபி, இப்போ அழகப்பா பல்கலைக்கழகத்தோட தொண்டி கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இயங்கிகிட்ருக்கு. நிறைய மாணவர்கள் இந்திய அளவில் இருந்து உலக அளவிலிருந்து மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்ம படிப்புகளையும் நம்மளுடைய ஆய்வு கருத்துக்களையும் மேற்கொண்டு மேலே கொண்டு செல்ல அழகப்பா பல்கலைக்கழகம் ஒரு நல்ல தளமாக உள்ளது.
1: அழகாக சொல்லி இருக்கிறீங்க. நிறைய பேர் இந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தை வந்து கேட்பாங்கன்ற நம்பிக்கையோடு இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: மதுரையிலேருந்து வசந்தி கண்ணே.
0: ஆ, சொல்லுங்கம்மா.
2: அதாவது இந்த கீரைகள்லாம் இப்போ வருது பார்த்தீங்கன்னா, கலர் கலராக வருது.
0: ஆமாங்க.
2: அது வந்து நல்லதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் எனக்கு.
0: சரிங்க.
2: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் வந்து இப்போ எல்லா பொருட்களுமே தயாரிக்கிறாங்க.
0: ஆமாங்க.
2: அது வந்து நல்ல தூய்மையான முறையில், அதாவது நம்ம ஒரு மிளகாய் காயம் போட்டோம்னா கூட அது வந்து தூசு படிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: ஆமாங்க, ஆமாங்க.
2: அதை வந்து பாதுகாப்பான முறையில செய்யறாங்களா, செய்யணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை.
1: இதை எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ
0: இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் கலராக வந்து நம்ம வந்து உணவு வகைகள் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதனால் அதில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து இயற்கையோட கலர் வந்து அது நமக்கு தெரியும். அதுக்கு மேலே நம்ம வந்து சாயங்களோ அதை நம்ம பூசும்போது அது வந்து குழந்தைகளுக்காகவோ அல்லது நாமளாவோ வந்து உணவு உண்பதாக அது எடுத்து உண்பதை வந்து நம்ம தவிர்க்கப்பட வேணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசிக்குள்ளே ஒரு சின்ன ரெண்டு ட்ராப் ரெண்டு துளி தண்ணி பட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியை வந்து வீணடிச்சிடும். ஸோ அதனால் வந்து பாதுகாப்பான இடங்களை வந்து நம்ம கொண்டு போகணும், நல்லது தான்.
1: நல்ல விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் வச்சுருப்பீங்க, அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக வந்து பீரோவில் வச்சு சேஃபில் வச்சு அங்கே வச்சு இங்கே வச்சுருக்கோம். ஆனால் சாதாரண அரிசி அப்படின்னு சொல்லி வச்சிடுறோம். ஆனால் அதோட இது வந்து மதிப்பு வந்து வெகு விரைவில் தெரிய வரப்போகிறது. அருள் கூர்ந்து அதனை பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்ற வேண்டுகோளோடு பண்பலையில் கேட்கலாம்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: அலைகடலின் ஆனந்த ராகமாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெளியில். இன்றைய வண்ணமாக உணவு பாதுகாப்பும் பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பு விருந்தினரும் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
10: அன்பான ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம்.
1: ஆ, வணக்கம். யார் பேசுறீங்க?
10: அன்பான ஐயா, ஏபி ரமேஷ் குமார் அவர்களுக்கு வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம். யார் பேசுறீங்க?
10: சேலத்துல இருந்து அம்மானி கொண்டாம்பட்டு காட்டூர் கே கே கணேசன்.
1: கேளுங்க ஐயா.
10: ஐயா வந்து இப்ப இந்த உணவு வகையில வந்து கோழி வந்து தாய் கோழின்னு சொல்லி ஒரு கோழி, அந்த கோழியினுடைய கறி வந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. அந்த அந்த அதுல வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கா? அதுதான்
1: நம்ம இன்னைக்கு வந்து உணவு பாதுகாப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த விஷயம் அவரு சொல்றதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இறைச்சி.
0: ஆமாங்க.
1: இறைச்சி வந்து இந்த வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு பொருளா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது

0: இதை வந்து எப்படி வந்து உணவு பாதுகாப்பாக வச்சு சாப்பிட்றது வந்து நல்லது, எப்படி சாப்பிட்டா வந்து அது வந்து உடம்புக்கு வந்து பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
1: இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நியூட்ரிஷன்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது ஒரு கப்பு சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஒரு சிக்கன் பிரியாணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 430-450 கலோரிஸ் அதில் கிடைக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்கிறதுங்க, இப்போ சமைச்ச உடனே சாப்பிடணும்பாங்க, ரொம்ப நாள் வச்சுட்ருக்கூடாது அப்படிங்கிறதுங்க. ஸோ அதனால் வந்து நல்ல உணவு அப்போவே எடுத்துக்கிட்டால் நல்லது தான்.
0: நல்ல விஷயம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம், இணைந்திருக்கிறோம்.
2: வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்கம்மா.
0: வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா.
2: வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சந்திரசேகரன் ஐயா கேளுங்க.
2: ஐயா, ஒரு இடத்துல பாதுகாப்பான ஒரு உணவு அல்லது நல்ல தரமான ஒரு உணவு தான் நம்ம எடுத்துக்க போறோம் அப்படிங்கறத கடைய பார்த்தோனையுமே கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு தரமான ஒரு உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதற்கு கிடைக்கல அப்படின்னா அது அந்த இடமாக இருக்கட்டும், அந்த பொருளாக இருக்கட்டும், அது அடுத்த கட்டத்திற்கு தரம் உள்ளதாக மாற்றி கொள்வதற்கு சட்டம் நமக்கு என்ன வழி சொல்றது? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இல்லை, நீங்க இப்போ நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம உணவு ஆய்வு அதிகாரிகள் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து போய் செக் பண்ணி அதை வந்து உணவு நல்ல முறையில் இருக்கா அப்படின்லாம் பார்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தவறும் பட்சத்தில் வந்து அதுக்கான தண்டனைகள் அந்த மாதிரி சட்டத்தின் மூலியமாக அவங்க வழங்குறாங்க. ஆனால் நம்ம ஒரு கடையை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடையில் நல்ல உணவு இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக போய் இப்போ சாப்பிட்டுட்ருப்பாங்க, அதன் மூலியமாக அவங்களுக்கு எந்த கெடுதலும் ஏற்பட்டுருக்காது, அது சுவையாகட்டும் அல்லது வந்து மற்ற விஷயங்களாகட்டும். அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே கடைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சாப்பிட்றவங்களும் அதே மாதிரி உணவு உற்பத்தி செய்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சில வழிமுறைகள் நெறிமுறைகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் நல்லதாக இருக்கும்.
0: நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க, பார்த்தீங்கன்னா முன்னாடி சர்வ் பண்ணுற இடத்துல நல்லா நீட்டாக இருக்கும். கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளாம் அலோட் பண்ண மாட்டாங்க.
1: ஆமாங்க ஆமாங்க.
0: ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவகம் நடத்தக்கூடிய ஒரு ஒருத்தரும் அவங்களோட மனசாட்சிப்படி நல்ல உணவு தரமாக கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். அழகாக சொல்லியிருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த உலக உணவு பாதுகாப்பு நாளான இன்று நிகழ்ச்சி நிறைவாக எங்கள் அனைவருக்கும் உணவு சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்து என்னென்னவெல்லாம் சொல்ல விருப்பப்படுகிறீர்களோ அத்தனையும் சொல்லுங்களேன், நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்கிறோம்.
1: உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில், இன்றைக்கி நவீன காலகட்டத்தில் உணவு தான் பொருளாதாரம். சரி, நீங்கள் உணவை வந்து விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டினோட பொருளாதாரம் நம்ம கையை விட்டு போயிடும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையுதுன்னா அந்த நாட்டினுடைய மனித சக்தியை பொறுத்து அமையுது. அந்த மனித சக்திக்கு ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம பாதுகாத்து கொடுக்கணும். அப்போது அந்த உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமானதாகவும் தேவையான கலோரிஸ், இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராமங்களில் வந்து 2400 நகர்ப்புறங்களில் வந்து 2100 கலோரிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கான ஊட்டச்சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதன் மூலியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். இப்போ இந்தியாவை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா போஷக் அபியான்ஸ், அந்த மாதிரி போஷன் அபியான் ஸ்கீம்ஸ்க்கு சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மதிய உணவு திட்டம் இருக்குது, காலை உணவு திட்டம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சமூகத்தையும் சமுதாயத்தையும் எதிர்காலத்துக்கு கொடுக்கறதுக்காக இருக்குங்க. பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா 4 நிலைகளை கடந்து போகும். அது உணவுக்கும் பொருந்தும். ஒன்று வந்து உற்பத்தி, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விநியோகம், மூன்றாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நுகர்வு, நான்காவது பகிர்வு. இதை வந்து நம்ம சரியாக வச்சுக்கணும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் காலநிலை மாற்றம், அதுக்கப்புறம் வந்து சில போர்கள், இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து உணவு சங்கிலி வந்து தடைபடுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரான் யுஎஸ் வாரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 43 லட்சம் பேர் வந்து உணவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து இன்றைய சமுதாயத்திற்கும் எதிர்கால சமுதாயத்திற்கும் நல்லது. ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம உணவு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதில் வேணால் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கமோ பணமோ அதில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் உணவு விஷயத்தில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. சரியான உணவு சரியான நேரத்தில் வந்து சரியான அளவில் கிடைக்கணும். அதுதான் என்னோடய வேண்டுதல். முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு உண்பதை வந்து தவிர்க்காதீங்க. அதே நேரத்தில் உணவை வந்து வீணடிக்காதீங்க. உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருந்தால் தான் தொடங்கணும்.
0: அழகான ஒரு தொடக்கத்தில் தொடங்கி நல்ல ஒரு முடிவரையும் தந்திருக்கேன். காற்றில் கலந்து போன எல்லா மணித்துளிகளும் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கமான பதில் தந்த உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்

0: சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
1: இந்த சிறந்த நாளில் வந்து என்னை அழைத்து மக்களோட என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஏற்பாடு செய்த கோடை எஃப்எம் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி.
2: இந்த போறப்பு தான் எல்லாரும் சாப்பிட கிடைச்சது.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்.
4: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் வழங்கியவர்கள் நாகராஜ், மணிவண்ணன், அனீஷ், கணினியாக்கம் யுவபாலா, அழைப்புகள் அரங்கேற்றம் சரஸ்வதி, கிஷோர்குமார். இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 தொடரும் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் தேடே பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 105.5.
1: மகிழ்வான வணக்கம் நேர்களே. வெண்ணிற அரணாய் ஓங்கி உயர்ந்து நிற்கும் இமயம், இயற்கை எழிலோடு முக்கடலும் சங்கமிக்கும் குமரி, வேறுபட்ட நிலத்தோற்றத்தால் மாறுபட்டு காட்சியளிக்கும் வேளாண்மை, இயற்கை பொக்கிஷங்களாய் ஆங்காங்கே கண்டெடுக்கப்படும் இயற்கை வளங்கள், புவியின் சுழற்சிக்கேற்ப பல காலநிலைகளை கொண்ட நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்னீர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பல்வேறு படிப்பினைகளோட ஒவ்வொரு நாளும் நம்மை கடந்து கொண்டே இருக்க பல்வேறு எண்ண ஓட்டங்களோடு நாமும் நாள்களை கடந்து கொண்டே இருக்கோம். இலக்கை நோக்கிய நம்முடைய பயணம் சரியான பாதையில செல்கிறதா என்பத அவ்வப்போது உற்று நோக்க நமக்கு கிடைத்தவைகளே தடைகளும் தாமதங்களும். முயற்சி பாதையில ஏற்படக்கூடிய தடைகளும் தாமதங்களும் நம் முயற்சிக்கு முட்டுக்கட்டைகளாக அமையும் போது தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தொடர்ந்து பயணிப்போம். வெற்றிக்கனியை பறிக்க என்பதை நினைவூட்டிய கையோடு இணைவோமா இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியோடு. சத்தீஸ்கரின் சின்ன திபெத் என அழைக்கப்படும் இடம் எது? தண்ணீரை தரையில ஊத்தினா எந்த பக்கமா பாயும்? வண்டிய நியூட்ரல்ல போட்டுட்டு பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? என்னப்பா இப்படியெல்லாம் கேள்வி கேக்குறீங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இந்த வினாக்களுக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கும் தொடர்பு இருக்குங்க, அதனால சிந்திங்க, சந்திக்கலாம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சுவாரஸ்யமான விடயங்களை சுவைப்பட அறிந்து கொள்ளும் நேரமாக இது. கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில நாம அறிந்து கொண்ட தகவல்களை நினைவுபடுத்தி பார்த்திருந்தீங்கன்னா உங்களால எளிதா கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க சரியான விடைய கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பண்பலையின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். எந்த இடமா இருக்கும் என்பத அறிந்து கொள்ள ஆவலா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அனைவரையும் காற்று வழி பயணத்திற்கு வரவேற்கிறது நம் வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி. சரிங்க, சத்தீஸ்கரின் சின்ன திபெத் என அழைக்கப்படும் பகுதி எது என்பதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பகுதி நோக்கிதான் இப்ப நாம பயணம் செய்துட்டு இருக்கோம்.
6: என்ன இடம் பா இது, பார்க்க ரொம்ப அழகா வண்ணமயமா காட்சி அளிக்குது. நுழைவு வாயில பார்க்கும் போதே உள்ள என்ன இருக்கும் என்பத பார்ப்பதற்கான ஆர்வத்தை தூண்டுது. இந்த நுழைவு வாயில் பிரம்மாண்டமான தூண்களோடு நீளமான மேல் கூரையில அழகான தங்க வண்ணத்துல 3 கலசங்களை கொண்ட அமைப்பை பெற்றிருக்கு. வாங்க இந்த நுழைவு வாயிலின் கதவை திறந்து உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்களே, சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு அப்படின்னு 3 வண்ணங்களும் கலந்த எடுப்பான ஒரு வண்ணத்துல நமக்கு முன்பதான் அழகான கட்டிடம் இருக்கு. சதுர வடிவ மேற்புற கூரையில ஒவ்வொரு மூலையிலயும் அழகான கூம்பு வடிவ கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆங்காங்கே சில விலங்குகளோட உருவச் சிலைகள் நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியில ஏதோ ஒரு அமைதி நிலவுவது உணர முடியுது. இது என்ன இடம்?

சத்தீஸ்கரின் சர்குஜா மாவட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம், இதன் பெரும் திபெத்திய மக்கள் தொகை காரணமா உள்ளூர்ல மினி திபெத் மற்றும் சத்தீஸ்கரின் சிம்லா என்று குறிப்பிடப்படக்கூடிய மைன் பட். திபெத்தின் மீதான சீன படையெடுப்பிற்கு பிறகு திபெத்திய அகதிகள் மைன்பட்ல மீள் குடியேற்றப்பட்டதாகவும், அன்று முதல் இந்த அமைதியான மலைவாஸ்துஸ்தலத்துல அவங்க தங்களுடைய இல்லத்தை கண்டறிந்ததாகவும் நம்பப்படுகிறது என்பதை நாம கடந்த நிகழ்ச்சியிலேயே அறிந்து கொண்டோம். இப்ப நாம பார்வையிடக்கூடிய இந்த இடம் தாக்போ ஷெடுப்ளிங் மடாலயம். மெயின்பட்ல திபெத்திய மடாலயம் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி இது. இதனுடைய ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதி ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல ஒன்றா இருக்கு. இந்த மடாலயம் 1960களில் நிறுவப்பட்ட ஒரு பெரிய திபெத்திய குடியேற்றத்தின் ஒரு பகுதியா இருப்பதால இது கலாச்சார பாதுகாப்பு மற்றும் அமைதியான ஓய்விடத்திற்கான ஒரு மையமா விளங்குகிறதாம். நாம பார்க்கக்கூடிய வண்ணமயமான பிரார்த்தனை கொடிகள், தங்க ஸ்தூபிகள் மற்றும் மலைகளில் எதிரொலிக்கும் அமைதியான மந்திர உச்சரிப்புகளோடு இந்த மடாலயம் ஆன்மீக ஆறுதலையும் கண்கொள்ளா அழகையும் வழங்குகிறது என சொல்லலாம். பார்வையாளர்கள் திபெத்திய பௌத்த நடைமுறைகளை இங்கு அனுபவிக்கவும், இங்குள்ளவர்களோட வரலாற்றை பற்றி அறியவும், சுற்றியுள்ள மலைகளின் பரந்த காட்சிகளை கண்டு ரசிக்கவும் இங்கு வர்றாங்க. இந்த மடாலயத்துல திபெத்திய பௌத்த மரபின்படி போதனைகள், தியான அமர்வுகள் மற்றும் பிரார்த்தனைகளை தவறாம நடத்திட்டு இருக்காங்களாம். மடாலயத்தோட பிரகாசமான வண்ணங்கள், பிரார்த்தனை சக்கரங்கள் மற்றும் வானுயர்ந்த சிலைகள் பக்தர்களை மட்டுமல்லாம சுற்றுலா பயணிகளையும் புகைப்பட கலைஞர்களையும் ரொம்பவே ஈர்க்கக்கூடியதா இருக்கு. மடாலயத்திற்குள்ள அழகான தங்க நிற புத்தர் சிலைய பல வண்ணங்கள்ல ஒப்பனை செய்யப்பட்ட பீடத்தின் மீது வச்சிருக்காங்க. அறை முழுவதும் பல வண்ணங்கள்ல நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்திருப்பத நம்மளால பார்க்க முடியும். ஏன் இதை இப்பவே சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மடாலயத்திற்குள்ள அனைவரும் அமைதியா தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. நாமளும் தவம் செய்யறவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துடக்கூடாது இல்லையா, அதனால அமைதியா உள்ள போயி மடாலயத்திற்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து அழகையும் ரசிச்சுட்டு நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளை பார்த்துட்டு சற்று நேரம் அமைதியா அமர்ந்து தவம் பண்ணிட்டு வந்துடலாமா? கையோட தண்ணீரை தரையில ஊத்துனா எந்த பக்கம் நோக்கி பாயும் என்பதையும் சிந்திக்க மறந்துடாதீங்க.

0: கார்த்தி, இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: கூடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானம்.

0: வளமான நினைவுகளை வழங்கும் வான்வழி பயணமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய மைன்பட் என்ற இடத்துல உள்ள சில சுற்றுலா தலங்களை தான் சுவாரஸ்யமா சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க, தண்ணீரை தரையில ஊத்துனா என்ன ஆகும்? இதென்னப்பா கேள்வி! தரையில பள்ளமான பகுதி எங்க இருக்கோ அதை நோக்கி தண்ணீர் வேகமா பாயும்.
1: ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான், ஆனா நான் சொல்றேன் மேல் நோக்கி பாயும்.
0: அது எப்படிப்பா சாத்தியம்? என் கூட வாங்க, இப்ப உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த இடத்துல தண்ணீர் எப்படி பாயுதுன்றத பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. மறக்காம எல்லாரும் கையில ஒரு காகித கப்பலை செஞ்சு வச்சுக்கோங்க. காகித கப்பலா? கப்பல் விட்டு விளையாட போறோமோ? நாம பயணம் செய்யக்கூடிய இடத்தை பாருங்களேன், சுற்றிலும் அழகான அமைதியான பசுமையான சூழல். மெயின்பட்ல இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் பகுதியில தான் இப்ப நாம பயணம் செய்துட்டு இருக்கோம்.
1: என்னப்பா மிகுதியா மக்களை காணோம்?
0: ஆமாங்க, இந்த பகுதி பெரும்பாலும் அமைதியா ஆள் நடமாட்டம் குறைவா காணப்படக்கூடிய இடம் என்று சொல்றாங்க. வயல்வெளிகள்ல எவ்வளவு அழகா இந்த பகுதி மக்கள் தங்களோட பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட வழிகாட்டுதலின் பேர்ல தான் இப்ப நாம நமக்கு வலப்பக்கமா போகணும். வாங்க, இங்க வந்து பாருங்களேன். என்னப்பா இது, சின்ன வாய்க்கால் போயிட்டு இருக்கு, இத பாக்க சொல்றீங்க? இத பாக்க எவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்தோம்?
1: ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப சிறப்பான வாய்க்கால். நல்லா பாருங்க,
0: நாம இப்போ இரண்டு மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய நிலப்பகுதியில இருக்கோம். நாம இருக்கக்கூடிய இடம் மேடும் பள்ளமுமா தான் இருக்கு. நாம மேட்டு பகுதியில நிக்கிறோம், சரியா?
1: ஆமா, சரிதான்.
0: சரிங்க, உங்க கையில இப்ப நீங்க வச்சிருக்க காகித கப்பலை இந்த தண்ணீர்ல விட்டு விளையாடலாமா? சின்ன புள்ளத்தனமா இருக்கு.
1: ஆமாங்க,
0: குழந்தை மனம்தான் நம்மளை எப்பயுமே குதூகலமா வச்சிருக்கோம். அதனால சற்று நேரம் குழந்தைகளை போல விளையாடலாம்.
1: ஏய், என்னப்பா இது, நம்ம மேடான பகுதியில இருந்து காகித கப்பலை விட்டா காகித கப்பல் பள்ளமான பகுதியை நோக்கி தானே போகணும், ஆனா இது மேல் நோக்கி போயிட்டு இருக்கு.
0: ஆமாங்க, அதுதான் இந்த இடத்தோட சிறப்பே. இதனால தான் நான் அப்பவே சொன்னேன் தண்ணீர் மேல் நோக்கி பாயும்னு.
1: என்னப்பா இது, ஒண்ணுமே புரியலையே, உல்டாவா நடக்குது?
0: ஆமாங்க, அதுதான் இந்த இடத்தோட பெயரும் கூட.
1: உல்டாவா?
0: உல்டா பாணி, அதாவது தலைகீழ் நீர் என்பதுதான் இந்த பகுதியோட பெயர். புவியீர்ப்பு விசையை வச்சு பார்க்கிறப்போ தண்ணீர் பள்ளமான பகுதியை நோக்கி தான் பாயணும். ஆனா இந்த உல்டா பாணி என்ற இடத்துல அதற்கு மாறா நடைபெறுது. அப்படின்னா இந்த உல்டா பாணி உண்மையிலேயே புவியீர்ப்பு விதிய மீறுகிறதா என்ற வினா இங்கு வந்து பார்க்கக்கூடிய அனைவருக்குள்ளேயும் எழும். ஆமா, இது உண்மையில் எதிர் திசையில தான் பாயுது. இதற்கு முற்றிலும் அறிவியல் காரணமும் இருப்பதா சொல்றாங்க. அதுல ஒண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைஃபன் செயல்பாடு அப்படின்னு சொல்லப்படுது. இது தண்ணீரை ஒரு தாழ்வான இடத்துல இருந்து மேட்டு பகுதிக்கு இழுக்கிறது. பின்னர் அங்கு நீரோட்டத்துல ஏற்படக்கூடிய திடீர் வீழ்ச்சி ஒரு நிலையான மேற்பரப்பு இழு விசைய உருவாக்குதாங்க. இதனால தண்ணீர் மெதுவாகவும் சீராகவும் மேல் நோக்கி தள்ளப்படுகிறது என சொல்றாங்க. அதே போல இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, முற்றிலும் புவியியல் சார்ந்தது அப்படின்னும் இதனோட நில அமைப்பு காரணமா இருக்கலாம் எனவும் சொல்றாங்க. உல்டா பாணி இயற்கையாகவே இரண்டு குன்றுகளுக்கு இடையில தான் அமைஞ்சிருக்கு. இதனால இங்கு தொடர்ந்து பலத்த காற்று மேலிருந்து கீழ் நோக்கி வீசுகிறது. இந்த பலத்த காற்று நீரின் மேற்பரப்பை தாக்கும் போது கூடுதல் உந்தத்தை கொடுத்து நீர் உறிஞ்சும் செயல்பாட்டை தொடர செய்கிறது என சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. என்னதான் அறிவியல் காரணம் இதற்கு பின்புலத்துல இருந்தாலும், தண்ணீர் மேல் நோக்கி பாய்வத பார்ப்பது வியப்பான விடயமா தானே இருக்கு. சரிங்க, உங்ககிட்ட இன்னொரு வினா. ஒரு வண்டிய நியூட்ரல்ல பள்ளமான பகுதியில நிறுத்திட்டு பிரேக்க ரிலீஸ் பண்ணா

0: கோபாலகிருஷ்ணன்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

சென்னை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் குருசாமி பாளையம் சந்தைப்பேட்டை பாவடி மைதானம் அருகிலிருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர்கள் கஜேந்திரன் மற்றும்

0: सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: செவிழியை மதியூட்டும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய மைன்பட் என்ற இடத்துலதான் பயணம் செய்துட்டு இருக்கோம். என்ன நேர்களே, நான் கேட்ட வினாவிற்கு விடைய சிந்திச்சீங்களா? ஏ என்னப்பா, நிகழ்ச்சியோட துவக்கத்துல இருந்து இந்த கேள்விய மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வண்டியோட தெரியுமா தெரியாதா, தெரியாம தான் இந்த கேள்வியை கேக்குறீங்களா அப்படின்னு பலரும் என்ன பார்த்து இப்ப கேப்பீங்க. ஒரு இறக்கமான பகுதியில வண்டிய நியூட்ரல்ல வச்சுட்டு பிரேக் ரிலீஸ் பண்ணா வேகமா வண்டி கீழ் நோக்கி போயிடும், சரிதானே? ஆமா, இதுல என்ன உங்களுக்கு ஐயம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நான் மேல் நோக்கி போகும்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்படிப்பா சாத்தியம்? சாத்தியம் தாங்க. வாங்க அதை உங்களுக்கு நேரடியாவே காட்டுறேன். அதுக்கு நாம இந்த மலை பகுதி வழியாக தான் நடந்து போகணும். இந்த பகுதியை பாருங்களேன், சுற்றிலும் அழகான இயற்கை சூழல் கொண்ட மலைப்பகுதி. இதை பார்க்கிறப்பவே மனசுக்குள்ள ஒரு அமைதி நிலவுது. அங்க பாருங்களேன், ஒருத்தர் வண்டிய பள்ளமான பகுதியில நிறுத்தி இருக்கிறாரு. ஆனா அந்த வண்டி மேடான பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கு. இவங்க என்ன, வண்டிய ரிவர்ஸ்ல எடுத்து பழகிட்டு இருக்காங்களா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இங்க ஒரு வெண்ணிற தகவல் பலகை இருக்கு, இதுதான் தொடக்க புள்ளின்னு வச்சிருக்காங்க. இந்த பள்ளமான பகுதியில ஓட்டுநர் ஒருத்தர் தன்னுடைய காரை நிறுத்திட்டு கியரை நியூட்ரல்ல வச்சுட்டு பிரேக்க விட்டதும் கார் தானாகவே மலை மேல ஏற தொடங்குது. என்னப்பா, பள்ளமான பகுதியை நோக்கி தானே போகணும், ஆனா கார் மெதுவா ஊர்ந்து போகாம வேகமா மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. அங்க பாருங்களேன், கார் உச்சியை அடைஞ்சதுமே ஓட்டுநர் கடுமையா பிரேக்க பிடிக்கிறாங்க. என்னப்பா நடக்குது இங்க? நம்மள போலவே வியப்படைஞ்ச அவங்க மீண்டும் அதை முயற்சி செய்யறாங்க. மீண்டும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யறாங்க, ஒவ்வொரு முறையும் ஒரே முடிவு தாங்க அவங்களுக்கு கிடைக்குது. அதைத்தான் நாமளும் பாக்குறோம். இது என்ன இடம்பா, உல்டா பாணி போலவே இதுவும் வியப்ப கொடுக்கற இடமா இருக்கு.
4: ஆமாங்க, இது உல்டா பாணிக்கு அருகன்மையில அமைஞ்சிருக்க கூடிய காந்த மலை என சொல்றாங்க. அதுக்காக காந்தத்தை கண்ணில் காட்டுங்கன்னு கேட்றாதீங்க.
3: அப்போ இந்த இடமும் புவியீர்ப்பு விதியை மீறி செயல்படக்கூடிய இடமா?
4: ஆமாங்க, இங்க புவியியலும் இயற்பியலும் தான் நம்முடைய விடைக்கு கை கொடுக்கின்றன என சொல்றாங்க. நாம குன்றின் உச்சியில நின்னா கார் உச்சிக்கு ஏறும் இடத்துல இருந்து அதன் உயரத்தை

நிச்சயமா பாக்கலாம். மேலும் கார் புறப்படுற இடத்துல இருந்து முன்னால இருக்கக்கூடிய சாலை உச்சிக்கு உயர்ந்து செல்வதை தெளிவா பார்க்கவும் முடியுது. அப்படின்னா உண்மையிலேயே இங்க என்னதான் நடக்குது என்பது பலருக்கும் வினாவாதாங்க இருக்கு. இதற்கான விடைய நாம பார்க்கும்போது அது சாலையில இல்லன்னு சொல்றாங்க, மாறா உல்டா பாணி காட்சி முனையில தான் இருக்குதாங்க. அங்கிருந்து இந்த சாலைய பக்கவாட்டில இருந்து தெளிவா பார்க்கலாமா? மலையோட அடிவாரத்துல இருந்து உச்சி வரை ஒரு ஏற்றம் இருப்பது உண்மைதான். ஆனா மக்கள் அந்த சாலையில நிக்கும் போது கவனிக்க தவறுவது, தொடக்கத்துல சில மீட்டர்கள் வரைக்கும் தரையில ஏற்படும் மெதுவான சரிவு. இது பக்கவாட்டில இருந்து தெளிவா பார்க்க முடியும். மேலும் இதுதான் கார் வேகம் எடுக்க காரணமா இருக்கு என கருதுறாங்க. இந்த சரிவை மலையின் உச்சியில இருந்து பார்க்க முடியாது. ஆனா இந்த சரிவு முன்னால் இருக்கக்கூடிய செங்குத்தான மேல் நோக்கிய சரிவுல ஏறு

பக்கவாட்டில் இருந்து தெளிவா பார்க்க முடியும். மேலும் இதுதான் கார் வேகம் எடுக்க காரணமா இருக்கு என கருதுறாங்க. இந்த சரிவை மலையின் உச்சியில இருந்து பார்க்க முடியாது. ஆனா இந்த சரிவு முன்னால் இருக்கக்கூடிய செங்குத்தான மேல் நோக்கிய சரிவுல ஏறுவதற்கு வண்டிக்கு போதுமான உந்தத்தை கொடுக்கிறது என சொல்லப்படுது. இதே போல ஒரு பட்டறிவை நாம லே லடாக்ல பயணம் செய்யும் போது நமக்கு கிடைச்சிருக்கு. சற்று நினைவுபடுத்தி பாருங்களேன். இயற்பியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களோட கூற்றுப்படி இந்த பகுதி ஒரு வலுவான காந்த அல்லது ஒளியியல் மாயை சார்ந்த விசை இருக்கலாம் என கருதுறாங்க. இதன் காரணமா சற்றே மேடா இருக்கும் அந்த சரிவு கீழ் நோக்கியது போல தோன்றுகிறது எனவும், இந்த வகையான நிகழ்வு உலக அளவுல ஈர்ப்பு மலை அல்லது காந்த மலை என்று அழைக்கப்படுகிறது என சொல்றாங்க. இது காந்த புலங்களால ஏற்படுகிறதா அல்லது புவியியல் அமைப்புகளால ஏற்படுகிறதா என்பது இன்னமும் தொடர் ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு விடயமாகவே உள்ளது எனவும் சொல்லப்படுது. மெயின்பட்ல உள்ள உட்லாபாணி இந்தியாவில இருக்கக்கூடிய அது போன்ற 5 இடங்கள்ல ஒன்றாகவும், உலக அளவுல அறியப்பட்ட 64 புவியீர்ப்பு விதியை மீறும் இடங்கள்ல ஒன்றாகவும் விளங்குகிறது என்பது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கூடுதல் தகவல். சரிங்க, நமக்காக அந்த வண்டி ஓட்டுநர்கிட்ட சிறப்பு அனுமதி வாங்கியிருக்கிறோம். வாங்க, யாருக்கெல்லாம் இந்த மலை மீது கார் தானாவே மேல் நோக்கி நகரக்கூடிய அனுபவத்தை உணர விருப்பம் இருக்கோ, நாமளும் பயணம் செய்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம்.

காற்றின் வழியே செய்யும் களிப்புறு பயணமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு சத்தீஸ்கரின் மெயின்பட்ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான இடங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி வாங்க, அடுத்த இடத்திற்கு பறவைகளா சிறகடிச்சு பறந்து போகலாம். இப்ப நாம வந்திருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு? நல்ல மலைப்பாங்கான இடமா இருக்கு, ரொம்ப பசுமையா இருக்கு, தொலைவில் நீர் கொற்ற ஓசை கேக்குது. அப்படின்னா நாம ஏதோ நீர்வீழ்ச்சிய பார்க்க வந்திருப்போமோ? சரிதாங்க, அப்படியே நமக்கு முன்பதா தெரியக்கூடிய இந்த பாதை வழியா நடந்து போங்க. பாதை சற்று மேடு பள்ளமா கரடுமுரடா இருக்கும், மெல்ல பாதுகாப்பா நடங்க. நாம இப்ப இருக்கக்கூடிய இடம் டைகர் பாயிண்ட். அப்படின்னா இங்க புலிகள் வருமா? ஆமாங்க, மெயின்பட்டோட மையத்துல இருந்து 7 கல் தொலைவுல இந்த டைகர் பாயிண்ட் என்ற பிரபலமான சுற்றுலாத்தலம் அமைஞ்சிருக்கு. அடிப்படையில இந்த இடத்துல மகாதேவ் மூடா ஆற்றில இருந்து உருவாக கூடிய ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை தான் இப்ப நாம பார்க்கிறோம். இந்த நீர்வீழ்ச்சியை சுற்றிலும் பாருங்களேன், பசுமையான அடர்ந்த காடுகள் இந்த இடத்தை மேலும் ரம்யமாக்குகின்றன. இந்த பகுதியில பலரும் புலிகளை பார்த்ததா சொல்றாங்க, அதனால தான் இந்த இடத்திற்கு டைகர் பாயிண்ட் என்ற பெயர் வந்ததாம். இப்ப நாம நீர்வீழ்ச்சியோட மேற்பகுதியில நின்றுட்டு இருக்கோம். நமக்கு இடப்பக்கமா ஒரு பாதை போகுதா? அந்த படிக்கட்டுகள் வழியா கீழே இறங்கி போனோம் அப்படின்னா இந்த நீர்வீழ்ச்சியோட முழு உயரத்தையும் கீழே நின்னு பார்க்கலாம். அதனால மெல்ல கவனமா நடங்க. நீங்க பாருங்களேன், எவ்வளோ உயரத்துல இருந்து நீர் கொட்டதுன்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆமாங்க, 60 மீட்டர் உயரத்துல இருந்து விழக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி ஒரு இயற்கையான குளத்தை உருவாக்குது பாருங்களேன். இங்க பல சுற்றுலா பயணிகள் அமர்ந்து நிதானமா பொழுது போக்குறாங்க. எத்தனை பேர் இந்த இயற்கைய தன்ன மறந்து ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இது மெயின்பட்டின் முதன்மையான சுற்றுலா தலங்கள்ல ஒன்றாயிருக்கு. குளுகுளோன்னு இருக்கக்கூடிய காலநிலை, சுற்றிலும் அடர்த்தியா இருக்கக்கூடிய மலைப்பகுதி, நமக்கு முன்பதான் ஆர்ப்பரிச்சு கொட்டக்கூடிய நீர்வீழ்ச்சி, ஆங்காங்கே கேட்கக்கூடிய புள்ளினங்களோட ஓசை, இப்படியே சற்று நேரம் இயற்கையோட இயற்கையா இணைஞ்சு இழைப்பாருணும்னு தோணுதுதானே? ஆமாங்க, அப்படியே ஒரு பாடலையும் கேட்டா இன்னும் சிறப்பா இருக்கும்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: இசை தோட்டத்தில் ஒரு இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. என்னீர்களே, எப்படி இருந்தது சத்தீஸ்கரின் மெயின்பட்ல நாம செஞ்ச சுவாரஸ்யமான

சுற்றுப்பாயணம். பல வண்ணங்கள்ல அழக காட்சி அளித்த திபெத்தியர்களின் தாத்போ ஷெடுப்லிங் மடாலயம். மேடான பகுதியில மேல் நோக்கி பாய்ந்த உல்டா பாணி, குவீர் குவிரியம் மீறி காந்தமலையின் மேல் நோக்கி சென்ற கார், நிறைவா அடர்த்தியான மலைப்பகுதிக்குள்ள ஆர்ப்பரிச்சு கொட்டிய 60 மீட்டர் உயர டைகர் பாயிண்ட் நீர்வீழ்ச்சி, இவை பற்றி அறிந்து கொண்டதும் காற்று வழியே கண்டுகளித்ததும் உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது என்பது உடனடியாக 80 56 57 15 54 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட சத்தீஸ்கரில் அமைந்துள்ள நதித்தீவின் பெயர் என்ன என்ற வினாவிற்கு மட்கு தீவு என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவும் கட்சவி வாயிலாகவும் பதிவிட்டிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் ஈரோடு வெங்கம்பூர் குமார், நந்தவனம்பாளையம் சுபத்மாவதி, வடமதுரை கோபாலகிருஷ்ணன், சின்னாளப்பட்டி சிவகாமி, பெருமாநல்லூர் கே எஸ் ரேணுகாதேவி, கரூர் திருக்காடுதுறை ந பூபதி, கணக்கம்பாளையம் சசிகலா, மதுரை உசிலம்பட்டி கே எஸ் கே ஆனந்தம், திவ்யாராணி, லய சங்கீதா, திண்டுக்கல் செல்வி சிவராஜ், உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. புவியீர்ப்பு விதியை மீறி மேல் நோக்கி தண்ணீர் பாய்ந்த இடத்தின் பெயர் என்ன? புவியீர்ப்பு விதியை மீறி மேல் நோக்கி தண்ணீர் பாய்ந்த இடத்தின் பெயர் என்ன? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சேவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலில் இருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வரப்பு மிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

0: உடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: முற்பகல் வணக்கம் நேர்களே. தேடி தேடி கிடைப்பதெல்லாம் தித்திப்பானவை. சிறிய காற்றில் வாசல் தேடி வரும் வசந்த தென்றலை போல, மழை நனைந்த பாதையில் பரவி வரும் மண் வாசனை போல, பண்பலையோடு இணையும் கனவுகளோடு பயணித்து வந்த நேய சொந்தங்களை நாடி வருகிறது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் குருசாமி பாளையம் சந்தைப்பேட்டை பாவடி மைதானம் அருகிலிருந்து நேயர்களை சந்திக்க அங்கே காத்திருக்கிறார்கள் நம் அறிவிப்பாளர்கள் கஜேந்திரன் மற்றும் கோபாலகிருஷ்ணன்.
1: மன்னா வணக்கம்.
2: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள். என்ன அமைச்சரே, கடுமையான கால் வலி என்று சொன்னேன், அப்போதும் விடாமல் என்னை நகரில் வரைத்து வந்து விட்டீர்களே.
1: என்ன மன்னா, காலை 7:40 பல்வலி, 11:05 கால் வலி என்கிறீர்களே. இப்படி வலி வலி என்றே வழிநடுக்க சொல்லிக் கொண்டு வந்தா நான் என்னதான் செய்வது? ஆனால் நான் உங்களை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் காரணம் இருக்கிறது மன்னா.
2: என்ன அமைச்சரே அவ்வளவு பெரிய காரணம்?
1: மன்னா மறந்து

0: இருக்கீங்களா? நம் பண்பலை அரண்மனைக்கு உதய நாள் வரப்போகிறது, நினைவு இருக்கிறதா இல்லையா?
1: ஜூலை ஒன்றாம் தேதி நினைவு இருக்கிறது சொல்லுங்கள்.
0: உங்களுக்கு உங்கள் பெயரே நினைவு இருக்காது. சரி, ஜூலை ஒன்றாம் தேதி நம்முடைய பண்பலை அரண்மனைக்கு உதய நாள் வரப்போகிறது. அந்த உதய நாளை ஒட்டி நம்முடைய அரண்மனை ஒளிபெருக்கில் ஒவ்வொரு நாளும் முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை உலா வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இன்று நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக நாம் வந்தாக வேண்டும். அதனால் தான் உங்களை அழைத்து வந்தேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி.
0: அதனால் உங்களுக்கு
1: காணாமல் போய்விடும்.
0: அப்படி சொல்லுங்க.
1: இடத்திற்கு வந்திருக்கிறோம்.
0: நாம் இப்போது நாமக்கல் மாவட்டம் குருசாமி பாளையத்தில் இருக்கிறோம். குருசாமி பாளையத்தில் சண்டைப்பேட்டை அருகில் விஓ அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் அருகில் நின்று இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் குருசாமி பாளையம் சண்டைப்பேட்டையிலிருந்து இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை, நம்முடைய கோடி பண்பலை 100.5 துவங்கி இருக்கிறது. இன்று இப்போது பாத்தீங்கன்னா, நம்ம நேற்று இருந்து அறிவிப்புகள் எல்லாம் கேட்டு நிறைய மக்கள் 10 மணியிலிருந்தே நம்மளை சுற்றி வந்திருக்கிறார்கள் இல்லையா மன்னா?
1: நிச்சயமாக நிறைய நேயர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: இந்த குருசாமி பாளையமானது பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு வாய்ந்த ஊர். அதை பத்தி இங்க இருக்கக்கூடிய நேயர்கள்கிட்டே நம்ம பின்னாடி கேட்டு தெரிஞ்சுப்போம். ராசிபுரத்திலிருந்து இது வந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சுற்றுவட்டார நேயர்கள், வானொலி கேட்டுக்கொண்டிருக்க நேயர்களும் கேட்டுட்டு அப்படியே பறந்து வந்து நம்மகிட்ட பேசலாம். நிறைய ஆல்ரெடி நிறைய நேயர்கள் இருக்காங்க ஏற்கனவே. இப்போ முதல்ல நம்மகிட்ட பேசுறதுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்ககிட்ட சந்திக்கலாம்.
2: அனைவருக்கும்
1: வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் குருசாமி பாளையத்திலிருந்து, என் பெயர் சக்தி, என் கணவர் பெயர் மணிவாசகம்.
1: சொல்லுங்க.
2: நாங்க வந்து இங்க எங்களது பூர்வீகமே குருசாமி பாளையம் தான். இங்க நிறைய சிறப்புகள் இருக்கு. வந்து இப்ப உதய விழா காணும் நமது கோடை பண்பலை இங்க எங்களை தேடி வரும் பண்பலை வந்திருக்கிறதுக்கு கோடான கோடான நன்றி. பண்பலைக்கு கோடான கோடான நன்றி.
1: எவ்வளவு நாளா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து 20 வருஷமா கேட்டு இருக்கேன்.
1: தொடர்ந்து
2: ஆரம்ப காலத்துல இருந்தே கேட்டேன், அப்புறம் இடையில விட்டு போச்சு, அப்ப இப்பொழுது கேட்டுட்டு இருக்கேன். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன். உங்களுடைய தக்குமுக்கு தர்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தவறாமல் கேட்டு விடுவேன்.
1: மகிழ்ச்சி. ரொம்ப
0: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து ஐயாவை சந்திக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என்னுடைய பேர் தேவராஜன். ஐயா,
0: ஐயா தான் நம்மள இந்த ஊருக்கு குருசாமி பாளையத்திற்கு வந்து நம்மள வந்து வரவேற்று நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுலாம் சிறப்பா செஞ்சு கொடுத்தாரு. தேவராஜன் ஐயா சொல்லுங்க, கோடி பண்பலையோட உங்களுடைய தொடர்பு பத்தி சொல்லுங்க. உங்களுடைய
3: தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து இன்று வரை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னோட திருச்சி வானொலி 1983 கேட்டுக்கொண்டு வருகிறேன். எனக்கு பொழுதுபோக்கு வானொலி தான். என்னுடைய பணி வந்து குருசாமி பாளையத்தில் நெசவாளர்கள் தான் அதிகம் நிறைந்த ஒரு தொழிலாளர் சார்ந்த ஒரு ஊரு. அடுத்து விசேஷத்தை சார்ந்தது எங்களுடைய ஊரை சுட்டு வட்டாரத்துல எல்லாம் விவசாயிகள். எங்க ஊருடைய சிறப்புகள் நிறைய இருக்குதுங்க. சுருக்கமா சொல்ல விரும்புறேன்.
0: ஒரு வானொலி பிரியர்னே சொல்லலாம்.
3: கண்டிப்பாங்க.
0: என்ன பண்றீங்கய்யா?
3: என்னுடைய விசேஷத்தை தொழில் தாங்க ஐயா. தொழிற்சங்க தலைவரா இருந்து வருகிறேன்.
0: தொழிற்சங்க தலைவராக
3: வருகிறேன்.
0: தொழிலாளர்களுக்கு
3: நலத்திட்டங்களை வாங்கி கொடுக்கணும்.
0: அதாவது உழைக்கும் கரங்களுக்கு ஒரு உதவும்
3: கரமாக இருந்து வருகிறேன்.
0: சரிங்க, நல்லது, அருமை. இந்த ஊரின் சிறப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? உங்க வாயில
3: சொன்னீங்கன்னா. பங்குனி மாதம் உத்தரம் தேர் திருவிழா நடைபெறும்.
0: சரிங்க,
3: அந்த தேர் திருவிழா 4 நாள் நடக்குங்க. 4வது நாள் மஞ்சள் நீராடல் விழா நடக்கும். அந்த திருவிழாவில் ராசிபுரத்திலிருந்து இஸ்லாமியர்களை அழைத்து வந்து எங்க ஊர் சந்தன காப்பு விழா நடத்தி அதை நிறைவு செய்து கொடுப்பது எங்களுடைய வழக்கம். இது 100 ஆண்டு காலம் நடந்து வருகிறது. எப்படி என்று சொன்னால், எங்கள் ஊர் முழுக்கும் நெசவாளர்கள் பகுதி. நெசவுதான் எங்களுடைய தொழில், குலத்தொழில். அந்த தொழிலுக்கு அடுத்து இப்ப விசைத்தறியாக மாறிக்கொண்டு வருகிறது. இருந்தாலும் அந்த அச்சி கைத்தறிக்கு நூல் கோற்பது ஒரு அச்சின்னு சொல்லுவோம். அது இஸ்லாமியர்கள் வந்து குருசாமி படத்துல அச்சி கட்டி கொடுப்பாங்க எங்க நெசவாளர்களுக்கு. அவர்கள் வந்து புராணம் ஒரு நோய் ஒண்ணு பரவலா வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு நோய் வந்து காலரா நோய் ஒண்ணு பரவச்சு
0: அப்போ
3: அந்த காலத்துல. அந்த நோயை வந்து பாடம் போட்டு சந்தன காப்பு விழா நடத்தி இஸ்லாமியர்கள் குணப்படுத்தியதாக ஒரு வரலாறு இருக்குது. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 100 ஆண்டு காலம் எங்க இஸ்லாமியர்கள் பங்குனி திருவிழாவை இந்துக்களுடைய திருவிழாவை அவர் நிறைவுபடுத்தி இந்த புராண ஊரி
0: குருசாமி பாளையத்துல இது
3: இன்னொரு சிறப்பு. எங்க ஊர்ல தமிழையாவுக்கு முன்னாள் மாணவர், அவர்கிட்ட படித்த மாணவர்கள் ஒரு 25 லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டி கொடுத்திருக்காங்க ஐயா குருவுக்கு.
0: ஓஹோ,
3: எங்களுடைய ஆசிரியர் ஐயாவுக்கு.
0: அதாவது முன்னாள் மாணவர்கள் இப்படி பல சிறப்பு வாய்ந்த குருசாமி பாளையம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருக்கக்கூடிய குருசாமி பாளையத்திலிருந்து இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை வந்து கொண்டிருக்கிறது. அங்க வந்திருக்கிற நாமளும் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. என்ன பாடல் தரலாம்?
3: முழு மலர் மடத்திலிருந்துங்க. செந்தாளம் போவேன் வந்தாலும் தென்றல்.

0: கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3505151.
3: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP

0: கடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
4: கோடை பண்பலை 100.5 உதய நாளை ஒட்டிய சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருக்கக்கூடிய குருசாமி பாளையத்திலிருந்து, குருசாமி பாளையம் சந்தைப்பேட்டை அருகிலிருந்து வளம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்மளோட நிறைய நேர்கள் கூடிட்டே இருக்காங்க. வானொலி நிகழ்ச்சி கேட்டு நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. உங்களை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கங்க. நான் நாமக்கல் மாவட்டம் லக்கபுரம் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேங்க. என் ஊர் சொந்த ஊர் வந்து அக்ரஹாரம். என்னோட பேர் வந்து திருமதி சுலோச்சனா முத்துசாமி.
6: சுலோச்சனா
5: முத்துசாமி. நான் வந்து கவிதை சொல்ல வந்திருக்கிறேங்க.
6: நீங்க
5: கவிதை எழுதியிருக்கிறேங்க? நான் ஒரு 420 கவிதை எழுதியிருக்கிறேங்க.
6: நான்
5: ஒரு 25 வருஷமா எழுதிட்டு இருக்கிறேங்க.
6: 25 வருஷமா.
5: எனக்கு வந்து பேக்ரவுண்ட் யாரு எனக்கு உதவி பண்ணாததுனால நானும் கொஞ்சம் கொஞ்சமா முன் வந்து மேகம் என்ற படிக்கட்டில் இறங்கி சென்று மலை என்ற செங்கலியை பிடித்துக் கொண்டு பூமியை தொடுகிறது. இன்னொரு கவிதை வந்து தவளை பத்தி சொல்றாங்க. நீ அருகில் இருந்தால் ஆகாயம் எனது அருகில், நீ விலகி இருந்தால் விடியல் கூட எனக்கு வெகு தொலையில். இதய மேகங்கள் இடித்துக் கொண்டதால் காதல் மலை நெஞ்சிக்குள், விரல் துடித்தது வீணையை மீட்ட, சோகராகம் தர மறுத்தது வீணை. தாளம்பூ சிறந்த மலர், ஆனாலும் பூஜைக்கு உதவாதே, நானும் அது போல தாளம்பூவே. சக்திக்கு பாதி உடல் தந்தான் சிவன், நீ எனக்கு பாதி உடல் தர வேண்டாம், இதயத்தில் மட்டும் இடம் கொடு. தவளைகளின் இன்னிசை கச்சேரி இலவசமாக நமது குளக்கரையில் நடக்கின்றன. குடும்பத்துடன் அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம்.
7: உறங்காமல் ஒரு கனவு எதை சார்ந்த ஒரு கவிதை தொகுப்புன்னு சொல்ல முடியுமா?
5: வந்து வாழ்க்கையை பத்தி தாங்க இருக்கும். வாழ்க்கை இருக்கும், இயற்கை இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், அல்லது கனவுனால் கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க, காதல் தோல்வி இருக்கும், அல்லது காதலை

0: வாழ்க்கையினுடைய ஒரு சிச்சுவேஷனை வச்சு வச்சுதான் படிப்படிக்கலங்க. நாலாம் கிளாஸ் தான்
1: படிச்சிருக்கேன்.
0: எனக்கு எழுதுறதுக்கு கூட எனக்கு பேப்பர் பேனா கூட கிடையாது. நான் சும்மா காலண்டர் பேப்பர்ல ஒரு சின்ன காகித பென்சில் வச்சுட்டு தான் சின்ன சின்ன குறிப்பு எடுப்பேன். அதை வச்சுக்கிட்டு தான் நான் எழுதிக்கிட்டே
2: வரேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மகிழ்ச்சி. அடுத்து அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். வணக்கம்மா, உங்க பேர்?
3: வணக்கங்க.
1: சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு ஜெயமணிங்க.
1: ஜெயமணி, எங்க இருந்து வரீங்கம்மா?
3: லக்கபுரத்துல இருந்து வரேங்க.
1: சரி, இங்க இங்க குருசாமி பாளையத்துக்கு உங்க ஊருக்கு எவ்வளவு தூரம் இருக்குங்க?
3: அஞ்சு மைல் இருக்குங்க.
1: அஞ்சு மைல் இருக்கும்.
3: சரி, காலையில காதுல கேட்டதையும் வண்டி எடுத்துட்டு
1: வந்துட்டேன். வானொலி கேக்குறீங்க?
3: வானொலி ஆரம்ப நாள்ல இருந்தே கேட்டுட்டு
1: இருக்கேன்.
3: வானொலி தான் எனக்கு ஒரு அம்மா மாதிரி.
1: அம்மா மாதிரி?
3: கொடைக்கானல் 27வது உதய நாள் வாழும் விழா கொண்டாடும் கொடைக்கானலுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுடைய உங்களை மாதிரி பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே வேணும் இருக்கும். அடுத்தது ஐயா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் எம் சீனிவாசன். நான் இப்ப ஓய்வு பெற்ற கலை ஆசிரியர் இருக்கேன். ஏப்ரல் மாசம் கல்வி
2: ஓய்வு பெற்றிருக்கீங்க?
4: ஆமாங்க, ஆமாங்க.
2: சொல்லுங்க ஐயா, கலை ஆசிரியரா இருந்துட்டு இப்ப ஓய்வு பெற்றுட்டு என்ன பண்றீங்க? இப்போ
4: இப்ப பசங்களுக்கு இலவசமா வந்து ஓய்வு பயிற்சி கொடுத்துட்டு
2: இருக்காங்க.
4: அது இந்த அசோசியேஷன் மூலமாவும் இலவசமா கற்று கொடுத்துட்டு இருக்காங்க.
2: இப்போ அந்த ஒரு பணியை தொடர்ந்து சரிங்க.
4: இப்ப அதுக்குன்னா நான் வந்து நாமக்கல் மாவட்ட கவி பேரரசு கண்ணதாசன் கழகத்துல இலக்கிய செயலாளர் இருந்துட்டு இருக்கிறேங்க. அந்த மன்றத்தின் மூலியமாக வந்து ராசிபுரத்துக்கு வந்து ஸ்கூல் வந்து இலவசமா வந்து சனிஞாயிறுல பயிற்சி பண்ற மாதிரி வச்சு ஓவிய பயிற்சி நடத்திட்டு
2: இருக்காங்க. சரிங்க, ரொம்ப நல்லது. இந்த ஓவிய பயிற்சியில இன்றைய இளம் தலைமுறையினர்லாம் எப்படி நாட்டம்
4: காட்டுறாங்களா? மெட்ரிகுலேஷன் படிக்கிற பொண்ணுங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஓவியத்துல நாட்டமா நிறைய படிச்சுட்டு இருக்கிறாங்க.
2: அது எப்படிங்க, ஒரு கோர்ஸ் மாதிரி அப்படி பண்றீங்களா?
4: அல்லது பென்சில் டிராயிங் மாதிரி முதல்ல பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஆரம்பிச்சு அப்படி அப்படியே வந்து வாட்டர் பெயிண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க.
2: இசை பயிற்சி, இசை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கிரேடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஓவியத்துல
4: மொழி படத்தில்
2: மொழியாகவே நம்முடைய கோடி பண்பலை 100.5 இருந்து வளம் வருகிறது பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள் 100.5 இது சிறப்பு தேடி வரும் பண்பலை.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஆரம்பிக்கலாங்களா?
4: பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில்

0: வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
1: ஒரே ஒரு பெயர் தான்
2: கோடை பண்பலை.
1: அது வெறு பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
3: வெறித்தனமா இருக்கும்.
4: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
1: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
4: கோடை பண்பலை 100.5.
5: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரம் தான்.
0: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
6: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
0: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
7: எத்தனை

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருக்கக்கூடிய குருசாமி பாளையத்திலிருந்து இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை, நம்முடைய பண்பலையின் உதய நாளை ஒட்டி சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்றைய நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம கூட ஒரு பாப்பா இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், கனிஷ்கா.
0: கனிஷ்கா, என்ன படிக்கிறீங்க?
1: ஃபோர்த்.
0: என்ன ஸ்கூல்ல?
1: வண்டிப்பேட்டை.
0: வண்டிப்பேட்டையா? எங்க இருக்கு அந்த ஊரு? அவங்களா கோடி பண்பலையோட வாழ்த்துக்களை என்ன சொல்ல போறீங்க?
1: மாதி பகவான் முதலே உள்ளது கற்பதுதான் லாய பயனின் வாழறிவன் நற்றால் முதலே உள்ளது.
2: என்ன பெரிய
3: எதிர்பார்க்கிறோம்.
0: நாமக்கல் கணேசபுரம் மகாலிங்கம். கணேசபுரம் எங்க இருக்கு?
4: நாமக்கல் பக்கத்துல இருக்கு, நாமக்கல் நகரத்துக்குள்ளேயே இருக்கு.
0: இங்க எப்படி வந்தீங்க?
4: இங்க நான் தொடர வேண்டியதுதான் வந்தேன்.
0: அப்படியா? நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காகவே வந்தீங்களா?
4: நான் வந்தார் நிகழ்ச்சியில கலந்து
0: ஏற்பாடு
4: செய்து எங்கள் மாவட்டத்திற்கு இந்த தேடி வரும் பண்பலையை கொண்டு வந்த கோடை பண்பலைக்கு எங்களது மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து ஒருத்தர் பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
5: நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை திரைப்பட ஓட்டுநர் நதியா கணேசன்.
0: திரைப்பட ஓட்டுநர், இது சினிமா ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படின்னு தமிழ்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. நல்லா சொன்னீங்க, திரைப்பட ஓட்டுநர். நம்முடைய கோடி பண்படியுடைய நீண்ட நாள்
5: நேயர்ங்க. தேடி தேடி காத்திருந்தேன்.

0: எப்படி வந்ததோ கோடை பண்பலை நூற்களை என்று தேன்மதுர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவ எங்கள் எல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஓயை ஒழித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5. வீட்டுக்கு வீடு வானொலி குட்டிக்கு அருகில் அமர்ந்து கோடை பண்பலையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் நிறை இயக்குனர் அவர்களுக்கும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உதய விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நல்லதுங்க. ஐயப்ப மலை எவ்வளவு தூரம் இங்கிருந்து?
0: இங்கிருந்து 6 கிலோமீட்டர். கஜேந்திரன் அவர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்
1: கொள்கிறேன். நல்வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தது
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க
2: ஐயா. ராசிபுர வட்டம் பூசாரி பழையம் ஏரிக்காடு பூபதி. நலமா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய தொழில்?
2: ரொம்ப டெய்லர் தொழில் செய்யறேன். ரொம்ப அற்புதமா போகுது. ஏன்னா கலப்பே இல்லாம நமது கோடை பண்பலை 100.5 எந்த நேரமும் 24 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 5-10 மணிக்கு வேலை செய்வோம். அந்த வேலை செய்யும் போது என்னுடைய அன்பான கடையில் இருக்க நண்பர் எல்லாம் விரும்பி கேட்பாங்க. அதுவும் இடைக்கால பாடல்லாம் சொல்றதுக்காக சவுண்ட் ஃபுல்லா இருக்கு கடையில.
1: அக்கம் பக்கம் வந்து எதுவும் சவுண்ட குறைங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.
2: என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நாங்க நல்ல பாட்டா கேட்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க.
1: கோடை பண்பலையில இன்னுமே தரமான பாடலாம் ஒளிபரப்புறதுனால அந்த பிரச்சனை இல்ல.
2: பாசமான பாடல்கள் நம்ம கண்களில் காரணம்.
0: இன்னொரு தொழில் வந்து எப்படி போயிட்டு இருக்குங்க?
2: இப்ப ஸ்கூல் சீசன் ஆரம்பிச்சிருக்கேன்.
0: பிஸியா இருக்கீங்க?
2: பிஸியா இருக்கேன்.
0: பிஸியான டைம்லயும் கோடை பண்பலைக்காக அதை விட்டுட்டு வந்தோம்.
2: அங்க பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வரத்துக்கு 20 கிலோமீட்டர் மணி 10:30
1: நேத்தே கிளம்பிட்டீங்களா?
2: இல்ல 10:30 மணிக்கு கிளம்பி வண்டி எடுத்துட்டு
1: வந்துட்டேன்.
0: ரொம்ப இது வந்து ரொம்ப உங்களுக்கு முக்கியமான சீசன் இல்லையா? ஸ்கூல் டைம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம்.
2: அதாவது பாத்தீங்கன்னா நமது குஷாம்பளை மக்களுக்கு மேலுமே நன்றிகளும் வாழ்த்து சொல்கிறோம். நம்ம வந்துட்டு எங்க இந்த ப்ரோக்ராம் நடக்குது இடத்த இடம் போது பண்பலையை கேட்ட உடனே வந்துட்டு
1: காத்தே அடிச்சுட்டு வந்துச்சு உங்களை. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: அதாவது பாத்தீங்கன்னா அற்புதமான இளையராஜாவுடைய சாங். என்ன சத்தம் இந்த நேரம்
1: கேட்கலாம். இந்த சந்தப்பேட்டையில இருக்கிறவங்களும் என்ன கூட சந்தனாலே கூட்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா சத்தம் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்குன்னு அப்படியே எட்டி பார்த்தா பண்பலையோட தேடி வரும்
0: பண்பலை.
1: இந்த சிறப்பு தேடி வரும் பண்பலையில தொடர்ந்து இணைந்திருங்கள். கோடை பண்பலையில் 100.5 இப்போது புன்னகை மன்னர் வருகிறார்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: இன்றும் இது உங்கள் அபிமான கோடி பண்பலை 100.5 உதய நாளை ஒட்டிய சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாமக்கல் மாவட்டம் குருசாமி பாளையம் சந்தைப்பேட்டை அருகில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்மளோட முன்னாடி நிறைய நேர்கள் குழுமிட்டாங்க, பேசுவோம் ஒருத்தருட்டியா. வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
10: வணக்கம் ஐயா. பிரங்கி கிழந்த நெஞ்சுக்கு உடனேற்றிய கோடை பண்பலைக்கு உதய நாள் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் நடராஜன், தருமபுரி கவுண்டமலயத்திலிருந்து வருகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சவங்க இதை கேட்டுட்டு உடனே வண்டி எடுத்துட்டு பறந்துட்டு வந்துட்டேன்.
9: உங்க சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய நேர்கள் நம்மளோட இருக்காங்க, அடுத்தடுத்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
11: என்னோட பேர்
9: எனக்கு தெரியாது, நீங்க சொல்லணும். என்ன பாக்குறீங்க?
11: என்னோட கணவர் பேரு, என்னோட பொண்ணு பேரும் தமிழ்ல இருக்கிறதுனால அதை சேர்த்து வச்சு அந்த மாதிரி
9: பண்றீங்க.
11: பாடுவீங்கன்னு
9: தோணுது.

0: காதல் என்பதா, இளமை பொங்கிவிட்டதா, இதயம் சிந்திவிட்டதா, மனமே.
1: அருமை அருமை அருமை, நல்ல அருமையான குரல், சிறப்பா பாடுனீங்க. கோடை பண்புகளுக்கு
0: எங்கள் ஊர் தேடி வந்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சி. திருநாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. கோடை பண்புகளில் ஒரு குயில் கூவியது போலவே இருந்தது இல்லையா மன்னா? சரி, அடுத்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க, பேசுவோம்.
2: 26 முடிஞ்சு 27 மாவட்டம் அறிவுறுத்திக்கும் கோடை இளவரசி 100.5 கோடான கோடை வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாமக்கல் மாவட்டம் மறுபடி 5 எங்கள் மாவட்டம் வந்ததுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளும். நன்றி.
1: சரி,
2: நாமக்கல் மற்றும் ராசிபுரம் குரூப் தான் படித்து சேர்ந்த திருவேங்கட ரமணன் தான். கோடை பண்பலி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வானொலி. அனைத்து தரப்பட்ட மக்களும் விரும்பிக்கு ஒரு தரப்பட்ட வானொலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காலங்காலமாக இருந்து தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். வாழ்க
3: வளமுடன். வணக்கங்க, என் பேர் வந்து சி வாசுதேவன். என்னுடைய பிறப்பிடம் வந்து கனகுளம் மாவட்டம், இருப்பிடம் சேலம் கொடலாம்பட்டி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்று ஒரு ஆண்டு காலம் வருகிறது.
1: என்னுடைய
3: பள்ளிப்பருவம், ஆமாங்க, கொடலாம்பட்டி. என்னுடைய பள்ளிப்பருவத்திலிருந்தே இந்த கோடை பண்பலை மீது எனக்கு நிறைந்த ஆர்வம். நான் வந்து பாட்டுனா ரொம்ப விரும்பி கேட்பேன். இரவு 10 வரைக்கும் கூட பாட்டு கேட்டிருக்கேன் நான். அப்பெல்லாம் 12 மேல பாட்டு கேட்க முடியாது அப்படிம்பாங்க. ஆனா நைட்டு 10 பாட்டு கேட்டு அப்படியே நாங்கள் தூங்கிடுவோம். அந்த செட்டை ஆஃப் பண்ண கூட மாட்டோம். அந்த ஆமாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பெரியங்க இது. இந்த கோடை பண்பலை 27வது ஆண்டை அடியெடுத்து வைப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
1: சேலம் கொண்டலாம்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்காக வந்திருக்கீங்களா?
3: இதுக்காகவே வந்திருக்கேன். எங்க பொண்ணு இங்க கொடுத்துருக்கேன்.
1: ஓ, குருசாமி பழைய
3: குருசாம்பளத்துல எங்க பொண்ணு வினோதனை கொடுத்துருக்கேன். அங்க பாட்டு கேட்டுட்டு இருந்த உடனே டக்குன்னு
1: நான் உடனே உங்களுடைய கோடை பண்பலையில பேசுறதுக்கு
3: முன்மையிலேயே.
1: நன்றிங்க, நன்றிங்க,
3: நன்றி. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குருசாமி பாளையம், கே வரதராஜன். எப்பவும் நேயர்,
1: நீண்ட நாள்
3: நீண்ட நாள் நேயர். 2000 21 முடிந்தேன்னு உதவி விழா வாழ்த்துக்கள் கொடைக்கானல் பண்பலைக்கு. என்னுடைய பணியே இதுதான், எஃப்எம் போட்டு கொடுக்குற செட்டு போட்டு கொடுக்குற வேலை தான். எலக்ட்ரானிக்
1: ஓ, நீங்க தான் நிறைய பேருக்கு
3: எஃப்எம் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் இப்பவும் போட்டுக்கிட்டு இருக்கேன், தொழில் செஞ்சுட்டு இருக்கேன்.
1: ஆக எஃப்எம் ஒளிபரப்பா நீங்க இங்க இருந்து அவங்களை ஒளிபரப்பு,
3: அவங்களோட ஒளிபரப்பு வச்சு கேட்கக்கூடிய சக்தி வச்சிருக்கேன். என்னோட எங்கிடத்தில் பழைய ரெக்கார்டு அறக்கிறது எல்பியில இருந்து பிளையர் ஒன்னு இருக்கு. கணக்கு சொல்ல முடியாது, இப்ப லேட்டஸ்டாவும் வந்த எப்பமே ப்ளூடூத்ல இருந்து எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன். பழைய இசை தண்டுகள் 3 எல்பி அரக்கு சின்ன இருக்காரு இருந்து பிளையர் இருந்து இன்னொரு ரன்னிங் இருக்கு. நிப்பு போட்டா பாடல் கேட்கலாம். அந்த குவாலிட்டி எல்லாம் இப்ப இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா என்னிடத்தில் அந்த குவாலிட்டி வந்து அற்புதமாக இருக்கிறது. பழைய ஒரிஜினல்
1: அந்த காலத்துல இருந்து ரொம்ப மகிழ்ச்சி.
3: ரொம்ப
1: மகிழ்ச்சி. நமது பண்பலைக்கு ஒரே நாள் வாழ்த்துக்கள். எங்கள் பகுதி தெரிய வந்த பண்பலைக்கு மிகவும் நன்றி. மன்னாருக்கும் அமைச்சர் நன்றி.
4: சொந்த ஊரில் அக்கப்புறங்க, அக்கப்பட்டிருந்து வந்து குசாமத்துல சலூன் கிடைச்சிருக்கிறேன். 45 இந்த ஊர்ல சலூன் கிடைச்சிருக்கேன். இப்ப கூட கோடை எப்பம
1: பாத்தோம்னாரு
5: பழைய பாட்டு
1: இருக்கிறதுனால எல்லாருக்கும் பொதுவான ஒரு பாட்டாக சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. நம்ம பண்பலை சார்பாக அந்த பாடல் கோடி பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை குருசாமி பாளையத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாக போகிறது. கேட்டுவிட்டு மீண்டும் இணையலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 உதய நாளை ஒட்டிய சிறப்பு தேடி வரும் பண்பலை நாமக்கல் மாவட்டம் குருசாமி பாளையம் சந்தைப்பேட்டை அருகில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க. நாங்க பேச முடியுமான்னு தெரியலையே, நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. நாங்க பேசுறதுனால வாழ்த்து சொல்லிட்டு போயிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இருக்காங்க. அதனால நம்ம ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணிருக்கோம் இல்லையா?
5: ஆமா, நிச்சயமா.
4: அதனால எல்லா நேரங்களும் சேர்ந்து ஒரு சேர்ந்தாப்புல நமக்கு வாழ்த்து சொல்லலாம். உதய நாள் வாழ்த்து அப்படின்னு சொல்றாங்க, சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சேர்ந்து கோடை பண்பலை 100.5 உதய நாள் வாழ்த்துக்கள் சந்திச்சிருவோம். பேர் மட்டும் சொல்லுங்க எல்லாரும்.
6: காசிபுரம் ராசநாதுக்கு வந்திருக்கும் மன்னருக்கும் அமைச்சருக்கும் முதலில் வாழ்த்துக்கள். காசிபுரம் நித்தியசுமங்கலி அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நான் ராசிபுரம் எஸ் கே தேவராஜன், நாமக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்பு ஸ்டேரிங் கமிட்டி உறுப்பினராக இருக்கிறேன். அனைத்து நேயர்களுக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். இன்றைக்கு உணவு பாதுகாப்பு தினம். எந்த ஒரு பொட்டலத்தில் இருக்கும் உணவு வாங்கினாலும் முதல்ல அதுல FSSAI நம்பர் இருக்கான்னு பாருங்க. அடுத்தது தயாரித்த தேதியை பாருங்க, காலாவதி தேதி பார்த்துட்டு சாப்பிடுங்க. அனைவரும் நன்றாக இருக்கா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உதய நாள் வாழ்த்துக்களுடன்
4: உங்களுடைய
6: எஸ் கே தேவராஜன்.
4: கரையிலிருந்து இக்கரைக்கு வந்து உங்களுடைய அக்கனிக்கு நன்றி.

0: சேலம் அரசு தொழில் பிரச்சனையில நிர்வாக பணியாற்றி ஓய்வு பெற்றவன். உதய நாள் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும்.
1: நன்றி நன்றி. நாமக்கல் மாவட்டம் காரைக்குறிச்சி புதூர் மா முத்துசாமி உதயநிலா உதய நாள் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.
2: நன்றி சார். 85 குமாரபாளையம் சரவணகுமார் குமாரவேல் உதய நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
3: 85 குமாரபாளையம் சீனிவாசன் கோடைப்பந்தலுக்கு நம்ம வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
4: அம்பராய் மாரியஸ்னர் கொடைப்பந்தலுக்கு பாடகனுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார். தேவராஜன் சோப்பம்பட்டி 27 உதய நாள் நல்வாழ்த்துக்கள்.
5: நன்றிங்க. எனது பேர் கருப்பண்ணா. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து வருகிறேன். 27 உதய நாள் வாழ்த்துக்கள். பண்பலைக்கு நன்றி.
3: 27 உதய நாள் வாழ்த்து சொல்றதுக்காக 30 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கீங்க.
5: கண்டிப்பாக வந்திருக்கிறேன். பண்பலை எங்கள் பகுதிக்கு வர வேண்டும் என்று எனது மிக நாண்டா
3: நிச்சயமா
5: ஆசை.
2: தேடி வரும் பண்பலை சிறப்பாக
3: மிக சிறப்பாக நடந்தது.
2: ஆமா, இன்னுமே நிறைய நேரில் வந்துருக்காங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் 4:00 to 11:00 நம்ம பண்பலையில சிறப்பு தேடி வரும் பண்பலை இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் வளம்பரும். கண்டிப்பாக அவர்களுக்கான வாய்ப்பு மிக அருகில் இருந்து கிடைக்கும்னு நாமலாம். இந்த நிகழ்ச்சியில நம்மளோட பாசத்தோட வந்து செஞ்சுட்டு இருக்கிற வேலையும் விட்டுட்டு வந்து நம்மளோட பேசின எல்லா நேயர்களுக்கும் நம்முடைய கோடி பண்பலை 100.5 சார்பாக நன்றிகளை சொல்லிக்கலாம்.
3: கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா நமக்காக உதவி செஞ்சு நம்மளை இவ்வளவு நேயர்களை இங்க வந்து
2: ஒருங்கிணைத்து தந்த
3: நம்முடைய நீண்ட நாள் நேயர் ராசிபுரம் மணியல் ஐயா அவர்களுக்கும்
2: சுந்தரபாளையம்
3: தேவராஜன் ஐயா அவர்களுக்கும்
2: நன்றிகளோடு
3: சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன்
2: உங்கள் கஜேந்திரன். நன்றி வணக்கம் நேயர்களே.

சின்ன சின்ன சண்டைகள், செலவான கோபங்கள், எதிர்பார்ப்பில்லா உதவிகள், எப்போதும் கை கொடுக்கும் உள்ளங்கள், நல்லவை அல்லவைகளை சுட்டி காட்டும் உள்ளங்கள் என நம்மை சூழ்ந்திருக்கும் உறவுகளைப் போல் பண்பலையோடு எப்போதும் பயணிக்கும் பாச உறவுகளின் இல்லம் தேடிச் செல்லும் நேரமாக இது இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: ஹலோ,
1: ஹலோ,
0: நாங்க பாடுறத நிறுத்திட்டீங்க.
1: சொல்லுங்க,
0: சசி இருக்காங்களா?
1: நீங்க?
0: நான் உங்க ஃப்ரெண்ட் பேசுறேன்.
1: ஃப்ரெண்ட் யாரு?
0: அவங்க ஃப்ரெண்ட். அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்க ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுது இல்லையா?
1: அவங்க பேரு
0: அவங்களுக்கு தெரியும். நீங்க அவங்கள்ட்ட கொடுங்க, நான் பேசிக்கிறேன்.
1: அவங்க வேலைக்கு போயிருக்காங்களே?
0: எங்க போயிருக்காங்க?
1: வேலைக்கு.
0: அதாங்க, எங்க போயிருக்காங்க?

0: ஜவுளி கடையில.
1: அப்படிங்களா? ஓகே, நீங்க லிங்கராஜாங்களா?
0: ஆமா.
1: ஓகே ஓகே, இல்ல அவங்க கிட்ட தான் பேசணும், ரொம்ப நாள் ஆச்சு உங்க கிட்ட பேசி.
0: சரி,
1: என் பேர் வினோதினி,
0: சொல்லுங்க.
1: அதனால அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: வேலை கிரலூர் வெல்டிங்.
1: வெல்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, இல்ல அவங்க கிட்ட இதுக்கு கேட்டிருந்தேன், நான் கொஞ்சம் அமௌண்ட் கேட்டிருந்தேன்.
0: சரி,
1: தரேன்னு சொன்னாங்க, அதான் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு கேக்குறதுக்காக தான் கால் பண்ணேன். உங்கள்ட்ட சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு 5000 கேட்டிருந்தேன், தரேன்னு சொல்லிருந்தாங்க.
0: நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் உஸ்லம்பட்டில தான் இருக்கேன்.
0: உஸ்லம்பட்டி? எங்க இருக்கீங்க உஸ்லம்பட்டில?
1: நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் வீடு.
0: சரிங்க சரிங்க. அங்க வேலை பாக்குறீங்களா? அங்க
1: ஆமாங்க.
0: சரிங்க சரிங்க, நான் வரேன், நான் கூப்பிடுறேங்க.
1: கூப்பிடுறீங்களா?
0: சரி,
1: வாய்ப்பு இருக்குங்களா காசு கிடைக்கிறதுக்கு?
0: கால் பண்றேன், சந்திரன் வந்து வந்துட்டு வரவும் கூப்பிடுறேன்.
1: அப்படிங்களா? என்ன ஹெல்ப் கேட்கலாம்னு கூப்பிட்டேன், எனக்கு ஒரு 1 lakh தேவைப்படுது, அதான் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்கலான் தான் கூப்பிட்டேன்.
0: சரி, ரெடி பண்ணி தரேன்.
1: சரிங்க, நீங்க எப்பக்குள்ள உங்களால முடியும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்குவேன்.
0: சரி சரி.
1: இல்லங்க, நீங்க எப்ப
0: கால் பண்றேன்
1: அப்படிங்களா? இல்ல கொஞ்சம் எமர்ஜென்சியா இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து அதுக்கேத்த மாதிரி இது பண்ணிடுவேன். அதுக்குதான்.
0: சரி
1: சரிங்க,
0: நான் வரேன், ஈவினிங் வரேன், கூப்பிடுறேன்.
1: சரிங்க, கொஞ்சம் மறக்காம கூப்பிடுறீங்களா?
0: சரி
1: சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? கடையில இருக்கீங்களா?
0: வீட்டுலதான் இருக்கு.
1: ஓ, வீட்டுல இருக்கீங்களா? வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
0: வீட்டுல யாரும் இல்ல. இல்ல
1: அப்படி, நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா?
0: ஆமா, நான் வேலைக்கு போறேன். வீட்டுல இருக்கு.
1: அப்படிங்களா, ஹாஸ்பிட்டல் போலீங்களா?
0: ஊசி போட்டுச்சு.
1: சரிங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீங்க சாயங்காலம் அவங்க வந்ததும் சொல்லுங்க. நம்ம கோடை பண்பலை 100.5 இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு.
0: ஓகே மேம், தேங்க் யூ.
1: அவங்க ஃப்ரெண்ட் தான் பேசுறேன்னு நினைச்சீங்களா?
0: ஆமா ஆமா. சரிங்கம்மா,
1: நம்ம இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கோம். இப்போ உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க.
0: என் பேர் லிங்கராஜா தான்.
1: நீங்க எப்பயுமே இப்படிதான் பேசுவீங்களா இல்லையே? நான் எங்ககிட்ட மட்டும் தான் இப்படி பேசுறீங்களா?
0: எப்பயுமே இப்படிதான் பேசுவேன், ஆனா டெய்லி கேப்பேன், ஞாயிற்றுக்கிழமை இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேப்பேன். நீ வேலைக்கு போறதுனால நான் எப்பவும் கேட்கலாம், கடையில வச்சிருக்கேன். அதனாலதான்.
1: அப்படிங்களா?
0: ஆமா.
1: சரி, உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்காக ஒரு பாடல் நம் கோடி பண்பலை 100.5 இருந்து வரும், கேளுங்க.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
4: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். பாடும் வானம் பாடி பத்மஸ்ரீ SB பாலசுப்ரமணியம் அவர்களின்

0: குரல் பதிவும் அவர்களின் பாடல்களும் செவி நிறைக்க வருகிறது. கோடை பண்பலை 100.5 கோடை தென்றல்.
1: ஒவ்வொரு விருதும் கிடைக்கும் போது, ஒவ்வொரு இடத்திலையும் கைத்தட்டல் கிடைக்கும் போது எல்லாம் கூட, இன்னைக்கு நம்ம டெஃபினட்டாக வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் நினைச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சாச்சு. இவர் ரிட்டையர்டு மேன். வைரமுத்து சார் எழுத மாதிரி ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா அப்படின்னு எழுதினார். சாமி கூட பண்டிகைக்கு காத்திருப்பாராம். அது எதுக்குன்னு இப்ப புரியுது. அந்த மேளம், அந்த தாளம், அந்த இசை, அந்த மங்களகரமான ஒரு அட்மாஸ்பியர், இதெல்லாம் இருக்கும்போது கடவுள் கூட கண்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.

0: ஹலோ, பேச்சியம் ஆளுங்களா?
1: பேச்சியம் ஆளு, அவங்க எங்க வீட்டுக்காரங்க பேசுறேன் நானு.
0: அப்படிங்களா? ஒரு ஒரு பர்சன் அவங்க பேர்ல கீழே கிடந்தது, உள்ள வந்து ஒரு போட்டோ இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி பேச்சியம்மாள் எழுதி இருந்தது, ஒரு பேப்பர்ல இந்த நம்பர் எழுதி இருந்தாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குங்க, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல.
1: திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லயா?
0: ஆமா. வெள்ளி காயின் வாங்கிருக்காங்க, அந்த காயினோட இருக்கு, வேற எதுவுமே இல்ல. ஒரு பேப்பர் இருந்துச்சு, ஒரு போட்டோ இருந்துச்சு, அந்த இது இருந்தது. சும்மா ரெண்டு மூணு சில்லற காசு இருக்கு உள்ளுக்குள்ள. அதனாலதான் ஒருவேளை அப்ப இந்த பர்ஸ் உங்களோட தான் இருந்தா உங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிதான்
1: கூப்பிட்டேன். வேற நம்பரா இருக்கு பாருங்க, அவங்க போல எங்கேயும் போல அப்படில இன்னும் தாங்கல.
0: உங்க ரிலேஷன்ஸ் யாராவது வெளியில போயிருக்காங்களா?
1: இல்லையா?
0: எதுவும் போனாங்களான்னு பாருங்க. இல்ல வேற யாரும் நகை வாங்கணும்னு எதுவும் சொன்னாங்களா இல்ல என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. ஏன்னா இதுல வந்து உங்க நம்பர் தான், இந்த நம்பர் தான் இருந்தது. பேச்சியம்மாள்னு அந்த இதுல எழுதி இருந்துச்சு, அந்த பேப்பர்ல பேச்சியம்மாள்னு எழுதி இருந்துச்சு. அப்ப ஒருவேளை அவங்க வந்து வெளியில எங்கேயாவது போனாங்கனாக்க நம்பரை மறந்துடக்கூடாதுன்றக்காக எழுதி வச்சிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு தான் கூப்பிட்டேன்.
1: நீங்க எங்க இருந்து பேசுறீங்க மேடம்?
0: நானும் திண்டுக்கல்ல இருந்துதான் சார் பேசுறேன்.
1: வந்தேன்
0: அப்போ கால் தட்டி கீழே பர்ஸ் இருக்கிறத பார்த்தோன்னா, சரி என்னடா பர்ஸா இருக்கேன்னு எடுத்து பார்த்தா யாரும் மிஸ் பண்ணிருப்பாங்க போல. நான் நினைச்சேன் இப்ப எதுவும் பஸ் ஏறிருப்பாங்க போல, இங்கனக்குள்ள எங்கனையாவது இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாமே, உதவியா இருக்குமே அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க இல்லன்னு சொல்றீங்களே.
1: இல்லைங்க மேடம், இல்லைங்க மேடம், நாங்க அந்த வரல, அப்படி எதுவும் வரல.
0: அப்படிங்களா? வேற யாரும் திண்டுக்கல்ல உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்களா?
1: இல்ல, அப்படிலாம் இல்ல மேடம், திண்டுக்கல்ல யாரும் இல்ல மேடம்.
0: ஓ, ஆனா எப்படி இங்க வந்திருக்குன்னு தெரியலையே. ஆனா ஒரே ஒரு காயின் இருக்கு உள்ளுக்குள்ள.
1: என்ன
0: வேலை பாத்துருக்கீங்க?
1: நாங்க விவசாயம் வச்சிருக்கோம்.
0: உண்மையிலே இவங்க நம்மள்ட்ட சொல்லாம எங்கயாவது போயிருப்பாங்களா இல்ல எங்கயாவது சேர்த்து வைக்கிறேன்ற பேர்ல வாங்கிருப்பாங்களா?
1: அப்படி பழக்கம் இல்லையே மேடம், அப்படி பழக்கம் இருந்தா நம்ம நம்பிடலாம் மேடம், அந்த மாதிரி பழக்கம் இல்ல அவங்களுக்கு.
0: அதனால நம்ப முடியல,
1: கொஞ்சம் நம்ப முடியாமதே மேடம் இருந்துச்சு.
0: சரிங்க, அவங்க பேர் சொல்லுங்க.
1: ரங்கப்பநாயகம் கரெக்டே மேடம்.
0: சரிங்கய்யா.
1: மயங்க பேரு பெரிய பேர் கமலேஷ், சின்ன பேர் மோகன்குமார். வீட்டுல பேச்சியம்மாள் இருக்கு மேடம், தோட்டத்துல ஆடு மாடு வச்சிருக்கேன் மேடம்.
0: ரொம்ப மகிழ்ச்சியே, வேளாண்மை செஞ்சுட்டு

0: இயற்கையோட இயற்கையா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்கன்றது நீங்க சொல்றதுலயே புரியுது. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. என்னதான் தங்கமா வெள்ளியா இருந்தாலும் எங்களுக்கான பொருள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதுல இவ்வளவு உறுதியா இருக்கிறீங்க. இந்த மனநிலை வந்து உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: இன்னொரு நாள் என்னைக்காவது நீங்க இல்லம் தேடி வரும் பண்பலைக்கு எழுதி போடும் போது மறுபடியும் நாம வந்து பேசிக்கலாம் உங்ககிட்ட.
1: சரிங்க மேடம், சரிங்க மேடம்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களை சந்திச்சதுல. என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: உங்க விருப்பம் ஏதாவது பாடல் போடுங்க.
0: நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்கல்ல, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறப்ப என்ன பாட்டு கேட்க தோணுதோ அந்த பாட்டு கேட்டுடலாம். என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. சின்னீங்க
1: எனக்கு
0: தலைகால் புரியலப்பா, எனக்கு என்ன கேக்குறதுன்னே தெரியல பண்ற மாதிரி சொல்றீங்களே.

0: முன்னணி நிறுவனங்கள்ல வேலைவாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: குடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
4: அன்பு உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகப்பரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்றீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodaifm@gmail.com. கட்சேவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாய வலை மீள வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற தலைப்பு, கீ லாகர் என்பது நீங்க கீபோர்டில் டைப் செய்யும் தகவலை பதிவு செய்யும் ஒரு வகை மால்வேர். நீங்க அறியாமலே அது உங்க டிவைஸ்ல இன்ஸ்டால் ஆகி இருக்கலாம். கீலாகர் என்னென்ன தகவலை திருடும்? யூசர் நேம்ஸ், பாஸ்வேர்ட்ஸ், கிரெடிட் கார்டு டீடைல்ஸ், பேங்கிங் இன்ஃபர்மேஷன், இமெயில், பர்சனல் மெசேஜ், எதை வேணாலும் திருடலாம். அது எப்படி இந்த டிவைஸ்க்குள்ள வருது? நார்மல் மால்வேர் மாதிரியே தான் கீலாகர்ஸும். ஒரு ஃபேக் சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணையில, ஒரு அன்னோன் இமெயில் அட்டாச்மெண்ட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணையில, ஒரு தெரியாத சஸ்பீஷியஸ் லிங்கை நம்ம கிளிக் பண்ணையில, பைரேட்டட் சாஃப்ட்வேர், கேம்ஸ், மியூசிக்ஸ் டவுன்லோட் பண்ணையில, ஃபேக் ஆப் இன்ஸ்டாலேஷன் பண்ணையில, இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் நம்ம டிவைஸ்க்குள்ளே கீலாகர்ஸ் உள்ள வரலாம். கீலாகர்ஸ் இருப்பதற்கான அறிகுறி என்ன? கம்ப்யூட்டர் திடீர்னு ஸ்லோ ஆகிடும், அன்னோன் ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகும். நம்ம கூகுள் க்ரோமோ, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ, ப்ரௌசரை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் அன்யூஷுவல் பிஹேவியர்ஸ் இருக்கும். நமக்கு தெரியாத ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும், பாப்அப்ஸ் நிறைய வரும், ஃபேக் அலர்ட்ஸ் வந்து பாப்அப் ஆகும். இது மூலமா நம்ம சிஸ்டம் வந்து கீலாகர் இன்ஸ்டால் ஆயிருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பல நேரங்களில் கீலாகர்ஸ் எந்த அறிகுறியும் காட்டாமலே வேலை செய்யும். ஹேக்கர்ஸ் எப்படி அந்த மால்வேர ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்களோ அதை பொறுத்து அது பிஹேவ் பண்ணும். எப்படி நம்ம இதுலேருந்து பாதுகாப்பாக இருக்கலாம்? அன்னோன் லிங்க்ஸை கிளிக் செய்யக்கூடாது. அஃபீஷியல் சோர்ஸ்லேருந்து தான் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணணும், சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணணும், டிவைஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் நம்ம வச்சுக்கணும், டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை எப்போவுமே இனேபிள் பண்ணணும். இந்த கீலாகர்ஸ்க்கு ஒரு எளிய உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் யாரோ ஒரு உங்க தோல் பின்னால நின்று நோட் பண்ணிட்டே இருக்கிறது தான் இந்த கீலாகர்ஸோட வேலை. பாஸ்வேர்டை திருடர்கள் ஹேக் செய்ய மாட்டாங்க. பாஸ்வேர்டை திருட ஹேக்கர்ஸ் எப்போதும் பாஸ்வேர்ட் கேட்க மாட்டாங்க. சில நேரங்களில் நீங்க டைப் செய்வதை அமைதியா கவனிச்சுக்கொண்டே இருப்பாங்க. பாதுகாப்பான இணையத்தை பயன்படுத்துங்க.
4: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு

0: பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
2: இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நிகழ்வுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு

இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது. நம் கோடை பண்பலை 100.5.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்தில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையை விட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும், நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக

0: சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரிய பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்தி பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிஷாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிஷாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வெட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2ம் நாள் ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு

0: கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? இந்த சத்தம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
2: 100.5
1: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
3: கோடை பண்பலை 100.5 27வது உதய நாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
4: ஒரே ஒரு பெயர் தான்
5: கோடை பண்பலை.
4: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
6: வெறித்தனமா இருக்கும்,
7: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி.
4: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
7: கோடை பண்பலை 100.5.
8: எல்லா நாளுமே
4: நல்ல நாள்
8: தான்,
4: நல்ல நேரம் தான்.
3: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
9: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
3: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ சொல்லுங்க சார்.
1: வணக்கம், யாருங்க
0: சார்? இதுக்கு முன்னாடி எனக்கு கால் வந்திருந்தது, அதனால தான் சார் உங்களுக்கு கூப்பிட்டேன்.
1: என்னங்க
0: சார்?
1: இல்ல நான் ஃபோன் பண்ணல மேடம்.
0: இல்ல எனக்கு கால் வந்திருந்தது சார், அதனால தான் நான் கூப்பிட்டேங்க சார். நீங்க சார் எங்க இருக்கீங்க சார்?
1: நான் மதுரை மேடம்.
0: அப்படிங்களா, சரிங்க சார். நான் திண்டுக்கல் சார்.
1: திண்டுக்கல் தான் கொடைக்கானல் மேடம்.
0: திண்டுக்கல் சார்
1: கொடைக்கானல் மாதிரி இருக்கேன் மேடம்.
0: கொடைக்கானல் என்னங்க சார் பேசதானே சார் சார், நீங்க அதுல கொடைக்கானல் மாதிரி இருக்குன்னு வாய்ஸ் வச்சு எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்?
1: உங்க மலையாள குரல் எனக்கு தெரியாதா?
0: என்ன சொல்றீங்கன்னு புரியல சார்.
1: இல்ல உங்க மலையாள மொழி எனக்கு தெரியாதா? கொடைக்கானல் எப்ப முழுந்து பேசுறீங்க?
0: இல்ல சார், நான் திண்டுக்கல்ல இருந்து தான் சார் பேசுறேன். சரிங்க சார். நம்ம கோடை பண்பலை நெருப்புள்ளி அஞ்சோட இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக தான் சார் உங்களை தேடி மதுரைக்கு வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. உங்க பேர் சொல்லிருங்க.
1: ஆனந்தம் மேடம். கேஎஸ்சி ஆனந்தம், மதுரை விஷ்ணுபட்டினம்.
0: வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிருங்க.
1: மனைவி பிரியாராணி, என் மகள் லயா சங்கீதா.
0: லயா சங்கீதா என்ன பண்றாங்க?
1: லயா சங்கீதா 8th ஸ்டாண்டர்ட் மேடம்.
0: 8th படிக்கிறாங்க. ஓ சரிங்கய்யா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆனந்தம் மளிகை கடை.
0: அப்படிங்களா, இப்ப கடையில தான் இருக்கீங்களா?
1: ஆமா கடையில தான் இருக்கேன்.
0: எத்தனை ஆண்டுகளா கடை வச்சிருக்கீங்க? ஓ அப்படிங்களா. இது என்ன மாதிரிங்க ஐயா, நம்ம ஹோல்சேலா ரீட்டைலா?
1: ரெண்டு மூணு மேடம், ஹோல்சேல் ரீட்டைல்.
0: ஓ சரிங்க சரிங்க.
1: நாட்டு கோயில் ஒதுக்கிறோம், நாட்டு மீன் ஆயுர்வேதி மளிகை கடை எல்லாமே ஒதுக்கி.
0: ஓ சரிங்க சரிங்க. ஆனா என்னதான் எப்படி பேசினாலும் இல்ல இல்ல, இது கோடை பண்பலையில இருந்து தான் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு எளிமையா கண்டுபிடிச்சிட்டீங்களே.
1: உங்க குரலை வந்து அப்படியே அவங்க நிறைய நேரம் சொல்லுவாங்களே, இந்த குரல் உங்க குரலை நாங்க அப்படியே தேன் அப்படியே என்ன சொல்றது, நாங்க வர்ணிக்க வார்த்தை இல்ல, அவ்வளவு அருமையா இருக்கு குரலை கேட்டாங்க, அவ்வளவு அருமையா இருக்கு. அப்படியே நாங்க சொத்தி பேரும் வச்சுக்கிறேன்.
0: நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி.
1: அருமையான குரல் வழங்குவது வாழ்க்கை.
0: நன்றிங்க ஐயா, எங்களுக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. திடீர்னு வன்பலையில இருந்து இப்படி கூப்பிட்டு பேசினதும் உங்களோட உணர்வு எப்படி இருக்கு, நீங்க என்ன உணர்வு?

0: உங்களுக்கு பண்பலில இருந்து இந்த வாய்ப்பு தேடி வந்திருக்கு.
1: இன்னைக்கு
0: உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
1: பண்பலைக்கு வந்து அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க ஐயா, நன்றி. உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: எனக்கு என்னுடைய ஃபேவரட் சாங் வந்து உன்னாலும் முடியும் தம்பியில வந்து இடலில் தலைவர்கள் நேரம்.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நிறைந்த உலகில் ஓய்வில்லாத ஓடல்களுக்கிடையே பாடல்களை கொண்டு பரவசப்படுத்தும் நேரமாக கோடை பன்மலை நுறுபொழி ஐந்தின் நெஞ்சு நிறைந்தவை. ஒரு மணி மூன்று நிமிடத்தில் முதலாவதாக ஒலிக்க வருகிறது பாச மலர் திரைப்படத்திலிருந்து பாடல். விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பெரிய குளம், தென்கரை, கைலாசம்பட்டி, கோச்சடையான், ராசம்மாள், முத்துப்பாண்டி, காமேஸ்வரன், கபிலத், யோகேஷ். மெல்சை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில் ஏ பீம்சிங் இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1961. காலம் மாறாத கண்ணதாசரின் கவி வரிகளில் வாழ வைக்கும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. எங்களுக்கும் பாடல் வரும் என காத்திருந்த இதயங்களுக்காக இனிக்க தருகிறத கீதத்தை ஒரு மணி 4 நிமிடத்தில் கோடை பன்மலை 100.5 நெஞ்சு நிறைந்தவை.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தென்காசி புது சுப்புலாபுரம் ஆறுமுகம் சுந்தரவள்ளி பிரியதர்ஷினி மாறன் ஜெய்கணேஷ் பாரத தேவி. 1962 திரைக்கு வந்த இப்படத்தை இயக்கியவர் டி பிரகாஷ் ராவ். மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தியின் இசையில் வடித்து வைத்த வண்ண குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா. உடலின் காதல் வரிகள் கண்ணதாசன். கானமெனும் இன்பக்கலை காற்றலைகளில் வருகிறது. இதயம் நிறைக்க ஒரு மணி 8 நிமிடத்தில் கூடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவர்கள்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின். நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கூடை பண்பலை 100 நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
6: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
7: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
6: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

நினைவுகளோடு பாடல்களும் மலர்ந்து கொண்டிருக்கிறது கோடை பந்தலை 100.5 நெஞ்சம் நிறைந்த வயல். நிகழ்ச்சியில் இனி அருப்புக்கோட்டை பிள்ளையார் கோவில் தெரு குற்றாலலிங்கம் தெய்வ சிகாமணி ஜெய் கணேஷ் கோமதி அபிநயா இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது தவ புதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் 1972 ஆண்டு

0: வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் முக்தா ஸ்ரீனிவாசன். புவி அசைந்தாடும் கவிக்குரல் டி எம் சௌந்தரராஜன். வானும் நிலவும் விளையாடி கவி பாடி வரும் இசையை தருகிறது இனிய பாடல் கோடை பந்தலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: குடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.

தீரமோ வணக்கம். நான் பின்னணி பாடகி பி வசந்தா. தொடர்ந்து கோடை எஃப்எம் கேளுங்க. மக்களை நாடி நாளும் உங்களை நாடி.

இசை பூக்களோடு இனிமையும் பூத்துக் கொண்டிருக்கும் இவ்வேளை கோடை பண்பலை நொறுபொள்ளியா இந்த நெஞ்சல் நிறைந்தவை. பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். கொடை ரோடு, ராசதானி கோட்டை, மரியன் சாமி, ஆஞ்சல் மேரி, ஆல்வினா, இனியா, எலோவன், பிரின்சி. டி ஆர் ரமணா இயக்கத்தில் மெல்லிசை வேந்தர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1964 கண்ணதாசரின் காதல் வரிகளில் எழுத்தில் அடங்காத சுகத்தை குரலில் தந்தவர்கள் பி சுஷீலா, டி எம் சௌந்தரராஜன். இதுவரை நீங்கள் காத்திருந்தது இதற்காகத்தானே.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைகள். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது

0: கோடைப்பண்பலை 100.5
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.

சபையில் இனி தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நிகமம் ஆனந்தன், மகேஸ்வரி ஆனந்தன், விக்னேஷ், சபரீஸ்வரி, அஜிதா, தர்மராஜ், கவிதா, அர்ச்சனா. நிலவும் மலரும் என பாடும் குரல்கள் ஏ எம் ராஜா, பி சுஷிலா, கவி வரிகளை வார்த்தவர் கண்ணதாசன், தெண்டல் என தவழும் இசை தந்தவர் ஏ எம் ராஜா. 1961 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் சி வி ஸ்ரீதர். கண் மயங்கி மயங்கி கானத்தினால் ஜாடை பேசும் நேரம் இது. கூடை பந்தலை 100.5 இன் நெஞ்சில் நிறைந்தவை.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 996552399.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நினைவுகளோடு நிஜங்களும் மனம் வீசிக் கொண்டிருக்கும் இந்நேரம் கூடை பன்மலையின் ஒரு புள்ளியா இந்த நெஞ்சு நிறைந்த வயது. இனி நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பெருந்துறை ஆய் கவுண்டன் பாளையம் தேவராஜ், கௌசல்யா, நந்தகுமார். 1972 ஆண்டு MA திருமுகம் இயக்கத்தில் திரை இசை திலகம், KV மகாதேவன் இசையில் மனதை தொட்டு மலர வைக்கும் குரல்கள் TM சௌந்தரராஜன், PE சுஷீலா. கவி வரிகள் கண்ணதாசன். இசை தட்டை தொட்டால் செவி கூட பொன்னாகும் இனிய கீதத்தை இசைக்க தருகிறது பண்பலை

வானமகள் இசையை தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை நூறு புள்ளியாய்ந்து நீச்சல் நிறைந்தவர்கள். இனி பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் உள்ளங்கள் தர்மபுரி, பாகல்பட்டி பெருமாள், மகாலட்சுமி. மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில் டி ஆர் ரமணா இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1965 வாலியின் வைர வரிகளில் கூடவே வரும் தேன் குரல் தந்தவர்கள் பி சுஷீலா, டி எம் சௌந்தரராஜன். முன்னால் நின்று பின்னால் சென்றாலும் அகத்தை குளிர்விக்க கீதம் வரும் நேரம் 1:42.

46 நிமிடத்தில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி திண்டுக்கல் அண்ணாமலையார் ஸ்கூல் ரோடு, அங்கிருந்து சிவானி ஸ்ரீ, உமா, மோனிகா, சுஜித் இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல். வேதாவின் தேகம் குளிரும் இசையில் மலரின் வாசம் என மனமெங்கும் வீசும் குரல்கள், டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா, கண்ணதாசரின் காதல் வரிகளில் கே வி ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1966. பாடலை கேட்க ஊடோடி வந்த இதயங்களுக்காக வீடு தேடி வருகிறது இதோ கேட்கலாம் பண்பலையில்.

உள்ளங்களோடு உறவாடி இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பந்தலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். ஏற்காடு சுரங்கம் நடராஜன், வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி, பிரியங்கா, டி ஜி லிங்கப்பாவின் காலம் மாறாத இசையில், கவிஞர் ஆர் பழனிசாமியின் கவி வரிகளில், மனமென்னும் வானில் சிறகடித்து பறக்கும் குரல்கள், ஏ எம் ராஜா, பி சுஷீலா. 1960 வெளிவந்த இப்படத்தை இயக்கியுள்ளார் டி பிரகாஷ் ராவ். மழை மிகமென இசை பொழிய வருகிறது பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் பாடல்.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி தேனி காமாட்சிபுரம் ராஜம்மாள், பிரியதர்ஷன், ருத்ரஸ்ரீ, தமிழ்மணி இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது பதிபக்தி திரைப்படத்திலிருந்து பாடல். 1958 ஆண்டு ஏ பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கண்ணதாசனின் கவி வரிகளில் கொஞ்சம் குரலென வருகிறது டி எம் சௌந்தரராஜன் ஜிக்கி குரலில் பாடல்.

ஹாய் கோடை மக்களே, நான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ். கோடை 100.5 FM. ஐ எம் விஷிங் யூ ஆல் தி சக்சஸ் அண்ட் கங்கிராச்சுலேஷன்ஸ் கை. Keep doing great work and keep entertaining forever.

0: பாடல்களை கேட்டு ரசித்து நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே. இனி தொடரும் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashwani and I'm Sunil Verma with the midday news. The headlines. India-Indonesia Joint Commission meeting underway in New Delhi. Comprehensive strategic partnership and ways to further deepen bilateral cooperation under review.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

காதபுல திலக ஈரேழு பதினோரு.

0: பெண்கள் இராஜாங்க காரியங்களில் ஏன் தலையிடக்கூடாது என்பதை காரணங்களோடு முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் குந்தவை தேவியிடம் விளக்கிக் கொண்டிருந்தார். குந்தவை சிறிது நேரம் திகைத்துப் போய் நின்றாள். மறுமொழி என்ன சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. முதன் மந்திரி நன்றாக தன்னை மடக்கிவிட்டார். அவர் சொல்வதில் உண்மை இருக்கத்தான் இருக்கிறது. இந்த எண்ணம் தோன்றியதும் வானர்குல வீரன் மீது அவளுக்கு கோபம் எழுந்தது. வீர சாகசச் செயல்கள் அவன் செய்யக்கூடியவன்தான், ஆனால் காரியத்தை பகிரங்கப்படுத்தி கெடுத்து விட்டானே. அவனை பார்த்து நன்றாக கண்டிக்க வேண்டும். இவ்வாறு எண்ணியதும் முதன் மந்திரியின் கட்டளையின்படி அவன் சிறைப்படுத்தப்பட்டது நினைவு வந்தது. என்னவெல்லாம் தொந்தரவுக்கு ஆளாகிக் கொண்டு எனக்கும் தொந்தரவளிக்கிறான். சற்று நேரம் சும்மா இருந்திருக்க கூடாதா? வைத்தியர் மகன் ஏதாவது உளறினால் அதற்காக அவர் பேரில் மேல் மாடத்திலிருந்து பாய்ந்து சண்டை துவக்கியிருக்க வேண்டுமா? ஐயா, ஒரு கோரிக்கை செய்து கொள்கிறேன். பெரிய மனது செய்து நிறைவேற்றித் தர வேண்டும்.
1: தேவி, கட்டளையிடு. இந்த ராஜ்யத்தில் உன்னுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை ஏது?
0: தாங்கள் அரண்மனை வாசலுக்கு வரும் சமயத்தில் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை சிறைப்பிடித்த தாங்கள் கட்டளையிட்டீர்கள்.
1: அவர்கள் செய்தது பெருங்குற்றம். அரண்மனையில் மகாராணியின் கண் முன்னால் அவர்கள் சண்டை தொடங்கியது பெரும் பிசகு. அதுவும் எப்பேற்பட்ட சமயத்தில், பெரும் ஜனக்கூட்டம் கொதிப்புடன் இருந்த நேரத்தில். காரணம் தெரியாத ஜனங்கள் தாங்களும் சண்டையில் கலந்து கொண்டிருந்தால் எத்தகைய விபத்து நேர்ந்திருக்கும்? சிறு நெருப்புப் பொறி பெருங்காட்டையே அழிப்பது போல நாடு நகரமெல்லாம் கலகமும் குழப்பமும் விளைந்திருக்குமே.
0: ஆமையா, அவர்கள் செய்தது பெரும் குற்றம்தான். ஆயினும் அவர்களில் ஒருவனை மன்னித்து விடுதலை செய்யும்படி தங்களை மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன்.
1: இளவரசியின் அருளுக்கு பாத்திரமான அந்த பாக்யசாலியார்
0: நான் இலங்கை தீவுக்கு அனுப்பிய தூதன் அவன்தான்.
1: பழம் நடுவி பாலில் விழுந்தது போலாயிற்று.
0: எதனால் இவ்வாறு சொல்லுகிறீர்கள்?
1: அந்த தூதனை நானே சிறைப்படுத்த வேண்டும் என்றிருந்தேன். இங்கே அவனாகவே எளிதில் அகப்பட்டு கொண்டான்.
0: எதற்காக? என்ன குற்றத்திற்காக?
1: தாயே, அவன் பேரில் பயங்கரமான குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது.
0: அது என்ன?
1: பொன்னியின் செல்வனை அவன்தான் கடலில் தள்ளி மூழ்கடித்து விட்டான் என்று.
0: என்ன நாராசமான வார்த்தைகள்! அப்படி குற்றம் சாட்டுவது யார்?
1: பலரும் அவ்வாறு குற்றம் சாட்டுகிறார்கள். இளவரசரை கப்பலில் ஏற்றிக் கொண்டு வந்த பார்த்திபேந்திரன் சொல்லுகிறான், பழுவேட்டரையர்கள் இருக்கலாம் என்கிறார்கள். நானும் சந்தேகிக்கிறேன்.
0: ஆச்சாரியரே, ஜாக்கிரதை! நான் ஒரு கொலைகாரனை பிடித்து அனுப்பி என் தம்பியை கொன்றுவிட்டு வரச் சொன்னதாகவா சந்தேகிக்கிறீர்?
1: ஒரு நாளும் இல்லை தாயே. அவனை உனது நம்பிக்கைக்குரிய தூதன் என்று நினைத்துக் கொண்டு நீ அனுப்பினாய். அது தவறாயிருக்கலாம் அல்லவா? அவன் மாற்றார்களின் ஒற்றனாயிருக்கலாம் அல்லவா?
0: இல்லவே இல்லை. ஆதித்த கரிகாலன் அவனை என்னுடைய உதவிக்கு அனுப்பினான். அவனை பூரணமாக நம்பலாம் என்று எழுதி அனுப்பினான்.
1: ஆதித்த கரிகாலனும் ஏமாந்திருக்கலாம் அல்லவா இளவரசி? வழியில் அவன் மாற்றப்பட்டும் இருக்கலாம் அல்லவா? நான் இங்கே வரும்போது ஒற்றன் என்ற குற்றச்சாட்டு என் காதில் விழுந்தது. மேலே இருந்தவனை பார்த்து கீழே நின்றவன் குற்றம் சாட்டினான். அது என்ன அம்மா?
0: மேலே நின்றவன்தான் என் தமையன் அனுப்பிய தூதன், வானர் குலத்தில் வந்த வல்லவரையன் வந்தியத்தேவன். கீழே நின்றவன் வைத்தியர் மகன் பினாகபாணி.

0: வந்தியத்தேவனை பழுவேட்டரையர்களின் ஒற்றன் என்று வைத்தியர் மகன் குற்றம் சாட்டினான். என்ன அறிவீனம்?
1: ஏன் இருக்கக்கூடாது தாயே?
0: ஒரு நாளும் இருக்க முடியாது. பழுவேட்டரையர் காவலிலிருந்து அவன் தப்பி வந்தவன். அவனை திரும்ப கைப்பற்ற பழுவேட்டரையர்கள் எத்தனையோ ஆட்களை அனுப்பி பிரம்ம பிரயத்தனம் செய்தார்கள்.
1: அவனிடம் பழுவூர் முத்திரை மோதிரம் எவ்விதம் வந்தது தாயே?
0: அந்த வஞ்சக அரக்கி மாய மோகினி விஷநாகம் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். பழுவூர் இளையராணி கொடுத்துதான் அவனுக்கு அம்மோதிரம் கிடைத்தது.
1: அது உனக்கு தெரிந்திருப்பது பற்றி சந்தோஷப்படுகிறேன். நான் சொன்னால் நீ நம்பியிருக்க மாட்டாய். அந்த வல்லத்து வீரன் பழுவேட்டரையர்களின் ஒற்றன் அல்ல என்பது சரி, ஆனால் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருக்கலாம் அல்லவா?
0: அது எப்படி முடியும்?
1: எப்படி முடியும் என்று சொல்லுகிறேன். வந்தியத்தேவன் இலங்கைக்கு அனுப்பிய அந்தரங்கத் தூதன். தஞ்சை கோட்டைக்கு வெளியில் பழுவூர் ராணியை பல்லக்கில் சந்தித்தான். அப்போது முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டான். பிறகு கோட்டைக்குள் பழுவூர் அரண்மனையின் அந்தப்புறத்தில் அவளை சந்தித்தான். அவனை பழுவூர் இளையராணி பொக்கிஷ நிலவரையில் ஒளித்து வைத்திருந்து வெளியே அனுப்பினாள். உன்னிடம் ஓலை கொண்டு வரப் போகிறான் என்று அவளுக்கு தெரியும். இலங்கையிலிருந்து அவன் திரும்பி வரும்போது அரிச்சந்திர நதிக்கரையில் பாழடைந்த பாண்டியன் அரண்மனையில் நள்ளிரவில் அவர்கள் இருவரும் சந்தித்து பேசினார்கள். அதற்கு பிறகும் பழுவூர் முத்திரை மோதிரம் வந்தியத்தேவனிடம் இருக்கிறது. இதையெல்லாம் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அம்மா? உன் தூதனிடம் இன்னமும் பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருக்கிறாயா?
0: குந்தவையின் உள்ளம் இப்போது உண்மையாகவே குழப்பத்தில் ஆழ்ந்தது. மௌனமாயிருந்த அரசளங்குமரியை பார்த்து முதன் மந்திரி அனிருத்தர்,
1: தாயே ஏன் பேசாமல் இருக்கிறாய்? வந்தியத்தேவனை இன்னமும் நீ நம்புகிறாயா
0: என்று கேட்டார். ஐயா, அமைச்சர் திலகமே, நான் என்ன சொல்லட்டும்? இன்னும் சற்று நேரம் தாங்கள் பேசிக்கொண்டே போனால் என்னை நானே சந்தேகிக்கும்படி செய்து விடுவீர்கள் போலிருக்கிறதே என்றாள் இளவரசி.
1: காலம் அப்படி இருக்கிறதம்மா. யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று தீர்மானிப்பது இந்த நாளில் அவ்வளவு சுலபமில்லைதான். நாலாபுறமும் அவ்வளவு விரோதிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு மர்மமான சூழ்ச்சிகள் நடந்து வருகின்றன
0: என்றார் முதன் மந்திரி அனிருத்தர். ஆனாலும் தங்களுக்கு தெரியாத மர்மமும் தாங்கள் அறியாத சூழ்ச்சியும் இராது என்று தோன்றுகிறது. நான் அனுப்பிய தூதனை பற்றி அவ்வளவு விவரங்களையும் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டாள் குந்தவை தேவி.
1: அம்மணி, நான் 1000 கண்களும் 2000 செவிகளும் படைத்தவன். நாடெங்கும் அவை பரவியிருக்கின்றன. பழுவூர் அரண்மனையிலே ஆட்கள் இருக்கின்றார்கள். பழுவூர் இளையராணியின் மெய்க்காவலர்களிலே எனக்கு செய்தி அனுப்புகிறவன் ஒருவன் இருக்கிறார். ஆழ்வார்க்கடியானைப் போல் ஊர் ஊராக அலைந்து திரிந்து செய்தி கொண்டு வருகிறவர்கள் பலர் இருக்கின்றார்கள். சுற்றுப்புற நாடுகளிலோ நானறியாமல் எந்த காரியமும் நடைபெற முடியாது என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆயினும் யார் கண்டது, என்னையும் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கலாம். நான் அறியாத மர்மங்களும் நடைபெறலாம்.
0: இவ்வாறு முதன் மந்திரி சொன்னபோது பொன்னியின் செல்வன் இப்போது சூடாமணி விகாரத்தில் இருப்பதும் இந்த பொல்லாத மனிதருக்கு தெரியுமோ என்ற எண்ணம் குந்தவைக்கு உண்டாயிற்று. அதை அவள் வெளியிடாமல் மிகுந்த சிரமத்துடன் அடக்கிக் கொண்டாள். ஐயா, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த வானர்குல வீரன் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருப்பான் என்று மட்டும் என்னால் நம்ப முடியவில்லை. அவனை தயவு செய்து விடுதலை செய்து விடுங்களேன் என்றாள்.
1: நன்றாக யோசித்து பாரம்மா. அந்த பெண் நந்தினியிடம் மாயமந்திர சக்தி ஏதோ இருக்கிறது. சிவபக்தன் மதுராந்தகன் அவளுடைய வலையில் விழுந்து ராஜ்யத்தில் ஆசை கொண்டான். சம்புவரையரின் மகன் கந்தமாறன் அவளுடைய ஓலையை எடுத்துக்கொண்டு ஆதித்த கரிகாலனிடம் போயிருக்கிறான். பழுவேட்டரையர்களின் பரம விரோதியாயிருந்த பார்த்திபேந்திரன் இன்று பழுவூர் ராணியின் அடிமையாகிவிட்டான். சூடராஜ்யத்தை 2 பிரித்து மதுராந்தகனுக்கு 1 ஆதித்த கரிகாலனுக்கு 1 கொடுத்து ராஜி செய்து வைக்கவும் அவன் முன்வந்திருக்கிறான்.
0: இது என்ன அக்கிரமம்? ராஜ்யத்தை 2 பிரிக்கவாவது? எங்கள் குலத்து முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து பெரிதாக்கிய மகாராஜ்யம் இது!
1: ராஜ்யத்தை பிரிப்பதை நீ விரும்ப மாட்டாய். நானும் விரும்பவில்லை தாயே. 10 முன் இந்த யோசனையைச் சொல்லியிருந்தால் பார்த்திபேந்திரனும் பொங்கி எழுந்திருப்பான். இப்போது அவனே இந்த ஏற்பாட்டுக்கு முதன்மையாக நிற்கிறான்.
2: பகுதியின் ஆய்வின்

0: வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: திருமாலின் வியூக நிலையில, அதாவது விரிவுபடுத்திய நிலையில ஒண்ணு அனிருத்தன். இந்த சொல்லுக்கு பொருள் தடுக்க முடியாத ஆற்றல் கொண்டவன். ருத்ரமுகம் கொண்டு மக்களின் அறியாமையை போக்குவதாக கொள்றது மரபு. சோழ பேரரசின் முதன் மந்திரி அனிருத்தரும் தம் பேருக்கு ஏற்ற மாதிரி அறிவுரை வழங்கி வருவதை பார்த்துக்கிட்டு வரோம். ராமேஸ்வரத்தை அடுத்த சிறு தீவில பழைய மண்டபத்தில் தமது சீடன் திருமலையப்பன் பதற்றத்தோடு எக்குத்தப்பா பேசின போது அமைதியாக அவர் கொடுத்த விளக்கம் நினைவிருக்கும். சுந்தர சோழர் சிம்மாசனம் ஏறின போது கூட இருந்து நான் உதவுவதா இருந்தா பட்டத்தை ஒப்புக்கொள்வதாகவும் இல்லாட்டா மறுத்து விடுவதாகவும் சொன்னார். ராஜ்ய நிர்வாகத்தில் அவருக்கு உதவுவதாக வாக்களிச்சு அதை இன்னைக்கும் நிறைவேற்றிக்கிட்டு வரேன். நீயும் நானும் ராஜ்ய சேவையை ஸ்வதர்மமாக கொண்டவங்க. சோழ பேரரசரின் சேவையில் உடல் பொருள் ஆவிய அர்ப்பணம் செய்வதா சபதம் செய்திருக்கோம். இதை மறவாத. இப்போ பழையாறையில் அந்த பெரும் கூட்டத்தில் முதன் மந்திரியின் பல்லக்குக்கு தானாகவே வழி ஏற்பட்டதை பார்த்தோம். இரு கரங்களையும் தூக்கி மக்களுக்கு ஆறுதலும் ஆசியும் கூறிய அந்த பாவனை அவரோட ஆளுமையின் சிறப்பு மேம்படுத்துவதாக இருந்ததையும் கவனித்தோம். இளவரசர் தேடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சாச்சு. சக்கரவர்த்தி தஞ்சை அரண்மனையில் பத்திரமா இருக்காரு. கூடிய விரைவில் நானே அவரை இங்கே அழைச்சிக்கிட்டு வரேன். ஈழத்தில் உள்ள நம் வீரர்கள் பற்றி கவலை வேண்டாம். கூடியிருந்த ஜனங்களுக்கு தேவையான விளக்கங்களை தந்து அவங்கள திருப்தியோட வீடு திரும்ப பண்ணிடுறார். அனிருத்தரின் அனுபவ முதிர்ச்சியை கண்டு வியக்கிறோம். அடுத்து உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற செம்பியன் மாதேவி. சோழ நாட்டில் தாயாதி சண்டை ஏற்படாமல் இருக்கணும்னா மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட சம்மதி கொடுங்க. அந்த மூதாட்டிக்கு விடுக்கும் வேண்டுகோள். குந்தவை இளமங்கை பெரும்பாலும் முதியவர்களின் கருத்துக்களை ஏற்க மறுக்கிற பருவம். நம்பிக்கைக்குரிய தூதன்னு நினைச்சுதான் நீ இலங்கைக்கு அனுப்பின. உன் தமையனும் அப்படி நம்பி இருக்கலாம். ஆனா அந்த வானர் குல வீரன் வழியில மாற்றப்பட்டும் இருக்கலாம் அல்லவா? அப்படி சந்தேகப்படுறதுக்கு இடம் தர மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. இப்படியெல்லாம் சொல்லி இன்னமும் உன் தூதனிடம் நம்பிக்கை இருக்குதான்னு கேட்கிறார். உடனே அவருடைய மதிநுட்பத்தை கண்டு வியப்படையிற மாதிரி நடிக்கிறார். அடுத்து என்ன சொல்ல போறா பாப்போம்.

தமிழின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே, குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்கலே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பாடுன்னு சொன்னது தாங்க ஒரு விஷயம் நான் என்னோட நினைவுக்கு வந்தது. என்னன்னா, உணவு தான் நம்மளுடைய உடலுக்கு ஆற்றலை கொடுக்குது என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படியான உணவை நாம எப்படி எடுத்துக்கிறோம் என்பதை எப்பயாவது கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? நாம சாப்பிடக்கூடிய உணவு சுகாதாரமான முறையில தயாரிக்கப்பட்டதா, பாதுகாப்பான உணவுப் பொருள்களால ஆனதா, தரமான உணவுப் பொருள்களை சேர்த்திருக்காங்களா, இதையெல்லாம் எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஆரோக்கியமான உணவு தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். அந்த ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வகையிலான உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை உணர்த்தும் நாள் தான் இன்று உணவு பாதுகாப்பு நாள். சுகாதாரமற்ற உணவுகளை சாப்பிடுறத தவிர்ப்போம். ஆரோக்கியமான உணவின் மூலம் நம்ம உடல் நலன்ல அக்கறை காட்டுவோம். இந்த விடயத்தை அன்போடு சொன்ன கையோட வாங்க இசையோட இணைவோம் டல்தமாக்காதுள் நிகழ்ச்சியோடு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்பு கசந்தமிழ்.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்பு கசந்தமிழ்.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

2:32 நாம கேட்டு இருக்கோம் கோடி பன்மலை 100.5 டோல் த மக்கா தூள். நம்ம கோடி பன்மலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி வலம் வர காத்துட்டு இருக்குங்க. நாள்தோறும் பல்வேறு நேயர்களோட தொகுப்போடு நாம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய நேயர் யார் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் கோகுல்ராம் அவர்களோட தெரிவில் தான் வலம் வர காத்துட்டு இருக்கு. நம்ம நேயர் சற்று வித்தியாசமாக சிந்திச்சு தன்னுடைய பாடல் தொகுப்பை அணியமாக்கி நமக்கு தொகுப்பாக்கி அனுப்பிச்சிருக்கிறாரு. அது எப்படி இருக்கு, என்ன மாதிரியான பாடல்களா இருக்கும், அவர் எப்படி வித்தியாசமா சிந்திச்சிருப்பாரு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க கேட்டுட்டே இருங்க. நம்ம கோடி பன்மலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்பு கசந்தமிழ்.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்பு கசந்தமிழ்.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். பாடும் வானம் பாடி பத்மஸ்ரீ SB பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல் பதிவும் அவர்களின் பாடல்களும் செவி நிறைக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல்.
10: ஒவ்வொரு விருதும் கிடைக்கும் போது, ஒவ்வொரு இடத்திலையும் கைத்தட்டல் கிடைக்கும் போது எல்லாம் கூட, இன்னைக்கு நம்ம டெஃபினட்டாக வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் நினைச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சாச்சு. இவர் ரிட்டையர்டு மேன். வைரமுத்து சார் எழுதிய மாதிரி, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா அப்படின்னு எழுதினார். சாமி கூட பண்டிகைக்கு காத்திருப்பாராம். அது எதுக்குன்னு இப்ப புரியுது. அந்த மேளம், அந்த தாளம், அந்த இசை, அந்த மங்களகரமான ஒரு அட்மாஸ்பியர், இதெல்லாம் இருக்கும்போது கடவுள் கூட கண்.
9: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்பு கசந்தமிழ்,
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்பு கசந்தமிழ்.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: உற்சாகமான பாடல்களோட நாம கேட்டுட்டு இருக்க கோடி பன்மலை நெருப்புள்ளி ஐந்து பக்கத்தூர். எப்பயும் எல்லா சூழல்லையும் மகிழ்ச்சியா இருக்க பழகிக்கிட்டோம் அப்படின்னா எதையும் ஈஸியா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. முயற்சி பண்ணிதான் பாக்கலாமே.
1: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
2: மாட்டு சுத்தா மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஐநாவின் ராணுவ விருதினை பெற்ற மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது.

வாரணாசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலன்பட்டார் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் மற்றும் தினேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 48 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இதம் கூட்டும் இன்ப வணக்கம் நேர்களே.

பதங்களின் கோர்வையால் நம்மை பண்படுத்தும் பாடல்கள், இசையின் கோர்வையால் மனதை லேசாக்கும் பாடல்கள், சூழலுக்கேற்ப நம்மை சூழ்ந்து நிற்கும் பாடல்கள், சுறுசுறுப்போடு செயல்பட நம்மை ஓட வைக்கும் பாடல்கள், உள்ளத்திற்கு உரமிடும் ஊக்கமூட்டும் பாடல்கள், உறவுகளின் உன்னதத்தை உணர வைக்கும் பாடல்கள் என எல்லா சூழலிலும் நம்மோடு பயணிக்கும் பாடல்களை தொகுத்து பண்பலையில் கேட்டுச் சுவைக்கும் நேரமாக இது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரூட்ட காத்திருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் எம் கோகுல்ராம் அவர்கள். அழகின் மிகுதியால் ஈர்க்கப்படும் உள்ளங்கள் அதனை வெளிப்படுத்த பல்வேறு யுத்திகளை கையாளும் போது அதை இப்படியும் வெளிப்படுத்தலாம் எனச் சொல்லி கேலியும் கிண்டலும் எனும் கருப்பொருளில் தன் கற்பனையில் வந்த கருத்துக்களை பதிவிட்டு கானங்களை தேர்வு செய்திருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் எம் கோகுல்ராம் அவர்கள்.

நம் நேய தேர்வு செய்திருக்கக்கூடிய முதல் பாடலுக்கான விளக்கமாக இப்படி கொடுத்திருக்கிறார். அன்னநடை சின்ன இடை என பூவையவள் பூச்சூடிய மின்னல் ஜடையுடன் போடும் முட்டுக்கட்டை இல்லாத தோரணை ஜாடையைக் கண்ட காளையவருக்கு அவளை கிண்டலடிக்க ஆசைதான். ஆயினும் தேறு வந்தது போலிருந்தது என்று வர்ணனைதான் முதலில் வந்தது போல.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்பு கசந்தமிழ்,
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்பு கசந்தமிழ்.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

மணித்துளிகளில் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கேலியும் கிண்டலும் எனும் கருப்பொருளில் கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் எம் கோகுல்ராம் அவர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம் நேயர் தேர்வு செய்திருப்பது திரைப்படங்களில் கதாநாயகி கதாநாயகனையோ அல்லது கதாநாயகன் கதாநாயகியையோ கேலியும் கிண்டலும் செய்வது போல அமைந்த பாடல்களின் தொகுப்பு. அடுத்ததாய் நம் நேயரின் தெரிவில் இடம்பெற்றிருப்பது என் கடமை திரைப்படத்திலிருந்து. கன்னியவள் அரிதாரம் பூசாமல் அரிதாக கூட தென்பட மாட்டாள். அவளுடைய தனித்துவம் என்பதே அதுதானே. இதனை நோட்டமிட்ட இளைஞன் ஒருவர் அவளை வழிமறிக்கிறார், தாறுமாறாக பேச நினைக்கிறார். என்னென்று சொல்ல, ரோஜா மலர் போன்ற வதனம் கண்டு புகழ் பாடவே முடிகிறது.

சங்கதி சொல்லடி சீமாட்டி, இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, தந்தியை மீட்டும் கைகளால தழுவி கொள்ளடி சீமாட்டி. அம்மா சீமாட்டி, நில்லடி நில்ல.

இசையோடு இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. செப்புச்சிலை போல என்று வர்ணித்து வசைபாடாமல் வசம் சேர்க்கும் வரிசையில் ஏராளமான பேருண்டு. இங்கே சாமுந்திரிக்கா லட்சணம் ஒருங்கிணைந்த ஒருத்தியை ஏய்க்க நினைக்கும் ஒருவர் தன்னை அகோரமாக காட்சிப்படுத்துகிறார். மிரண்டு போன யுவதியிடம் சந்தனச்சிலையே என் கோபமா என்

0: விரும்புகிறார். சுயரூபத்தை அவர் ஓரங்கட்ட நினைத்தால் அது சாத்தியமாகிடுமா?
1: மஞ்சள் முகமடியோ மல்லிகை பூ

போலே அது கோபத்திலும் பொங்குதடி கோலமெல்லாம் காட்டுதடி கொண்டாடி ஆடுகிறேன் சுட்டில் போலே ஆடவாடி ஜிங்கி உன் அழகுக்கேத்த மங்கி ஆடவாடி ஜிங்கி உன் அழகுக்கேத்த மங்கி

0: மேலும்
1: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸின் நல்வாழ்த்துக்கள்.
3: இதமாக செவியோரம் இசைச்சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கேலியும் கிண்டலும் எனும் கருப்பொருளில் கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் எம் கோகுல்ராம் அவர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாய் நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய

பாடல் கலைஞரை விளக்கும் திரைப்படத்திலிருந்து. பல்லவ வர்மரை தன் தலைவனாக உருவகப்படுத்திய தன் தலைவியை போன்ற அசப்பில் இன்னொருத்தி விஜயம் தன்னை குறிப்பறிந்த தலைவன் போலியை கேலியாக்கும் கூத்திது என குறிப்பிட்டிருக்கிறார் இப்பாடலுக்கு.

0: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். பாடும் வானம் பாடி பத்மஸ்ரீ SB பாலசுப்பிரமணியம் அவர்களின் குரல் பதிவும் அவர்களின் பாடல்களும் செவி நிறைக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல்.
1: ஒவ்வொரு விருதும் கிடைக்கும் போது, ஒவ்வொரு இடத்திலையும் கைத்தட்டல் கிடைக்கும் போது எல்லாம் கூட, இன்னைக்கு நம்ம டெஃபினட்டாக வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் நினைச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சாச்சு. இவர் ரிட்டையர்டு மேன். வைரமுத்து சார் எழுத மாதிரி ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா அப்படின்னு எழுதினார். சாமி கூட பண்டிகைக்கு காத்திருப்பாராம். அது எதுக்குன்னு இப்ப புரியுது. அந்த மேளம், அந்த தாளம், அந்த இசை, அந்த மங்களகரமான ஒரு அட்மாஸ்பியர், இதெல்லாம் இருக்கும்போது கடவுள் கூட கண்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாய் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து நம் நேயர் தேர்வு செய்திருக்கும் பாடலுக்கான பொழிப்புரையாக இப்படி கொடுத்திருக்கிறார். என்னதான் மாங்கல்ய பாக்கியம் கைகூடி வரும் திருமணம் என்பது நிச்சயமானாலும் பெண்மனம் அவையடக்கத்துடன் நாணியே நடைபோடும். தன்னை தாரமாக்கும் தங்க மனசுக்காரனுக்கு கூட நடை இசை பயிலும் தருவாயில் கொஞ்சம் ஒய்யார உடையும் ஒயிலான நடையும் தொற்றிக்கொள்வது இயல்புதானே. ஆனால் இங்கோ தலைவனுக்கு தன் தலைவி காட்டும் வேகத்தினால் அவள் பாதம் நோகுமோ என்ற அங்கலாய்ப்பு போல.

0: திருவாரூரோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் எம் கோகுல்ராம் அவர்களின் தொகுப்பில் கேலியும் கிண்டலும் எனும் கருப்பொருளில் வளம் வந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்ததாய் மங்கையராய் பிறந்திடனல் மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. இங்கே மாதர்குல மாணிக்கமாய் ஆடலுடன் பாடலையும் அனைவரையும் வசீகரம் படும்படி வந்த பூலோக ரம்பைவர் சந்தர்ப்பம் தனில் தன்னை காத்து கொள்ள ஆடவராக மாறுவேடம் பூண்டு சுந்தரம் காண வெளியுலகம் வருகிறார். யுகம் கண்ட மாண்புமிகு மன்னவன் ஒருவன் பாவாடை தாவணி எங்கே தங்குமே என்று கேள்விக்கணை தொடுக்க நாணி கூணி குறுகி நிற்கிறார் இந்த யுவதி.
1: கால் கட்டு கை கட்டு இல்லாத பெண்களுக்கு

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக சந்தமிழ்,
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக சந்தமிழ்.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: 3:35 துளிகளில் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு.

கேலியும் கிண்டலும் எனும் தலைப்பில் கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் எம் கோகுல்ராம் அவர்களின் தொகுப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. அவரின் தெரிவில் அடுத்ததாய் நாம் கேட்கவிருக்கும் பாடல் குமரிக்கோட்டம் திரைப்படத்திலிருந்து. கட்டாந்தரையில் பூமி பூஜை செய்தால் மட்டும் போதுமா? இல்லையே, பாறையை சல்லியாக்கி சுமந்து இன்னும் செங்கல் மணல் சிமிட்டியெல்லாம் கலந்து கடினமாக

0: உழைக்கும் வர்க்கம்தான் செல்வ சீமான் சீமாட்டியருக்கு மாளிகை வாசத்திற்கு வழிவகுக்கின்றது. அவர்களை உதாசீனம் செய்யக்கூடாதுதானே என இப்பாடலுக்கு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்.
1: என்ன

0: பாட்டும் பதமும் காற்று விழியில் கவிப்பூக்களை தூவிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் எம் கோகுல்ராம் அவர்களின் தெரிவில் கேலியும் கிண்டலும் எனும் தலைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாய், காரு சவாரி ஜோருன்னு சொல்லி சொகுசா ஓட்டிட்டு வந்தா மட்டும் போதுமா என்ன? அந்த நான்கு சக்கர வண்டிக்கும் திடீர்னு உடம்பு மக்கார் பண்ணும் உபாதையெல்லாம் வரும். இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவசியம்தானே? அதற்குண்டான மருத்துவம் பற்றி கற்றுக்கொள்வதுதானே உத்தமம்? இங்கோ கட்டிலர் காளையர்கள் கட்டிலம் கண்ணியர்கள் தம் பயணம் தடைபட நேரிட உதவிக்கு வந்த வாலிபன் உபதேசத்தை கேலியும் கிண்டலுமாய் ஆக்குகிறாரோ இந்த பாடலில்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்பு கசந்தமிழ்.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்பு கசந்தமிழ்.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கேணியும் கிண்டலும் எனும் கருப்பொருளில் கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் எம் கோகுல்ராம் அவர்களின் தொகுப்பில் அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் பாடலுக்கான பொழிப்புரை இது. கண்டாங்கி புடவு கட்டி கால்களில் வெள்ளி சலங்கையிட்டு வட்ட கொண்டை போட்ட தலையில் மோர்கூடையை சுமந்து வரும் இந்த ஒய்யாரிக்கு எங்கே தெரிய போகிறது நாகரீகம், புத்திமதி, அனுசரிப்பு இவையெல்லாம் என்று கோபத்தோடு தப்பு கணக்கு போடும் நாயகனுக்கு இந்த நாயகி அறிவு புகட்டுகிறாரோ இப்படி?
6: அறிவென்ன

நாங்கள் கல்லூரிக்கு சென்று இளங்கலை முதுகலை பட்டத்தை வாங்கி வருகிறோம். நாங்கள் என எட்டு முழம் புடவையை கட்டி வலம் வரவா முடியும்? நீ சாதாரணமாக மாடு மேய்க்கும் கிராமத்து மாட்டுக்காரன் தானே, நீ கோட்டு சூட்டு போட்டு வர என்ன தகுதி இருக்கு என்று தப்பு கணக்கு போடும் தனவந்தர் வீட்டு குமாரிகளுக்கு இந்த கோமகன் கொடுக்கும் உபதேசத்தை கேளுங்களேன்.

0: பட்டணமா ரெண்டும் கிட்டான் லட்சணமா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கிட்டான் லட்சணமா.
1: கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் கேலியும் கிண்டலுமாக வளம் வந்த பாடல்களை தொகுத்து தன் படைப்பாக தந்திருந்த கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் எம் கோகுல்ராம் அவர்களுக்கு பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும்.

நேச உறவுகளே, உங்களுக்கும் உயிரெழுத்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆவல் கொண்டீர்களானால் உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களை ஏதேனும் ஒரு கருப்பொருளோடு தேர்வு செய்து அதற்கான பொழிப்புரையையும் எழுதி பண்பலைக்கு அனுப்பி வையுங்கள். உங்களின் படைப்பும் அரங்கேற்றம் பெறும் நம் கோடை பண்பலையின் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இனி நம் கோடை பண்பலை 100.5 பைந்தமிழோடு விளையாட மில்கா வண்டர் கேக், தாராபுரம் வியசன் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமரபாளையம் மெக்சல் என்ஜினியரிங் காலேஜின் செப்புக செந்தமிழ், செப்பிடுமுன் செவிசேரும் செய்தி சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஐநாவின் ராணுவ விருதினை பெற்ற மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தாவேக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைவதற்குரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலன்பட்டார் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் மற்றும் தினேஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டி

போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மொண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாட்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: உயிர்த்தமிழை உளமாற வணங்கி கோடை பண்பலை நுறுப்புள்ளி ஐந்தில் செப்புக செந்தமிழ்.
1: Wonder cake.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
7: மனம் மிக்க மண்பானை சமையல், சுவைமிக்க பசுந்தாள் துவையல், காரத்திற்கேற்ப மோர் மிளகாய் வறுவல், களைப்பை தீர்க்க இளநீர் பருகல், காடுகரை கழனியெல்லாம் கட்டுச்சோறு சுவையில், நீண்ட சோற்றில் நீச்சுத் தண்ணி குடித்தலென, இயற்கையோடு இணைந்த ஆரோக்கிய உணவு முறையை அகிலத்திற்கு அறிமுகப்படுத்திய அமிழ்து மொழியை அலைவரிசையில் உரைத்து வாகை சூட வான்வழியே வரவேற்கிறது கோடை பண்பலை நுறுப்புழையாய்ந்தின் செப்புக செந்தமிழ். புத்தாக்க சிந்தனையோடு செயல்படும் மாணவ செல்வங்கள் வரலாம். 24-24-24 புன்னகை பூக்களாய் வலம் வரும் மகளிர் வரலாம். 24-24-26 புத்துணர்வோடு செயல்படும் அனைத்து அன்பு உறவுகளும் முளைக்கலாம். 24-24-29 அல்லது 290-333 முன் இணைப்பிற்கு 045-42. சொல்வளம் மிக்க செழுந்தமிழ் மொழியை செம்மையாய் வரவேற்று செந்தமிழ் அவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.

0: நன்றிகள் பல சுபா. பொன்னிலவு தூரலில் பொதிந்து நிற்கும் நன்மலர் நனிலங்கள், கண்ணிலவு கனவுக்குள் கவிவரையும் கார்குழல்கள், செந்நிலவு சுவற்றுக்குள் செழித்து நிற்கும் செம்மலர்கள், மென்னிலவு மேகத்தில் ஒளிந்து ஒளிரும் வெண்மணி கதிர்கள், தன்னிலவு தாகத்தில் தகித்து நிற்கும் நேரத்தில் சொல்லுலகின் சொக்கி நிற்கும் சுரங்களின் சொர்க்க பூமியாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே. பாச வணக்கம் சுபா. நேச வணக்கம் ஜெனிஃபா.
1: வணக்கம் நேயர்களே.
2: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை கூறிவிடலாமா?
1: 1 நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்த கூடாது. அசைச்சொற்கள் கூடாது. ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது. வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடி பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும். யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
0: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன? எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்? தொடக்கத்திலேயே இப்படி ஆரம்பிக்கிறோம். அன்பு நேயர் உங்கள் பெயர் என்ன? அஸ்வின். எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்? அங்கு எத்தனை வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பள்ளியின் பெயர்
3: என்ன?
0: அங்கு இருக்கக்கூடிய பாடங்கள்
3: என்னென்ன?
0: அத்தனை பாடங்களும் நன்றாக படியுங்கள். கால இடைவெளி வந்ததால் மணி ஒழித்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
4: நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மாணிக்கம் பாளையத்தை சேர்ந்த லட்சுமணன் தங்களிடம் உரையாட வந்துள்ளேன் தோழரே.
0: லட்சுமணன் அவர்களை என்னுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா?
4: தயாராக இருக்கிறேன் நண்பரே.
0: அணியமாக என்று சொல்ல வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் ஐயா. நாமக்கல் மாவட்டம் மாவட்டிப்பட்டி சிற்றூரில் இருந்து ராஜா ஜெயஸ்ரீ உரையாடுகின்றேன்.
0: ராஜா ஜெயஸ்ரீ அவர்களுக்கு உங்களுக்கு எந்த வயதில் முதல் பல் விழுந்தது?
5: எனக்கு தெரியவில்லை தோழரே.
0: சென்ற முறை இந்த கேள்வியை கேட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
5: எனக்கு நினைவில் இல்லை என்று கூறலாம்.
0: நீங்கள் எத்தனை பரம்பரையாக அந்த ஊரில் வசித்து வருகிறீர்கள்?
5: எனக்கு தெரியாது. என் பாட்டியை கேட்டால் எனக்கு விடை தெரியுமோ என்னவோ.
0: உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரியாது?
5: எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறலாம்.
0: இப்பொழுது நீங்க எங்க இருக்கிறீர்கள் என்று தெரியாது தானே?
5: என் பாட்டியின் இல்லத்தில் இருக்கிறேன்.
0: உங்களுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தால் கொடைக்கானல் தெரிகிறதா தெரியவில்லையா?
5: எனக்கு அருகில் இருந்து கொல்லிமலை தெரிகிறதா என்று கூறலாம்.
0: வேற என்ன தெரியவில்லை? அழகாக பேசினீர்கள். காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
6: தூத்துக்குடி மாவட்ட கோவில்பட்டிலிருந்து காந்திமதி தங்களிடம் உரையாட வந்திருந்தேன்.
0: உங்களின் பெயர் காந்திமதியாமா?
7: அஜித்
0: அவர்களே, உங்களிடம் எத்தனை பெல்ட்கள்
7: இருக்கின்றன? 2 கால்சட்டை அணியும்
0: வார்கள் இருக்கின்றன என்று சொல்லி இருக்கலாம். அழகான சொல்தான். இடுப்பு வார் என்று சொல்வார்கள். இடுப்பு கச்சை என்றும் சொல்லலாம். இடுப்பு வார் என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 நெய்ய உறவுகள் வந்து கொண்டே இருங்கள். இப்பொழுது வந்து இருப்பவரின் பெயர் என்னவோ வரு என்று வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன?
8: என் பெயர் சுபிதா.
0: சுபிதா அவர்களே, எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள் என்று கேட்டு இருக்கிறீர்கள். எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்?
8: பழைய

0: இளையபாளையம் பக்கத்தில் இருக்கிற அப்பா கொஞ்சம் தள்ளி போப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி இருந்திருக்கலாம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக சந்தமிழில். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: சொன்னவரின் பேர் என்ன?
1: சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் மாங்குடி எனும் சிட்டூரிலிருந்து சூ கண்ணன் உங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: சூ கண்ணன் அவர்களை சென்ற முறை எத்தனாம் தேதி செப்புக சந்தமிழில் பேசினோம்?
1: ஒரு திங்களாய் வந்துருச்சுங்க ஐயா.
0: வந்துருச்சு எனக்கும் தெரியும். கேட்டு தெரிந்து கொள்ளலாம், உங்கள் சட்டையில் எத்தனை பாக்கெட்டுகள் இருக்கின்றன?
1: எனது இரண்டு உள்ளன.
0: என்ன உள்ளன?
1: நீங்கள் சொல்லும் வாக்கியங்கத்தில் அதில் சொன்னதில்லை.
0: சட்டை பைகள் என்று சொல்லுவோம், அப்படித்தானே நமக்கு தெரிந்த விடயம்தான். நிறைய தடுமாற்றம் அங்கே இருந்த வேளையில் பண்பலையில் கேட்கலாம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR அண்ட் VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால்
7: 9665-2399. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
9: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
2: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
2: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
3: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
6: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா ஒன்றர் கேக்

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: கவி பூக்களாக பாவலர்கள் கைகளில் விளையாடும் கவின்மிகு மொழியை உரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வந்துவிட்டீர், பேசிவிடலாம். நேய உறவுகளை ஏன் இவ்வளவு தயக்கம் என்று? வந்துவிட்டீரே, பேசிவிடலாமா? வணக்கம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையிலிருந்து ஈ பூரணி.
1: ஈ பூரணி அவர்களே, ஈஸ்வரனா உங்களின் தந்தின் பெயர் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இணைந்திருக்கும் நேய உறவுகளே, வந்து கொண்டே இருங்கள். உங்களுக்கான எண்களை தந்து இருக்கிறோம், வந்து விட்டார், பேசிவிடலாம். வருக. வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
3: மதுரை சேடப்பட்டி பெருங்காமல் இருந்து முத்துமாயன் பேசுறேன்.
1: முத்துமாயன், உங்க இனிஷியல் என்ன?
3: சி.
1: அப்படி என்றால் என்ன சொல்லலாம்?
3: சிந்தாமணி.
1: சிந்தாமணி, சி என்று சொல்லியிருக்க ஒற்றை சொல்லாக வந்தது. கோடை பண்பலை 100.5 மாணவர்கள் மட்டும் வரலாம் இந்த எண்ணில். வந்து இருக்கிறார் யாரோ? வருக. வணக்கம். வந்து விடலாம், உங்களுக்கான எண்களை சொல்லி விடுகிறோமே, வாருங்கள். வணக்கம்.
2: திண்டுக்கல் மாவட்டம்
1: அருள் கூந்து, உங்கள் பெயரை இன்னொரு முறை சொல்லுங்கள்.
2: குளிர்பானம்
1: அப்படி சொல்லலாமா? குளிர்ச்சாறு. குளிர்ச்சாறு என்று சொல்வது நன்றாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக. வணக்கம்.
4: நாமக்கல்
1: மாவட்டத்திலிருந்து பிள்ளைப்பிற்காக வரைந்து கொண்டிருக்கும் அவர் பணி சிறக்கட்டும். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
0: நறுமட்டுகளை போல் நனிசுவையூட்டும் நற்றமிழை நவில காத்திருக்கும் நேயர் வருக.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
1: நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் காலப்பாயிலிருந்து கோகுல் பேசுகிறேன்.
0: கோகுல் அவர்களை இதுவரை எத்தனை செல்ஃபி படங்கள் எடுத்திருப்பீர்கள்?
1: அப்படி ஒன்று புகைப்படங்கள் எடுக்கவில்லையா?
0: புகைப்படங்கள் எடுப்பதில்லையா? இப்போ உங்க கையில செல்போன் இருக்கா இல்லையா?
1: சரியாக தெரியவில்லை.
0: சரியாக தெரியவில்லை. எதில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
1: நான் தொலைபேசியில் உங்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறேன்.
0: முன் இணைப்பிற்கு கொடைக்கானலுக்கு என்ன சேர்த்தீர்கள்?
1: சரியாக புரியவில்லை, மீண்டும் கூறலாம்.
0: கொடைக்கானலில் முன் இணைப்பிற்காக என்ன எண் சேர்த்தீர்கள் என்று கேட்டேன்
1: நண்பா.
2: 04 04
0: என்று சொல்லி இருக்க வேண்டும். கால இடைவெளியில் அங்கங்கே எட்டி பார்த்தன. இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். என்ன அம்மா பேசுகிறீங்க? உங்கள் பெயர் எங்களுக்கு சரியாக புரியவில்லை, இன்னொரு முறை சொல்லலாமா?
2: என்று
0: சொல்லி இருக்க வேண்டும். இந்த எண்ணில் வரும்பொழுது கற்று கவனித்து வரலாம். கோடி பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் நெய்ய உறவுகள் மாணவர்களுக்காக மட்டும் தந்து இருக்கிறோம் இந்த எண்ணை. 24 24 24 மகளிர் மட்டும் வரலாம் இந்த எண்ணில். 24 24 26 மற்ற அனைத்து நெய்ய உறவுகளும் வரலாம். 24 24 29 முன் இணைப்பிற்கு சொல்லிய 45 42 இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடாக்கரு செல்வி ரவி உரையாடுகிறேன் ஐயா.
0: செல்வி ரவி அவர்களை, நீங்கள் என்ன புட்டு நன்றாக சமைப்பீர்கள்?
3: அரிசி சோறு சமைப்பேன் தோழரே.
0: புட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா?
3: பிடிக்காது தோழரே.
0: இப்பொழுது எத்தனை முறை மற்றவர்களிடம் சாரி கேட்டு இருக்கிறீர்கள்?
4: என்னுடைய பணிவான வணக்கம். என் பெயர் புலுச்சாமி, அமராவதி.
0: வந்து இருக்கும் நண்பனை பெரியவர்களுக்கு எத்தனை முறை வணக்கம் சொல்வீர்கள்?
4: பெரியவர்கள் பார்த்தா ஒரே தடவை வணக்கம் கையெடுத்து கும்பிடுவேன்.
0: கையெடுத்து கும்பிடுவீர்கள். நாங்கள் உனக்கு உங்களுக்கு வணக்கம் சொல்லலாமா? நீங்கள் எனக்கு சொல்வீர்களா வணக்கம்?
4: நீங்க பிடிச்சுக்கிடுவீங்க. அடுத்த கட்டத்தை சொல்லுங்க.
0: அடுத்த கட்டம் வாழ்க்கையில் வீரமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
4: வீரமாக இருக்கணும்னா,
0: வீரம் என்பதற்கு மரம் என்று சொல்ல வேண்டும். அதற்கு முன்னால் கால இடைவெளியும் வந்தது. கோடை பண்பலை 100.5 இது செப்புக செந்தமிழ். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
5: மில்கா வாண்ட் தி கேக்கின் யூ வாண்ட் தி பிரெட். நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: சொற்காட்டில் சொல்லோவியம் படைத்துக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர்
9: என்ன? சர்பா பேசுகிறேன்.
0: அருள் கூர்ந்து ஒரு முறை உங்கள் பெயரை சொல்லுங்களே தோழியே.
9: காலப்படாயம்பட்டியிலிருந்து பத்மா பேசுகிறேன்.
0: பத்மா அவர்களை, தினம் தினம் எத்தனை தோசை சாப்பிடுவீர்கள்?
9: அன்றாடம் 2 தோசை சாப்பிடுவேன்.
0: 2 தோசைகள் சாப்பிடுவீர்கள் அப்படித்தானே?
9: அப்படித்தான் கூறினேன் ஐயா.
0: உங்களுக்கு என்ன சாம்பார் என்றால் பிடிக்கும்?
9: எனக்கு பருப்பு குழம்பு பிடிக்கும்.
0: உங்களுக்கு என்ன அலங்காரம் போட வேண்டும் என்று ஆசை?
9: ஒப்பனை
0: என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். முஸ்தபா சார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்?
10: தஞ்சாவூரில்
0: எந்த கிராமத்தில் இருக்கிறீர்கள்?

0: இருந்து இருக்கும் தோழியே, மதியம் நம்ம வீட்டில் என்ன விசேஷம்?
1: நம்ம வீட்டில் அசைவம் குழம்பு.
0: அசைவம், அதற்கு என்ன சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஊன் உணவு சமைத்து இருப்பீர்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம் என்று சொல்லும் வேளையில் நேய உறவுகள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ வந்து விட்டார், பேசி விடலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம். திறந்தவனி மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன?
2: சார், இருமலை இருந்து பண்பலை வெங்கடேஷ் பேசுகிறேன்.
0: வெங்கடேஷ் அவர்களே, உங்களின் இனிஷியல் என்ன?
2: ஆர் வெங்கடேஷ்.
0: ஆர் என்பதற்கு என்ன பொருள் என்று தெரிந்து கொள்ளலாமா நண்பா?
2: அப்பா பேர் ராமசாமி.
0: அவர் ரா என்றுதானே சொல்லி இருக்க வேண்டும். நெய்ய உறவுகளே, நம் தமிழை நாம் வளர்ப்போம். 4:28 வந்திருப்பவர் பேர் என்னவோ? வணக்கம் அன்பு நேயரே, வாருங்கள் பேசிவிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கரூர் மாவட்டம்
0: தங்கவேல் அவர்களே, நம் ஊரில் எத்தனை வீதிகள்
4: இருக்கின்றன?
0: சரியாக இருக்கும் நண்பா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம்.
5: மாலை வணக்கம் அண்ணா. திருப்பூர் மாவட்டம் பெருமநல்லூர்லேருந்து ரேணுகா தேவி தாங்க உரையாட வந்துள்ளேன்.
0: ரேணுகா தேவி அவர்களை, 3 வாரத்திற்கு முன்புதானே நாம பேசணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
5: இல்லை, ஒரு திங்கள் கழித்து இன்று வந்துள்ளேன்.
0: வந்து இருக்கும் தோழி, மதியம் என்ன சமைத்தார்?
5: எதுவுமே சமைக்கவில்லை. இன்று
0: சமைக்கவே இல்லையா?
5: இல்லை என்றுதான் சொன்னேன்.
0: இது 4வது இல்லை, அதனால் மணி ஒலித்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
6: பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக், ஓஹோ ஓ ரெட் சாக்லேட் வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: வழங்கிய செப்புக செந்தமிழ். பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

0: குளிர்களியின் குளிமை போல் செவிக்கு மதியூட்டும் மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம்.
2: வணக்கம் சகோதரன்.
1: சொன்னவரின் பேர் என்ன?
2: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் இருந்தர செங்கமலையிலிருந்து தங்கமணி அவர்களோட உரையாட வந்துள்ளேன் ஐயா.
1: தங்கமணி அவர்களே, நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
2: எங்கள் வீட்டில் 3 நபர்கள் உள்ளோம்.
0: ஆள்கள்
1: என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: சொன்னவரின் பேர் என்ன?
3: மிருதுலதா, மதுரையிலிருந்து.
1: மதுரையிலிருந்து வந்திருப்பவரின் பேர் என்ன?
3: மிருதுலதா.
1: ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. என்னுடைய பேர் மிருதுலதா என்று சொல்லி இருந்தால் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: ஏலோ. வணக்கம் தோழரேன்.
1: சொன்னவரின் பேர் என்ன?
4: திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் வட்டம் வடமதுலேருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன்.
1: கோபாலகிருஷ்ணன் அவர்களை சென்ற முறை எத்தனாம் தேதி நிகழ்ச்சியில் பேசினோம்?
4: நான் 1/6/2025 பேசினேன்.
1: பேசி இருக்கும் தோழன் பிழைப்பிற்காக என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்?
4: நாங்கள் வேளாண் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம்.
1: எத்தனை வருடங்களாக?
4: நாங்கள் பிறந்தது முதலே இத்தொழில்தான் செய்து கொண்டிருக்கோம்.
1: உங்களுக்கு என்ன நாத்தம் என்றால் பிடிக்காது?
4: எனக்கு அனைத்து வகையான ஆடைகளும் பிடிக்கும்.
1: ஆடைகளும் பிடிக்கும். நீங்கள் யாருடன் அதிகமாக பேசுவீர்கள்?
4: நான் என்னுடைய அம்மாவிடம் தான் அதிகம் பேசுவேன்.
1: மிகுதியாக என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். நண்பா, இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கம். கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன் பேசுறேங்க ஐயா.
1: தாமோதரன் அவர்களை எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்?
5: நான் இப்பொழுது நடைவனமா சென்று கொண்டிருக்கிறேன்.
1: எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்?
5: புல்தரை வழியாக சென்று கொண்டிருக்கிறேன்.
1: எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்?
5: புல்தரை வழியாக
1: சென்று கொண்டிருக்கும் நண்பனே, யார் பக்கத்தில் பேசுவதே? ஒரு சத்தம் கேட்கிறது, அது என்ன சத்தம்?
5: பக்கத்தில் மனைவி இருக்கிறார்.
1: அவர் பேசும் சத்தம் தான் இப்படி கேட்கிறதா?
5: ஆமாங்க என்றுதான் சொன்னேன்.
1: இப்பொழுது மதியம் என்ன சமைத்து கொடுத்தார் உங்களுக்கு?
5: மதியம் பருப்பு சாம்பார் சமைத்து கொடுத்தார் என் மனைவி.
1: அழகாக பேசிக் குழம்பு என்று சொல்லி இருக்க வேண்டும். சாம்பார் என்பதற்கு
0: மென்குழம்பு,
1: பருப்பு குழம்பு என்று சொல்ல வேண்டும். கோடை பண்பலையின் உறுப்பில் என் நினைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலிருந்து வந்து எதிரொலிக்கே எதிரொலியாக கேட்டுக் கொண்டு இருக்கிறது. கோடை பண்பலை நூறுப்புல இந்த நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:35 துளிகள். வருக. வணக்கம்.
6: திண்டுக்கல் மாவட்டம் அயலூர்
1: அய்யலூரிலிருந்து வந்திருப்பவரின் பேர் என்ன?
6: யுவஸ்ரீ ஐயா.
1: யுவஸ்ரீ அவர்களை எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
6: 12 வகுப்பு ஐயா.
1: அதற்கு அழகாக அதை 12 என்பதை நன்றாக எப்படி தமிழில் சொல்லலாம் என்று எனக்கு சொல்லிக் கொடுப்பீர்களா? பேசு.
0: 12
1: என்று சொல்லி இருக்க வேண்டும் தோழியே. பக்கத்தில் இருக்கும் தாயை கொஞ்சம் தள்ளி போய் இருந்திருக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
7: ஈரோடு மாவட்டம் அந்திய சந்தி வளையம் கைத்தறி ஜெகநாதன்.
1: ஜெகநாதன் அவர்களை ஏன் வானொலி சத்தம் இப்படி கேட்கிறது?
7: குறைத்து வைத்துக் கொள்கிறேன் ஐயா.
1: இப்ப உங்களுக்கு என்ன சத்தம் என்றால் பிடிக்கும்? ஒளி என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். உங்களின் பெயரை அருள் கூர்ந்து இன்னொரு முறை சொல்லுங்கள்.
8: அபினவ் ஐயா.
1: அபினவ், எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
8: 6 வகுப்பு முடித்து 7 வகுப்பு செல்கிறேன் ஐயா.
1: நல்ல தோழன் தான் அபினவ் ஐயா என்பது ஒற்றை சொல், தோழனுக்கு தெரியும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில்
4: கங்கியூர்ல இருந்து பிரவீன்குமார் பேசுகிறேன்.
1: பிரவீன்குமார் அவர்களை நீங்கள் என்ன படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
4: நான் 12 வகுப்பு முடித்திருக்கேன் ஐயா.
1: 12 வகுப்பு முடித்து எப்பொழுது? இந்த வருடம் முடித்தீர்களா, சென்ற வருடம் முடித்தீர்களாம்?
4: இந்த வருடம் தான் முடித்திருக்கிறேன் ஐயா
1: என்று சொல்ல வேண்டும். மீண்டும் சொல்கிறோம், அழகாக சொல்லும் பொழுது 12 என்று சொல்லுங்கள். கோடை பண்பலை நூறுக்கு நேற்று காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
9: ஏலோ. வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
9: கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறேங்க. உங்களுடன் உரையாட வந்திருக்கிறேன்.
1: வந்திருக்கும் தோழனே, ஏற்கனவே என்னிடம் பேசி இருக்கிறீர்களா?
9: உங்களிடம் அடிக்கடி ஒவ்வொரு முறையும் தொடர்பு கொண்டுதான் பேசிக்கொண்டு இருந்திருக்கிறேன் தோழரே.
1: நீங்கள் பிஸியாக இருக்கும் நேரத்தில் என்ன செய்வீர்கள்?
9: நான் கைத்தறி நெசவு செய்து கொண்டிருக்கிறேன். அப்போது அவசர வேலை வந்தால் அவசரமான வேலைகளை முடித்துத்தான் முடித்து தருவேன் ஐயா.
1: முடித்து தருவீர்கள். என்ன போட்டு குளிப்பீர்கள்?
9: நான் குளிப்பதெல்லாம் வந்து நீங்கள்

0: அந்த பெயர் எனக்கு சொல்வதற்கு சரியாக தெரியவில்லை.
1: நீங்கள் யாருக்கெல்லாம் ஆலோசனை தந்து இருக்கிறீர்கள், யாருக்கெல்லாம் ஆலோசனை தந்து இருக்கிறீர்கள்?
0: நான் முதியோரிடம் பல்வேறு ஆலோசனைகள் பெற்றிருக்கிறேன்.
1: ஆலோசனை என்பதற்கு பதிலாக அறிவுரை என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். நண்பா கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நாமக்கல் மாவட்டம் பெரியப்பட்டி இருந்து லட்சுமி உங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
1: லட்சுமி அம்மா, மதியம் நம் வீட்டுல என்ன சாப்பாடு?
2: அரிசி சோறும் பருப்பு
3: குழம்பு, மென் குழம்பு
1: என்று சொல்வது சிறப்பாக இருக்கும் தோழியே. சாம்பார் என்பதை தவிர்த்து பருப்பு குழம்பு, மென் குழம்பு என்று சொன்னால் தமிழ் இன்னும் வளரும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்
4: ஐயா.
1: ஐயா பேசுகிறீர்கள், உங்கள் பெயர் என்ன?
4: ஐயா, நான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சிதர வட்டம் குத்திருப்பே கிராமத்திலிருந்து குமாரசாமிங்கிறவரும் பேசுறேன்.
1: குமாரசாமி ஐயா அவர்களை கிராமம் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது. தமிழில் அதற்கு சிற்றூர், நாட்டுப்புறம், பட்டிக்காடு என்ற சொற்களை பயன்படுத்தலாம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாமே.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
10: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில சேர இன்னர்வேர்
10: தரமான பருத்திலிருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனேன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனேன்சன் பிரீஃப்ஸ்.
14: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
15: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
14: தொடர்புக்கு 9524936156.
11: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனேன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனேன்சன் பிரீஃப்ஸ்.
3: முளரியின் மென்மை போல் நம்மை தீண்டும் தீண்ட முளையுரைக்கு காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன? ராமச்சந்திரன் அவர்களை வணக்கம் என்ற ஒற்றை சொல்லில் தொடங்கியதால் மணி ஒலித்திருக்கிறது. அன்பு உறவுகளை இணைப்பில் வந்ததிலிருந்து விடைபெறும் வரை தமிழில் நல்ல தமிழில் தொடர்ச்சியான தமிழ் உரையாடல் தேவை. இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
16: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் தையல் கலைஞர் குமார்.
1: குமார் அவர்களை, ரோஜா பூ என்ன கலரில் இருக்கும்?
16: செந்நிறத்தில் இருக்கும் என்று நினைக்கிறேன்.
1: எத்தனை வகையான பூக்களை பார்த்து இருக்கிறீர்கள்?
16: நான் பல வகையான பூக்களை பார்த்திருக்கிறேன்.
1: வாழ்க்கையில் நன்றாக வர வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்?
16: மீண்டும் கூறுங்கள்.
1: வாழ்க்கையில் நன்றாக வர வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் என்று கேட்டேன் நண்பா.
16: மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடக்க வேண்டும்.
1: நல்ல புத்தி வர வேண்டும் என்றால் என்ன?

0: செய்ய வேண்டும்?
1: எப்பொழுதும் நல்லதையே சிந்திக்க வேண்டும், நினைவில் கொள்ள வேண்டும்.
0: அப்படி இருந்தால் என்ன வரும்?
1: நல்லதே நடக்கும். உங்களுக்கு
0: சந்தேகம் வந்தால் யாரிடம் கேட்பீர்கள்?
1: நன்றாக நினைவில் வைத்து சிந்திப்பேன்.
0: அப்படியா? செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த கிழமை என்ன கிழமை?
1: புதன் நாள் வரும் என்று
0: சொல்வது சிறப்பாக இருக்கும். இந்த சொல்லை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கம் என்று கூட சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: சொன்னவரின் பெயர் என்ன?
2: எனது பெயர்.
0: உங்களின் பெயர் என்ன?
2: சிவகங்கை மாவட்டம் காலை

0: என்பதே எனது பெயராகும்.
1: எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார் தம்பி?
0: நான் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா.
1: உங்கள் பள்ளியின் பெயர் என்ன என்று சொல்ல முடியுமா?
0: எனது பள்ளியின் பெயர் டான் போஸ்கோ மலலையர் மேல்நிலைப்பள்ளியாகும்.
1: மலலை மேல்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் நண்பனுக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன?
0: எனக்கு எனது ஆசிரியர்கள் எடுக்கப்படும் பாடங்கள் தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகும் ஐயா.
1: உங்களுக்கு அங்கே ரெக்கார்டிங் போட்டு கொண்டிருப்பவரின் பெயர் என்ன நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை?
0: எனது பக்கத்தில் யாரும் இல்லையா?
1: அதனால் கால இடைவெளி வந்து இருந்தது. நன்றாக பேசினீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: பழனிசாமி
1: அவர்களே, நம்மிடம் இப்ப நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்களா நம்ம கடையில?
2: அப்படி ஒன்றும் இல்லையா.
1: ஜவுளி கடை என்பதற்கு எப்படி சொல்லலாம்? துணிக்கடை என்று சொல்வது ஜவுளி ஜா என்ற எழுத்து எட்டி பார்த்திருக்கிறது. அப்படித்தான் கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் கருங்கம்பேட்டிலிருந்து சு குணசேகரன் உரையாடுகிறேன்.
1: குணசேகரன் அவர்களை, நாம் வந்து ஒரு மாதம் ஆகிவிட்டதா என்ன?
3: ஒரு திங்கள் ஆகிவிட்டது.
1: உங்கள் பிறந்த நாள் எந்த மாதம் வரும்? இன்று மதியம் நம் வீட்டில் என்ன சமைத்தீர்கள்?
0: நாங்கள்
1: காலையிலே உணவு தயார் செய்தோம் ஐயா. தயார் என்பதற்கு என்ன செய்யலாம்? அனியமாக வைத்து விட்டு வந்து விட்டீர்கள். உங்கள் பணி சிறக்கட்டும், உங்கள் வேலையும் சிறக்கட்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
4: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
4: தவறாக கூறிவிட்டு
1: உங்கள் பெயரை சொல்லியாவது சென்று இருக்கலாம், நாங்கள் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் அன்பு உறவுகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் பெயர் என்ன?
0: பயன்படுத்தவில்லை.
1: கால இடைவெளி வந்ததனால் மணி ஒலித்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
5: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும்
6: மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: வெளியும் வந்தது என்ற அசைச்சொல்லும் எட்டி பார்த்து 4:48 துளிகள் இணைப்பு காத்திருக்கும். அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: வணக்கம் தோழரே.
0: சொன்னவரின் பேர் என்ன?
1: தேனி மாவட்டம் டி சுப்லாவரம் ராஜி முருகன்.
0: ராஜி முருகன் அம்மா அவர்களை, நீங்கள் சிறப்பாக எதனை சமைப்பீர்கள்?
1: சிறப்பாக ஒன்றும் சமைக்கவில்லை.
0: சமைக்கவில்லை. உங்களுக்கு என்ன ரசம் என்றால் பிடிக்கும்?
1: மிளகு ரசம் பிடிக்கும்.
0: மிளகு சாறு என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: அவையருக்கும் மாலை வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவிலிருந்து சுமதி திருமுருகன்.
0: சுமதி திருமுருகன் அவர்களே, நம் வீட்டில் எத்தனை பக்கெட்டுகள் இருக்கின்றன?
2: அது கணக்கில் நான் எண்ணவில்லை என்பரே.
0: ஒரு பக்கெட் இருக்கு, ரெண்டு பக்கெட், நிறைய பக்கெட்டுகள் இருக்கின்றனவா?
2: என் மகள் அதிகமாகவே வாங்கி வைத்துள்ளார்
0: என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. திருச்சி மாவட்டம் சுவரங்குறிச்சி குலாம் ரசூல் உங்களிடம் உரையாடுகிறேன்.
0: குலாம் ரசூல் அவர்களை, உங்களுக்கு என்ன சிப்ஸ் என்றால் பிடிக்கும்?
3: மீண்டும் ஒரு முறை கூறுங்கள்.
0: சிப்ஸ் சாப்பிட்டு இருக்கிறீர்களா இல்லையா?
3: உப்பு வகையான வகைகள் நான் சாப்பிடுவது கிடையாது.
0: சாப்பிடுவதே கிடையாது. உங்களுக்கு என்ன என்றால் அதிகமாக பிடிக்கும்?
3: இனிப்பு வகைகள் பிடிக்கும்.
0: இனிப்பு வகைகள் என்றால் ஜிலேபி பிடிக்குமா இல்லாட்டி பூந்தி பிடிக்குமா, என்ன பிடிக்கும்?
3: இனிப்பு வகைகளை எடுத்துக்கொண்டால் ரவை பணியாரம் எனக்கு பிடிக்கும்.
0: அழகாக சொல்லி இருக்கு. உங்களுக்கு சர்க்கரை என்றால் ரொம்ப பிடிக்குமோ?
3: சர்க்கரை எனக்கு அளவோடுதான் நான் வைத்துக் கொள்வேன்.
0: சர்க்கரை தமிழ் சொல் அல்ல. ஏற்கனவே சொல்லி இருக்கிறது போல ஒரு குரிலுக்கு அடுத்ததாக சின்ன இர் வந்தால் அது தமிழாக இருக்காது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? கோடை பண்பலை 100.5 எதிரொலியோடு எதிரொலிக்க வந்து இருக்கும் அன்பு நேயரோ யாரோ வருக. வணக்கம்.
4: மதுரை மாவட்டம் திருவேடகம் சிற்றூர் இருந்து ரா தேன்மொழி பேசுகிறேன்.
0: ரா தேன்மொழி அம்மா அவர்களே, என்ன படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
4: 11ஆம் வகுப்பு ஐயா.
0: 11ஆம் வகுப்பில் என்ன குரூப் எடுத்து இருக்கிறீர்கள்?
4: உயிரியல் கணிதம் ஐயா.
0: கணிதம் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். அன்பு தோழியின் படிப்பு சிறக்கட்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: கோவை மாவட்டம் நரசிபுரம் நாவல்லா கோவல்லா கந்தசாமி.
0: கந்தசாமி ஐயா அவர்கள், இன்று மதியம் என்ன சாப்பிட்டார்?
5: இன்று மதியம்
6: நண்பகல்
0: என்று சொல்லி இருக்க வேண்டும். அன்பு நேயரே, இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:51 துளிகள். வருக. வணக்கம்.
7: அவையோருக்கு அன்பான வணக்கத்துடன் தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள் ஐயா.
0: பெருமாள் அவர்களே, நீங்கள் வாகை சூடி ஓராண்டு ஆகிவிட்டதா என்ன?
7: முடிந்து விட்ட நிலையில் தான் இன்று வந்துள்ளேன்.
0: வந்து இருக்கு. எத்தனாம் தேதி நாம் ஜெயிச்சோம்?
7: நாம் ஓராண்டுக்கு முன்பு
0: ஜெயித்து இருக்கிறீர்கள், அப்படித்தானே?
7: வெற்றி வாகை சூடி உள்ளேன்.
0: வெற்றி வாகை சூடி இருக்கும் நண்பனே, நம் வீட்டில் எந்த ஜன்னல் எந்த பக்கமாக திறந்து இருக்கிறது?
7: சாளரம் கிழக்கு பக்கம்.
0: கிழக்கு பக்கம் என்ன பண்ணி இருக்கிறீர்கள்? காத்து வாங்கி கொண்டு இருக்கும் தோழனே. நம் வீட்டு ஜன்னலில் எத்தனை சாவிகள் இருக்கின்றன?
7: திறவுகோல் ஒன்று உள்ளது.
0: திறவுகோலை வைத்து இருக்கு. அலமாரி எத்தனை இருக்கின்றன?
7: இலைப்பேழை ஒன்று உள்ளது.
0: அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் என்ன நாள்?
7: கல்யம் சொல்லாம்.
0: கால இடைவெளி வந்து இருக்கிறது. நன்றாக நினைவு வைத்து இருக்கிறார். அச்சொல்லை காரிக்கிழமை என்று சொல்லவும் வந்தார், சொல்லியும் இருந்தார். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
9: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
13: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: சொல்லும் வெல்லும் சுந்தர தமிழோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
14: ஜேபே ரமேஷ்குமார் ஐயா, உங்களுக்கும் சுபா அக்கா அவர்களுக்கும் இனிமையான இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம். சொல்பவரின் பேர் என்ன?
14: திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் பேசுறேங்க ஐயா. நலமாக உள்ளீர்கள் ஐயா?
0: திவாகர் அவர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறோம். சாலையில் செல்லும் பொழுது எந்த பக்கமாக செல்வீர்கள்?

0: காற்றின் கரம் பிடித்து கவிதையின் நிறம் பிடித்து இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: கரூர் மாவட்டம் வெங்கமேடு ரவிக்குமார்.
0: ரவிக்குமார் அவர்களே, கையில் எத்தனை செல்போன்கள் வைத்து இருக்கிறீர்கள்?
1: கையில் கைபேசி ஒன்று மட்டும் உள்ளது ஐயா.
0: அதில் எத்தனை கலரில் பட்டன்கள் இருக்கின்றன? காலை

0: இடது பக்கமாக செல்வேன்
1: பக்கமாக
2: என்று சொல்வது சிறப்பாக, இடது பக்கம் என்று சொல்வதற்கு பதிலாக இடப்பக்கம் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வந்து விட்டீர்கள், பேசிவிடலாம். உங்கள் பெயர்
3: என்ன?
2: பேசுபவரின் பெயர் என்ன? உதயா. ஒற்றை சொல்லாக சொல்லி இருக்கிறீர்கள். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம் என்ற ஒற்றை சொல் சொன்னவரின் பெயர் என்ன? சொன்னவரின் பெயர் என்ன? குமாராயி அம்மா அவர்களே, வணக்கம் என்ற ஒற்றை சொல்லி தொடங்கி சென்று இருக்கிறீர்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
5: கோவை மாவட்டம் சிறுவாணிச்சாரல் நரசிபுரம்
2: செந்தமிழில். வணக்கம். நெய்ய உறவுகளே, உங்களுக்கான எண்கள் இருக்கின்ற தொலைபேசியில் ஏதோ வந்து இருப்பவரின் பெயர்
5: என்ன?
2: உங்களின் பெயரை இன்னொரு முறை எங்களுக்காக சொல்ல முடியுமா? துரைசாமி ஐயா அவர்களே, நீங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஹலோ. வணக்கம். ஹலோ என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். தொலைபேசி இப்படி இன்று. ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
6: தேனி மாவட்டம் தேவனாபுரத்திலிருந்து.
2: உங்க பேர் என்ன?
6: யோகன்வேல்.
2: யோகன்வேல், எத்தனாவது வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? நல்ல நண்பன் தான் ஒற்றை சொல் சொல்லினார். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம் என்று வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன?
7: பெருந்தலை வட்டம் ஈரோடு மாவட்டம் ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
2: வந்து இருக்கும் ராஜேஸ்வரி அம்மா அவர் பக்கத்தில் என்ன விறகு வெட்டி கொண்டு இருக்கிறார்களா? என்ன சத்தம் அங்கு டக் டக் என்று கேட்டுக் கொண்டு இருக்கிறது?
7: என்று
2: விதம் என்பதற்கு பதிலாக வகை என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: கரூர்ல இருந்து நாசர் பேசுகிறேன் ஐயா.
2: நாசர் அவர்களே, என்ன விசேஷம் நம் ஊரில் கரூரில்?
8: கரூரில் இன்று வெயில் அதிகமாக இருக்கிறது, அது மட்டும்தான் விசேஷம்.
2: அதிகம் என்பதற்கு
1: மிகுதி,
2: விசேஷம் என்பதற்கு
1: சிறப்பு
2: என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சி தொலைபேசியின் தடுமாற்றத்தோடு நிகழ்ச்சி இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ். அன்பின் ஆலயமாம் நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கும். இந்த நேரத்தில் இன்று யாரும் நேரடியாக வாக்கை சூடவில்லை. மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
1: வழங்கிவிடலாம். இன்றைய நிகழ்ச்சியில் 2 மாணவ செல்வங்கள் வாக்கை சூடியிருக்கிறார்கள். நாமக்கல் ராச ஜெயஸ்ரீ.
9: வாழ்த்துக்கள் ஜெயஸ்ரீ, நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
1: அடுத்ததாக சிவகங்கை ஜெசில்.
9: வாழ்த்துக்கள் ஜெசில், நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூரிய நேர்களின் பெயர்கள் மீண்டுமாக
1: நாமக்கல் ரச ஜெயஸ்ரீ, சிவகங்கை ஜெசில்.
2: இவர்களோடு சேர்ந்து ஈரோடு வடிவேல். நீங்கள் மூவரும் உடனடியாக 93-61-73-38-68 என் மீண்டுமாக 93-61-73-38-68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பெயர், ஊர், முகவரி, செல்லிடைபேசி எண்ணோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள், கச்சவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக நமது கோடை பண்பலை காத்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச் சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
4: வீரியம் மிக்க விவேக மொழியை வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், அனீஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி, கிஷோர்குமார். கணினியின் கைவிரல்களோடு யுவபாலா. இனி மயக்கும் மாலை வேளையை மனதுருகும் பாடல்களோடு வரவேற்க சிவக்க இருக்கிறது சித்திர செவ்வானம். சிவனிடு முன் செவிவசம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐநாவின் ராணுவ விருதினை பெற்ற மேஜர் அபிலஷா பாரக்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தாவேக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைவதற்கு உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்புக்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தைப்பை ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மோண்டால் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அந்திப்பொழுதினை ஆனந்தமாக்கும் தேநீர் குவலையின் இதத்தோடு காதல் கானங்களை உங்கள் செவிநுகர செய்ய இது கோடைப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. வணக்கம் நேர்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: கூடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
8: இனிய பண்பலையில் இசைவிருந்து படைத்துக் கொண்டிருக்கிறது சித்திர செவ்வானம். அவனின் கவிதை பேலையில் இடம் போதவல்லையாம், அவளை பற்றி கவி வடிக்கும் பொழுது மட்டும்.

காற்றலையில் கவிப்பாடி கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலையின் 100.5. அவள் பார்வை மூட்டிய காதல் தீயில் வெந்து மடிந்த சருகு அவன். அவள் எடுத்து கண்மையிட்டு கொள்ள மீண்டும் உயிர் தழுகிறான்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: செவியோரம் கவிப்பாடி கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5. அவளின் கொஞ்சல் மொழிகள் கேட்டு அவளின் இதய கூட்டினுள் சிறகடித்து தஞ்சம் கொள்ள ஆசை அவனுக்கு.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samrit Bharat. Join Indian Navy.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 4.

0: வழிப்பறி தொடர்ச்சி. குள்ளனுடன் காட்டுப்பாதையில் சென்று கொண்டிருந்த விக்ரமன் காட்டில் இருக்கும் ஆபத்துக்களை எண்ணி மேலும் நடக்க தயங்கினான். குள்ளனையும் தடுத்து நிறுத்தினான். இனி அவன் நின்ற அதே சமயத்தில் எங்கேயோ வெகு தூரத்தில் டக் டக் டக் டக் என்று குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. குள்ளன் அதை கூர்ந்து கவனிப்பதை பார்த்ததும் விக்ரமனுக்கு உண்டான ஆச்சரியத்துக்கு அளவே இல்லை. இவன் சிவிடனாயிருந்தால் அவ்வளவு லேசான சத்தம் எப்படி இவனுக்கு கேட்டது? உடனே விக்ரமன் தன் அறையில் மேலங்கியினால் மறைக்கப்பட்டு கட்டி தொங்கிய உடைவாளை பளிச்சென்று கையில் எடுத்தான். அந்த கார் இருளில் நெய் தடவி தீட்டப்பட்டிருந்த கத்தியானது பளபளவென்று மின்னிற்று. விக்ரமன் குள்ளனுடைய தலையில் இருந்த பரட்டை மயிரை ஒரு கையினால் பற்றி கத்தியை ஓங்கி,
1: அடேய், உண்மையை சொல்லு, நீ நிஜமாக செவிடன் தானா? உனக்கு காது கேட்பதில்லையா? உண்மையை சொல்லாவிட்டால் இங்கேயே இந்த க்ஷணமே இந்த வாளுக்கு பலியாவாய் என்றான்.
0: குள்ளன் உரத்த குரலில் சிரித்தான். அந்த சிரிப்பின் பயங்கரமானது விக்ரமனுடைய உடம்பின் இரத்தத்தை உறைந்து போகும்படி செய்தது. இதனால் விக்ரமன் ஒரு கணம் திகைத்து நின்றபோது குள்ளன் அவனுடைய பிடியிலிருந்து திமிரிக்கொண்டு விடுபட்டு ஒரு 10 அடி தூரம் பாய்ந்து சென்றான். அங்கு நின்றபடி இரண்டு கைகளையும் வாயினருகில் குவித்து கொண்டு மிக கோரமான நீடித்த சத்தத்தை உண்டாக்கினான். மனித குரலும் இல்லாமல் மிருகங்களின் குரலும் இல்லாமல் கேட்பதற்கு சகிக்க முடியாத அருவறுப்பை உண்டாக்குவதாயிருந்த அந்த சத்தத்தை தூர இருந்து கேட்பவர்கள் பேய் பிசாசுகள் ஊழையிடுகின்றன என்று எண்ணி பீதி அடைந்தார்களானால் அதில் ஆச்சரியம் அடைவதற்கு இடமிராது. அந்த சத்தத்தை கேட்டபோது விக்ரமனுடைய உடம்பு ஒரு நடுக்கம் நெடுங்கிற்று. ஆனாலும் உடனே அவன் சமாளித்துக் கொண்டு அந்த க்ஷணமே அக்குள்ளனை வெட்டி கொன்றுவிடுவது என்ற தீர்மானத்துடன் பாய்ந்து சென்றான். அதே சமயத்தில் பாதையில் ஒரு பக்கத்திலிருந்து மரங்களின் மறைவிலிருந்து 4 பேர் பாய்ந்து ஓடி வந்தார்கள். அவர்களுடைய கைகளில் கத்திகளை கண்டதும் விக்ரமனுக்கு நெஞ்சில் பழையபடி துணிவும் தைரியமும் பிறந்தன. இருட்டினாலும் தனிமையினாலும் குள்ளனுடைய பயங்கர கூவலினாலும் மனிதர் உலகுக்கு புறம்பான பேய் உலகத்துக்கு வந்திருக்கிறோமோ என்று எண்ணி மனத்தில் திகிலடைந்திருந்த விக்ரமனுக்கு கத்திகளை கண்டவுடன் இது மனித உலகத்தைச் சேர்ந்த காரியம்தான் என்ற நிச்சயம் ஏற்பட்டது. எனவே பீதியும் போய்விட்டது. உடனே தன் வாளை எடுத்து சுழற்ற ஆரம்பித்தான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லவிடலாம் நாளை. நன்றி நேயர்களே.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5. நித்திரையில் அவள் விழி தீட்டிய வண்ண ஓவியம் அவள், கண்டாலே கவி ஊற்றெடுக்கும் காதல் காவியமும் அவளே.

இசை கீதங்களை உங்கள் செவி வசம் சேர்த்து நிறைவுக்கு வருகிறது சித்திர செவ்வானம்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கடலோர மாவட்டமான நாகப்பட்டினம் சமய நல்லிணக்கம், தொன்மையான சோழர்கால துறைமுகம் மற்றும் நீண்ட கடற்கரை ஆகியவற்றிற்கு புகழ்பெற்ற நகரம்.

மூன்று முக்கிய மதங்களின் புனித தலங்களை கொண்டு மத நல்லிணத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது. நாகப்பட்டின நகரத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது நெல்லிக்கடை மாரியம்மன் திருக்கோவில். இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது, உலக புகழ் வாய்ந்தது. கருவறையில் அம்மன் சுமார் 6 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான திருமேனியுடன் காட்சியளிக்கிறார். 4 கரங்களில் டமருகம், பாசம், கத்தி, கபாலம் ஆகியவற்றை ஏந்தியபடி பக்தர்களுக்கு அம்மன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். வருடத்திற்கு ஒருமுறை இந்த அம்மனுக்கு தைலக்காப்பு சாத்தப்படுகிறது. பெரிய அம்மனுக்கு தைலக்காப்பும் உற்சவ அம்மனுக்கு தினந்தோறும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இங்குள்ள மாரியம்மன் போலவே எல்லையம்மன் தனி விமானத்துடன் கூடிய கருவறையில் 4 திருக்கரங்களிலும் ஆயுதங்கள் ஏந்தி 5 தலை நாகம் படம் எடுத்து குடைபிடிக்க வீராசனத்தில் அமர்ந்தபடி அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்.

0: நாகையில் நெல் வாணிபம் செய்யும் பெரிய நாகா தம்மாளிடம் ஒரு நாள் மஞ்சள் நிற சேலை அணிந்த பெண் வந்து, எனக்கு நெல் வேண்டும், கொஞ்சம் அளந்து கொடுங்கள் என கேட்டுள்ளார். கடைக்காரர் நெல்லை அளந்து எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்கையில் அந்த பெண் மறைந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த கடைக்காரர் அந்த பெண்ணை மறுபடியும் பார்க்க ஆசை கொண்டார். அன்றிரவு கனவில் தோன்றிய அம்மன், பெண் வடிவில் வந்தது நானே. புற்றுக்கு அருகில் ஒரு கோயில் கட்டினால் அங்கே எழுந்தருளி இந்த ஊரை காப்பேன் என்று சொல்ல அதை ஊர் மக்களிடம் தெரிவித்தார் பெரிய நாகாத்தம்மாள். ஊர் மக்களும் ஏற்று அதே இடத்தில் கோயில் அமைத்து கோயிலுக்கு நெல்லுக்கடை மாரியம்மன் என்னும் திருநாமம் சூட்டி வழிபட்டு வந்தனர். தொடர்ந்து அதே இடத்தில் சிறிய கோயிலாகவும் அமைக்கப்பட்டது. நெல்லுக்கடை மாரியம்மனிடம் வேண்டினால் வேண்டியது நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நடராஜர், காத்தவராயன், பெரியாச்சி அம்மன், ஐயனார், செல்ல பிள்ளையார், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், கப்பல் பிள்ளையார், துர்க்கையம்மன் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு நடக்கும் திருவிழாக்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சித்திரை பெருந்திருவிழா. இது தேரோட்டத்துடன் கூடிய செடல் உற்சவம். அன்றைய தினத்தில்தான் காத்தவராய சுவாமியையும் மாரியம்மனையும் உளமாற பிரார்த்தனை செய்து குழந்தைகளை செடல் சுற்ற அனுப்பி வைப்பார்கள். செடல் சுற்றி வந்த குழந்தைகளை நோய்கள் தாக்காது என்பது நம்பிக்கை. மாவிளக்கு ஏற்றுதல், வேப்பிலை காவடி, இளநீர் காவடி, பால்குடம் என பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன்களை பல்வேறு முறைகளில் செலுத்துகின்றனர். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், விநாயகர் சதுர்த்தி, கந்த சஷ்டி, மார்கழி திருவாதிரை போன்ற நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் இங்கே நடைபெறுகின்றன. வேண்டியதை வேண்டியபடி அருளும் நெல்லுக்கடை மாரியம்மன் நம் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றட்டும். இன்று நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: பள்ளிக்கூடத்துல எல்லாம் பேச போனேன்னு வைங்களேன், அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பிள்ளைய எப்படி சில விஷயங்கள் சொன்னாலும் கேட்காதுங்க, ஒரு போட்டி வச்சு விட்டுருவேன். ஒரு ஊர்ல எல்லாம் மண்ணில் உட்காந்துருக்கான்.

0: ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் நானு, அவன் அப்படியே குழியை தோண்டி தென்னங்கட்டு வைக்கிற அளவுக்கு தோண்டிவிட்டான். யாரு மேல கோபம்னு தெரியல அவனுக்கு, தோண்டிக்கிட்டே இருக்கான் அப்படி மாட்டுக்க. அப்ப அவனுடைய கவனத்தை ஈர்க்கறதுக்கு நான் என்ன பண்ண தெரியுமா, இங்கவா நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், இந்த போட்டியில் கலந்துக்கோ அப்படிமே. வள்ளலார் என்ன செய்யறாருனா, சில சொற்களை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப போட்டு மனசுல பதிவு வைப்பாரு. இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தா, கால் வண்ணம் அங்கு கண்டேன், கை வண்ணம் இங்கு கண்டேன், கம்பராமாயணம். அது என்னது, இது அடிக்கடி சொல்றமே என்னன்னு தெரியுங்களா, ராமபிரான் நடந்து வர்ற போது கால் தூள்பட்டு அந்த துகள் பட்டு பாறை பெண்ணா மாறிட்டான். அப்படியே வியப்போடு பார்த்துட்டு இருக்காரு யாரு, கூட வந்த விஸ்வாமித்திரர். எத்தனையோ தவிர அவர் தாண்டிட்டு போயிருக்காரு, மிதிச்சுட்டு போயிருக்காரு, ஒன்றும் ஆகலை. அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்குது. கை வண்ணம் இங்கு கண்டேன், அந்த வில்ல முறிக்கிற காலத்தில் அதை பார்த்தேங்கிறார். வண்ணம்ங்கிற சொல்லு இன்னும் அழகாக சொல்றதா இருந்தா, ஒரே சொல் திரும்ப வர்ற மாதிரியான பாட்டு நிறைய இருக்குது. இதெல்லாம் அந்த சொற்களை எண்ணிக்கிட்டே வரணும், எத்தனை தடவை வருதுன்னு எண்ணிக்கிட்டே வரணும். வள்ளலார் இது மாதிரி செய்வார். எப்படின்னா, இப்போ முதனா பள்ளிக்கூடம் போயிருந்திருக்காரு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் அப்படின்னோடனே, என்ன வந்த அன்னைக்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போய் முருகரை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பித்து பேசினார்னு சொல்லுவாங்க. அதில் அவர் ஒரு பாட்டில் எனக்கு என்னென்ன வேண்டும்னு கேட்குறாருங்க, வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க, வேண்டும்னு கேட்குறாரு. அந்த வேண்டும்ங்கிற பாட்டை நான் சொல்கிறேன். ஒருமையுடன் திருமலரில் நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரும் நினைந்த புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநேர் பிடி தொழுக வேண்டும், மதபான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பின்னாசை மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கர் நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வேலை வேண்டும், தர்மம் மிகு சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளை தன்முக தெய்வமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. இப்ப குரல் வேகத்துக்கு விரல் வரணும், ஞாபகிச்சுக்கருங்க, அதுதான் மிருதங்கம். குரல் வேகத்துக்கு விரல் வரணும், விரல் வேகத்துக்கு கால் வரணும், அது பரதம். இது சாதாரணம் கிடையாது. எப்படி ஆடுறாங்க, எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கணும். உண்டுங்கிற விஷயத்த சொல்றேன் நான். வைணவ இலக்கியத்துல ஒரு உண்டு உண்டு, சின்ன பாட்டு. நான் உண்டு நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு நெஞ்சே பயமுண்டோ பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயிரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானுறவன் உண்டு. ஒருத்தர் சொல்றாரு, நான் உண்டு நாக்கு, நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு நெஞ்சே நெஞ்சே பயமுண்டோ பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயர் அரங்கத்தே உலகை உண்டுரங்குவான் ஒருவன் உண்டு. நீருண்டு பொழிகின்ற கார் உண்டு விளைகின்ற நிலம் உண்டு பலனம் உண்டு நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி கொண்ட நிலையுண்டு நெறியும் உண்டு ஊருண்டு பேருண்டு அணியுண்டு பணியுண்டு உடையுண்டு குடையும் உண்டு உண்டுண்டு மகளவே உணவுண்டு சாந்தமுறு உளம் உண்டு வளமும் உண்டு தேருண்டு பரியுண்டு கரியுண்டு மற்றும் உள்ள செல்வங்கள் யாவும் உண்டு தேனுண்ட வண்டு கடம்பண்ணின் என்பத தியானம் உண்டாகிய அரசே தாருண்ட சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளே தன்முக தெய்வமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. அதுலயும் முக்கியமா, இன்னைக்கு மனப்பாடம் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல வேண்டாம்னு பல பேர் சொல்றாங்க. மனப்பாடம் பண்ணுகிற சக்தி இருப்பதால் தான் நம்மால் ஜெயிக்க முடியும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு

0: சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: கொடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
5: நேரமாலை 6:20. இது கோடி பண்பலை 100.5.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தர்மபுரி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5.

0: இனி தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின் தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார்.
2: ஆங்காங்கே சில இரவு நேரங்களில் பவர் கட் ஆகுது, அதெல்லாம் வந்து மறைக்கவோ மறுக்கவோ நாங்கள் செய்யலை. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பர்டிகுலர்லி இரவு நேரங்களில் அந்த நேரத்தில் ஃபியூஸ் ஆஃப் போன்ற ஒரு 7 காரணங்கள் இருக்கு. அதெல்லாமே பகிர்மானம் இதில் இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜென்ரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை.
1: இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை

0: நேரத்தில் இழுத்த தாவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக அவர் குற்றஞ்சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றஞ்சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தவேக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் சிவதாண்டவ நடனம் ஆடினர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடன போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அளித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாற்ற சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நடனமாடிய காட்சி மெய் சிலிர்க்கும் வகையில் இருந்தது.
0: சிவ தாண்டவ நிகழ்ச்சியில் நடனமாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.
3: சப்ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி எல்லாம் ஆடினோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. சப்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இந்த டான்ஸ் ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு 12th. ஸோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை சரக டிஐஜியாக திரு திருநாவுக்கரசு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் அதற்கான மாநில அரசின் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 100

0: 55 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் தேஜஸ் ஷிர்ஷே வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் ஞானேஸ்வர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். கலப்பு இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அரவிந்த் வர்மா நேஹா தேவி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் கஸ்கஸ்தானின் அல்வா நர்மனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இது நம் கோடி பண்பலை நிருப்பழைய இந்து.
2: வணக்கம் நேர்களே.
3: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
2: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
4: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
1: இன்று அலங்கார செடிகளின் பயிர் பெருக்கம் குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள்.
5: வணக்கம் வேளாண் பெருமக்களே மற்றும் கோழை பண்பலை நேயர்களே. எனது பெயர் முனைவர் கோ சதீஷ், இணை பேராசிரியர் தோட்டக்கலை பல அறிவியல் துறை தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம். நான் தற்போது உங்களிடம் அலங்கார செடிகள் பயிர் பெருக்கம் பற்றி உங்களிடம் உரையாட இருக்கிறேன். பொதுவாக அலங்கார செடிகள் பயிர் பெருக்கம் என்பது மலர் மற்றும் அலங்கார செடிகளை தேவையான எண்ணிக்கையில் உற்பத்தி செய்து தோட்டங்களில் நடவு மற்றும் விற்பனைக்காகவும் பயன்படுத்தலாம். அலங்கார செடிகளை பயிர்பெருக்கம் என்பது இரு முறைகளில் செயல்பட இருக்கின்றன. ஒன்று, பாலின இனப்பெருக்கம், அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ரெண்டாவது, பாலில்லா இனப்பெருக்கம், ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பாலின இனப்பெருக்கம். ஓராண்டு உள்ள அழகு மலர் செடிகளை விதைகளின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்துவதாகும். விதைகளின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் முறையை பாலின இனப்பெருக்கம் என கூறலாம். இம்முறையில் நன்கு முதிர்ந்த விதைகளை சேகரித்து அவற்றை நாற்றாங்கால் தயாரித்து விதைத்து வளர்த்து நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். இவ்வாறு பயன்படுத்தும் போது நமக்கு தேவையான நிறத்துடன் கூடிய மலர்களை தன் மகரந்த சேர்க்கை மூலம் உற்பத்தி செய்து பயன்படுத்துவது அவசியம். அயல் மகரந்த சேர்க்கை மூலம் உண்டான விதைகள் தாய் செடி குணநலன்களை பெற்றிருக்காது. இம்முறை எளிதானது, அதிக எண்ணிக்கையில் நாற்றுகள் உற்பத்தி செய்யலாம். இம்முறையில் பொதுவாக ஓராண்டு அழகு மலர் பயிர்களை இம்முறையில் பெயர் பெருக்கம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக ஜினியா, காஸ்மாஸ், கோழிக்கொண்டை, பால்சம் ஆகியவன ஆகும். இரண்டாவது முறைன்னு பார்த்தீங்கன்னா பாலில்லா இனப்பெருக்கம். மலர் மற்றும் அலங்கார செடிகளை பெறுவதற்கு தாய் செடியின் குணநலனுடன் பெறுவதற்கும் பாலில்லா இனப்பெருக்கம் மூலம் இனப்பெருக்கம் செய்யலாம். விதையை தவிர ஏனைய பகுதிகளை பயன்படுத்துவதால் பாலில்லா இனப்பெருக்கம் என சொல்லப்படுகிறது. மலர் மற்றும் அலங்கார செடிகள் பயிர்பெருக்கம் செய்வதற்கு பொதுவாக கீழ்கண்ட முறைகளில் பயிர்பெருக்கம் செய்து பயன்படுத்தப்படுகின்றன. இதில் 4 வகை ஆகும். அதாவது கட்டிங் சொல்லக்கூடிய குச்சிகளின் மூலமாகவோ, இரண்டாவது முறை மொட்டு கட்டுதல் மூலம், அதாவது பட்டிங்னு சொல்லுவாங்க அதன் மூலமாகவோ, மூன்றாவது முறை பதியன் முறை, அதாவது லேயரிங்னு சொல்லுவாங்க அதன் மூலமாகவோ, நான்காவது முறை ஒட்டுக்கட்டுதல் மூலமாகவோ, அதாவது கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. இதன் 4 முறை மூலயமாக பாலில்லா இனப்பெருக்கம் செய்யலாம். ஒன்று, நான்

பார்க்கலாம். குச்சிகளின் மூலமாக, அதாவது கட்டிங் சொன்னோம்ல, அதன் மூலமாக எப்படின்னு பார்க்கலாம். செடிகளின் குச்சியோ இலைகளின் துண்டுகளையோ கொண்டு பயிர் பெருக்கம் செய்யலாம். குச்சிகளின் நான்கு வகையாக பிரித்தெடுக்கப்படுகின்றன. முதலாவதாக இளம் நுனி தளிர் குச்சிகள், அதாவது ஹெர்பேஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது மென்தண்டு குச்சிகள், அதாவது சாஃப்ட்வுட் கிராஃப்டிங் சொல்லுவாங்க இங்கிலீஷில். மூணாவது மதிமத்தண்டு குச்சிகள், அதாவது மீடியம் சாஃப்ட்வுட்னு சொல்லுவாங்க. நான்காவது கடினத்தண்டு குச்சிகள், அதாவது ஹார்ட்வுட் கட்டிங்னு சொல்லுவாங்க. இது நம்ம முதலாக முறையை பார்ப்போம். இளம் நுனி தளிர் குச்சிகள், அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி, கீரை, புதினா செடி போன்றவை இளம் நுனி தண்டுகள் மூலமாக பயிர் பெருக்கம் செய்யப்படுகின்றன. இம்முறையில் இளம் நுனி தளிர்கள் குச்சிகளை நேரடியாக தயார் செய்ய தோட்டங்களில் நடவு செய்யப்படுகின்றன. இவற்றை மாலை நேரங்களில் நடவு செய்து தொடர்ந்து நீர் பாய்ச்சி வளர செய்து பயன்பெறலாம். வகையான செடிகள் வெளிப்புற தோட்டங்களில் செடி நடுவதற்கு உதவுகின்றன. இரண்டாவதாக மென் தண்டு குச்சிகள்.

0: செய்ய தோட்டங்களில் நடவு செய்யப்படுகின்றன. இவற்றை மாலை நேரங்களில் நடவு செய்து தொடர்ந்து நீர் பாய்ச்சி வளர செய்து பயன்பெறலாம். வகையான செடிகள் வெளிப்புற தோட்டங்களில் செடி நடுவதற்கு உதவுகின்றன. இரண்டாவதாக, மென்தண்டு குச்சிகள். இவை பொதுவாக சற்று வயதான குச்சிகளை தேர்வு செய்வதாகும். உதாரணமாக கோலியஸ் மற்றும் டுராண்டா போன்ற செடிகளை மென் தண்டு குச்சிகளின் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகின்றன. சற்று ஏறக்குறைய 10 முதல் 15 சென்டிமீட்டர் நீளத்தில் சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்டு நடவிற்கு பயன்படுத்தலாம். இவ்வகை மென் தண்டு குச்சிகளை நல்ல சதைப்பற்றுடன் நன்கு வளையும் தன்மையுடன் காணப்படும். இவற்றை நேரடியாக நடலாம் அல்லது மேட்டு பாத்திகளின் மூலமோ நடவு செய்து வேர் வந்த பின் அதை எடுத்து நெகிழி பைகளில் மாற்றி பயன்படுத்தலாம். மூன்றாவதாக, மதிமத்தண்டு குச்சிகள். இவ்வகையான குச்சிகள் மென் தண்டு குச்சிற்கும் கடின தண்டு குச்சிற்கும் இடைப்பட்ட நிலையில் காணப்படும். இவற்றை வளர்க்கும் போது எளிதாக வளையாது, எனினும் கடினமாகவும் இருக்காது. இதில் காணப்படும் செல்லுலோசின் என்ற அளவு சற்று குறைவாக இருப்பதால் இவ்வகையான குச்சிகளில் எளிதாக வேர் உண்டாகும் வல்லமை கொண்டவை. உதாரணமாக குரோட்டன், அசேலியா, செம்பருத்தி போன்றவை மதிமத்தண்டு குச்சிகளின் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகின்றது. இக்குச்சிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் எழுத பயன்படுத்தும் காகித பென்சில் தடிமனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு துண்டும் 15 முதல் 20 சென்டிமீட்டர் நீளம் இருக்க வேண்டும். இவற்றில் அடிப்பகுதியில் சாய்வாகவும் மேல்பகுதி தட்டையாகவும் வெட்டப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு குச்சிகளை தயார் செய்யும் போது அவற்றில் குறைந்தது 3 முதல் 4 முதிர்ந்த மொட்டுகள் இருக்கின்றனவா என்று பார்த்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, கடின தண்டு குச்சிகள். அதாவது நன்கு முதிர்ந்து போன பருவக்கிளை குச்சிகளை தேர்வு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வகை குச்சிகளை எப்பொழுதும் கடினமாகத்தான் காணப்படும். அலங்கார மாதுளை மற்றும் திராட்சை போன்றவை கடின தண்டு குச்சிகளின் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகின்றன. மதியம தண்டு குச்சிகள் பயிர் பெருக்கம் செய்வது போல் இக்குச்சிகளையும் தயாரித்து நடவு செய்து வேர் வந்த பின்பு தேவை என்றால் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை அலங்கார செடிகளின் பயிர் பெருக்கம் குறித்து விளக்கம் தந்தார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ. சதீஷ் அவர்கள்.
3: காற்றின் முகவரியாய் இது நம் கோடி பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: இதயம் மீட்டும் இசையில்
1: இனிமை சேர்க்கும் பாடல்களோடு
0: இரவின் குளுமையில்
1: இன்பம் நிறைக்க
0: நேயர்களின் எண்ண கருத்துக்களை வான வீதி எங்கும் வாசம் வீச வருகிறது
1: நமது கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன்.
1: தங்கள் அன்புடன்
0: நிகழ்ச்சியில் உங்களோடு
1: லீமா அருண்,
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்.
1: இனிய வணக்கம் நேர்களே.
0: வாழ்த்துக்கள் நேர்களே. நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது கிழக்கு கரை திரைப்படத்தில் இருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா, அருண்மொழி மற்றும் சந்திரமோகன்.

0: மலை மேகங்கள் உரசி செல்லும் இதயங்களோடு இணைந்திருக்கிறது தங்கள் அன்புடன்.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
0: தங்கள் அன்புடன்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
0: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
0: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5. நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த மே மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை முதல் இம்மாதம் June 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
1: முதல் பதிவு கடந்த மே மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 8 மணிக்கு வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக அரங்கேறியது. நேயர்களுக்கு பிடித்த பாடல்களை அள்ளி வழங்கிய கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியை கலகலப்பாக நகர்த்திய அறிவிப்பாளர் மீனா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ் மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
0: இனி மே மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு வலம் வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திருமங்கலம் மாயக்கண்ணன் அவர்களின் தெருவில் பாடல்கள் வலம் வந்தன. இடைக்கால பாடல்கள், புது திரை இசை பாடல்கள் என இதயத்தை வருடைய அனைத்து பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் கிருத்திகா அவர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார் மற்றும் ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கட்.

0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com
1: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கே, சிவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா இவர்களுக்காக வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த மே மாதம் 28 வியாழக்கிழமை அன்று காலை 7 ஒழித்த சுகமான காலை நிகழ்ச்சியில் இடையே அரங்கேறிய தக்குமுக்கு தர்பார் பகுதியில் அன்றைய தினம் வாழைப்பழத்தின் நன்மைகள், வாழை என்ற பெயர் எப்படி வந்தது என்ற பல பயனுள்ள கருத்துக்கள் நிகழ்ச்சியில் வளம் வந்தன. கேட்டு பயன்பெற்றோம். தினம்தோறும் பயனுள்ள கருத்துக்களை பரிமாறும் தக்குமுக்கு தர்பார் நிகழ்ச்சியை படைக்கும் கூடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கஜேந்திரன் இருவருக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பரிமாற்றம் செய்துள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் மனவை சந்திரசேகர் மற்றும் மதுரை மகேஸ்வரி.
1: இனி கடந்த மே மாதம் 28 வியாழனன்று மாலை 4 வளம் வந்த பண்பலைக்கழகம் நிகழ்ச்சியில் சிறப்பான கேள்விகள் அரங்கேறின. நேயர்கள் முயன்று பதில்களை கூறிய விதம் நிகழ்ச்சியை ரசிக்க செய்தது. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் செல்வராணி மற்றும் பிரேமாஜகன் இருவருக்கும் நன்றிகள் என கட்சவியின் பக்கம் கூறியுள்ளார்கள் மதுரை மணிநகரம் சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
0: தொடர்ந்து அன்றைய தினம் அதாவது கடந்த மே மாதம் 28 வியாழக்கிழமை அன்று முன்னிரவு 11 இடம்பெற்ற இரவு சிறகு நிகழ்ச்சியில் அரங்கேறிய தொடரிசை பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. உணர்வோடு கலந்த இன்பமான பாடல்கள் இதயத்தை வர்டியும் சென்றன. இனிய பாடல்களால் நிகழ்ச்சி அலங்கரித்த அறிவிப்பாளர் கருப்பசாமி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பரிமாற்றம் செய்துள்ளார்கள் திண்டுக்கல் தேவி, சிவானி, மகாலட்சுமி மற்றும் உமா. நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com
1: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சேலம் மாவட்டம் ஐயம்புதூர் கலைச்செல்வி.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: கூடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: அடுத்ததாக கடந்த மே மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி மாலை நேரத்தை அழகான பாடல்களால் நிறைத்து சென்றது. கவிதை மலையுடன் கானமலையையும் கொடுத்து நனைய செய்த அறிவிப்பாளர் கருப்புசாமி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார்கள். தஞ்சாவூர் வியாகுளமேரி, திண்டுக்கல் செல்வி சிவராஜ் மற்றும் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
1: இனி கடந்த மே மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 9:00 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் தமிழ் திரையுலகில் முடிசூடா மன்னராக திகழும் இசைஞானி இளையராஜா அவர்கள் பிற பின்னணி பாடகிகளுடன் இணைந்து பாடிய பாடல்கள் வளம் வந்தன. இரவு நேரத்திற்கு தகுந்த இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியின் பக்கம் வழங்கி நிகழ்ச்சியை ரசிக்க செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பரிமாற்றம் செய்துள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, கரூர் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன்.
0: அடுத்ததாக கடந்த மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் எந்தெந்த இடங்களில் மௌனம் அவசியம் என்ற தலைப்புடன் அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அவரவர் கருத்துக்களை ஆர்வமாய் பகிர்ந்து சென்றனர். தன்னுடைய செயலும் வார்த்தையும் சரியென்று வாதாடுபவர்கள் மத்தியில் உங்கள் அமைதியை ஆயுதமாக கைக்கொள்வதே ஆகச்சிறந்தது, மௌனம் உங்களை பாதுகாக்கும் என்ற பல்வேறு சிறப்பு கருத்துக்களுடன் நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகளை கூறியுள்ளார்கள். தஞ்சாவூர் வியாகுளமேரி, நாமக்கல் அத்தப்பபாளையம் செந்தில்குமார் மற்றும் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா.
1: இனி கடந்த மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 10:00 வளம் வந்த நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நெல்லை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இனிமையான இடைக்கால பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் சந்தோஷமாக உரையாடி தனக்கு பிடித்தமான பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தார்கள். இரவிற்கிதமாய் தவழ்ந்து வந்த பாடல்கள் அனைத்தையும் கேட்டு சுவைத்தோம். படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கனிமுத்து அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம். நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 80 56 57 15 54. வானவீதி எங்கும் இசைமலையை தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நத்யாகணேசன், கிருஷ்ணவேணி, சரண்யா, மதுமிதா, சர்வின், தேவ் மித்ரன் இவர்களுக்காக தாய் மனசு திரைப்படத்திலிருந்து பாடல்.
3: தொண்டையில தான் நினைச்சேன்

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5. அடுத்ததாக, கடந்த மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு வலம் வந்த மனதுடு ராகம் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களை சந்தித்து அவர்களின் உள்ளம் நிறைந்த பாடல்களால்

0: நெஞ்சம் உரைய செய்த அறிவிப்பாளர் கனிமுத்து அவர்களுக்கும் நம் கோடை பண்பலை 100.5 நன்றிகள் என கட்சவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா மற்றும் தேனி மாவட்டம் சிலமலை பிச்சைமணி.
1: இனி கடந்த மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடை தென்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தேனி மாவட்டம் அகமலை கிராமத்திலிருந்து அரங்கேறியது. அங்கு வாழக்கூடிய மக்களின் வாழ்க்கை முறை, உணவு முறை, இயற்கை சூழல், போக்குவரத்து என பல்வேறு தகவல்களையும் கேட்டறிந்தோம். நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக கொண்டு சென்ற கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பரிமாற்றம் செய்துள்ளார்கள். தர்மபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் செல்வராசு மற்றும் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார்.
0: அடுத்ததாக இம்மாதம் ஜூன் 1 திங்கட்கிழமை அன்று காலை 9 விருந்த வானவில் உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வணக்கத்திற்கு உரியவர்கள் என்னும் தலைப்பினை தாங்கி வந்தது பெற்றோர்களின் குணநலன்களையும் அவர்களின் தியாகங்களையும் உணர்வு பூர்வமாக நேர்கள் எடுத்துக் கூறினர். நிகழ்ச்சி அருமை வழங்கிய பண்பலைக்கும் அன்றைய நிகழ்ச்சியை தொகுத்தளித்த அறிவிப்பாளர் பெனசிர் யோகானந்த் அவர்களுக்கும் நன்றிகள் என கட்சவியின் பக்கம் கூறியுள்ளார்கள் தஞ்சாவூர், வியாகுளமேரி மற்றும் தேனி அமிர்தவல்லி.
1: இனி இந்த மாதம் ஜூன் 1 திங்கட்கிழமை அன்று முற்பகல் 11 வந்த சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் ராமநாதபுர நேயர்களோடு மிக சுவாரஸ்யமாக நகர்ந்தது. ஒவ்வொரு நேயரும் தன்னை ஆர்வத்துடன் அறிமுகம் செய்து பண்பலைக்கும் தங்களுக்குமான உறவை குறித்து சுவாரஸ்யமாக பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ரங்கா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தபமணி மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது குரலின் குரலாய் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தங்களுக்கு தெரிந்த திருக்குறளை கூறி இதற்கான விளக்கத்தை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் ஐயா அவர்களிடம் விளக்கத்தை பெற்று தீர்வு கண்டனர். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் திண்டுக்கல் செல்வி சிவராஜ் மற்றும் திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்றா.
3: இனி அன்றைய தினம் அதாவது இம்மாதம் கடந்த ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை என்று பிற்பகல் 3 உலா வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியானது உறவில் உண்மை என்னும் தலைப்பினை தாங்கி வந்தது. காற்றலையில் இனிமை மிகுந்த பாடல்களை இன்பமாய் தவழ செய்து நிகழ்ச்சியை சுவைக்க செய்த அறிவிப்பாளருக்கும் கோடி பண்பலை 100.5 வாழ்த்துக்களை கட்சவி வழியாக தெரிவித்துள்ளார்கள் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி மற்றும் திண்டுக்கல் சிவானி.
1: தொடர்ந்து அன்றைய தினம் அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 8 அரங்கேறிய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது சிறப்பாக இருந்தது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியரை சந்தித்து அவர்களுடன் சிறப்பாக உரையாடி அவர்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் கொடுத்து மகிழ்ந்தது அன்றைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஜெயமீரி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் கரூர் 80 சாலை வாசுதேவன் ருக்மணி ஜெயவர்ஷினி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் சௌராஷ்டிரா காலனி மகாலட்சுமி.
3: நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூலை மாதம் 30 புதன்கிழமை முதல் இம்மாதம் ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை வரை 80, 56, 57, 15, 54 என்ற நமது பண்பலையின் கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.
1: பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி பாலமுருகன் மற்றும் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்

0: நமது கோடை பண்பலை 100.5
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5. அடுத்ததாக ஜூன் மாதம் 2 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 7 வளம் வந்த சுகமான காலை நிகழ்ச்சியில் ஒழித்து சென்ற தக்கமுக்கு தர்பார் பகுதியில் காஃபியை பற்றிய தகவல்களாக, காஃபி என்பது அரபு மொழியிலிருந்து வந்த சொல், ஒரு நாளைக்கு உலகளவில் 225 கோடி கப் காஃபி பருகப்படுகிறது போன்ற பல சுவாரஸ்யமான பதிவுகள் வந்து சென்றன. வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார்கள் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம்.
1: இனி இந்த மாதம் ஜூன் 2 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 8 வந்த மனதோடு ராகும் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் மலர்ந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தன்னை அறிமுகம் செய்து தனக்கான விருப்ப பாடல்களை சந்தோஷமாக கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் தீபா நடராஜன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ் மற்றும் தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம்.
0: நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த மே மாதம் 27 புதன்கிழமை முதல் இம்மாதம் ஜூன் 2 செவ்வாய்க்கிழமை வரை 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது குரலின் குரலாய் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தங்களுக்கு தெரிந்த திருக்குறளை கூறி இதற்கான விளக்கத்தை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் ஐயா அவர்களிடம் விளக்கத்தை பெற்று தீர்வு கண்டனர். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ணப்பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் திண்டுக்கல் செல்வி சிவராஜ் மற்றும் திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்றாணி.
3: இனி அன்றைய தினம், அதாவது இம்மாதம் கடந்த ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 3 உலா வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியானது உறவில் உண்மை என்னும் தலைப்பினை தாங்கி வந்தது. காற்றலையில் இனிமை மிகுந்த பாடல்களை இன்பமாய் தவழ செய்து நிகழ்ச்சியை சுவைக்க செய்த அறிவிப்பாளருக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்களை கட்சவி வழியாக தெரிவித்துள்ளார்கள் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி மற்றும் திண்டுக்கல் சிவானி.
1: தொடர்ந்து அன்றைய தினம், அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை அன்று 8 அரங்கேறிய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது சிறப்பாக இருந்தது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியரை சந்தித்து அவர்களுடன் சிறப்பாக உரையாடி அவர்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் கொடுத்து மகிழ்ந்தது அன்றைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஜெயமேரி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ணப்பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் கரூர் 80 சாலை வாசுதேவன் ருக்மணி ஜெயவர்ஷினி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் சௌராஷ்டிரா காலனி மகாலட்சுமி.
3: நேயர்களே, இன்றைய தங்கள் நிகழ்ச்சியில் கடந்த ஜூலை மாதம் 30 புதன்கிழமை முதல் இம்மாதம் ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை வரை 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.
1: பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனி அன்னை இந்திரா நகர் இளஞ்சலியன் பொன்வதனா இவர்களுக்காக ஒலிக்க காத்திருக்கிறது கருசக்காட்டு பூவே திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள்

0: இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
1: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம். அவர் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 9 மணிக்கு வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் தயாரிப்பு இயக்கம் படைப்பாளி திரு முக்தா சீனிவாசன் அவர்களின் நினைவலைகளாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் அவரின் புத்தகங்கள் மற்றும் இதழ்கள் படைப்புகள் பற்றிய தகவல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தன. மேலும் இடம்பெற்ற பாடல்களும் நிகழ்ச்சிக்கு அழகு சேர்ந்தன. இரவை மயக்கும் இனிய பாடல்கள் அனைத்தையும் கேட்டு ரசித்தோம். படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய மூத்த அறிவிப்பாளர் ஜான் டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை தெரியப்படுத்தியிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்கள் அன்புடன்
1: மீண்டும் எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று 7:00.
3: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 9443886452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐநாவின் அமைதிப்படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மையக்கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின்தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார். இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அதுபற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தாவிக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தாவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தாவிக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தாவிக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டால் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம்

வென்றனர். சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப்பதக்கம் வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

கனவுகளின் வாசத்தில் கனவுகளை தேடும் மனிதன், தோல்வியை கூட பாடமாக மாற்றும் போராளி, மேஜையின் ஓரத்தில் சிரிப்பை விதைத்து எதிர்காலத்தை மனதில் வரையும் கலைஞன். அவர்கள்தான் மாணவர்கள், நாளைய உலகத்தின் நம்பிக்கை. அப்படிப்பட்ட மாணவர்களை சந்திக்க கோடி பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகள் உள்ளன. ஒன்று தொட்டு தொட்டு, மற்றொன்று 1-2-3. இந்த 2 விளையாட்டுகளையும் விளையாட மாணவர்கள் எல்லாம் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாணவர்கள் விளையாட வரவேண்டிய எண்கள் 24, 24, 24 மற்றும் ஒரு எண் 24, 24, 26. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சுழியம் 4542. நிகழ்ச்சியில் உங்களோடு பேச காத்திருக்கின்றேன் ஜெனிஃபர்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் 8:13. இது கோடி பண்பலை 100.5 நிலைமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் மாணவர், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: தேனிலிருந்து ஹர்னி பேசுறேன் மேம்.
2: ஹர்னி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
2: ரொம்ப நல்லா இருக்கோம். என்ன படிக்கிறீங்க?
3: 9th போறேன் மேம்.
2: 9th போறீங்க?
3: ஆமா மேம்.
2: இன்னும் ஸ்கூல்லாம் தொடங்கலையா?
3: தொடங்கிட்டாங்க மேம்.
2: அப்புறம் 9th போறேன் அப்படினு சொல்றீங்க?
3: 9th போயிட்டேன் மேம்.
2: போயிட்டீங்களா? உங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு, போயிட்டீங்களா இல்லையான்னு. அப்படியா? போயிட்டீங்களா? போய் எத்தனை நாள் ஆச்சு?
3: ரெண்டு நாள் ஆச்சு
2: மேம். அதனால தான், ஒரு வாரம் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நினைவு இருந்திருக்கும். அப்படியா?
3: ஆமா மேம்.
2: ஆமாவா?
3: ஆமா மேம்.
2: சரி, அதே ஸ்கூலுக்கு தான் போயிருக்கீங்களா இல்லை வேற ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா?
3: அதே ஸ்கூல் தான் மேம்.
2: அதே ஸ்கூல் தான். அப்போ நண்பர்கள்லாம், உங்க பழைய நண்பர்களே உங்க கூட வந்திருப்பாங்க அப்படித்தானே?
3: ஆமா மேம்.
2: எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு ஸ்கூல் தொடங்கனே?
3: ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம்.
2: ஏ?
3: ஆமா.
2: வீட்ல இருக்கது பிடிக்காதா உங்களுக்கு?

0: வீட்டில் இருக்கிறது பிடிக்காதா? ஆமா மேம், உங்களுக்கான விளையாட்டு 1, 2, 3. சரி, எப்படி விளையாடணும்
1: தெரியும்ல?
0: புல்வெளி, பனித்துணி, மேகம், நிழல், மரம்.
1: சொல்லுங்க மேம்.
0: புல்வெளி, பனித்துளி, மேகம், நிழல், மரம். எண்கள் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க மேம்.
0: 3.
1: மேகம்.
0: 2.
1: நிழல்.
0: 2 என்னது?
1: பனி.
0: பனித்துளி. 5.
1: மரம்.
0: 4.
1: நிழல்.
0: 1.
1: புல்வெளி.
0: 1, 2, 3, 4, 5.
1: புல்வெளி, பனித்துளி, மேகம், நிழல், மரம்.
0: ரொம்ப அழகா விளையாண்டுட்டீங்க. எத்தனை முறை இந்த விளையாட்டு விளையாண்டுருப்பீங்க?
1: 2 தடவை விளையாண்டுருக்கேன் மேம்.
0: அதனால உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருந்திருக்கு அப்படியா?
1: ஆமா மேம்.
0: சரி, ரொம்ப அழகா விளையாண்டீங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கோடி பண்பலை 100.5 கேட்கலாம். நன்றிம்மா.

0: கோடை பண்பலை நுறுப்புழியேந்து நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் சேலம் மாவட்ட நேயர்களுக்காக. காலை 9 மணிக்கு வானவில், முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வர காத்திருக்கிறது சிறப்பு தேடி வரும் பண்பலை. மாலை 4 மணிக்கு வண்ண துரிகை பாட்டுக்கள் பதிலாக. இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன, மாணவர்களுக்கான வழிகாட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில். இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நம் கோடி பண்பலை நுறுப்புழியைந்தில். நிகழ்ச்சியாவையும் ரசித்திடுங்கள். நேரம் இரவு 8:22. இது கோடி பண்பலை நுறுப்புழியைந்தின் நிலைமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மாணவர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பிச்சமணியாரம்பட்டியிலிருந்து ரூபஸ்ரீக்கா.
0: ரூபஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா?
0: ரொம்ப நல்லா இருக்கும். என்ன படிக்கிறீங்க?
1: 9th அக்கா.
0: சரி, எத்தனை முறை இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில விளையாண்டுருப்பீங்க?
1: ரொம்ப நிறைய தடவை விளையாண்டுருக்கேன்.
0: நிறைய தடவை விளையாண்டுருக்கீங்களா? அப்ப நிகழ்ச்சிக்கு போகலாமா?
1: போகலாம்க்கா.
0: உங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன விளையாட்டு முதல் ரொம்ப பிடிக்கும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில?
1: சிக்கு புக்குக்கா.
0: சிக்கு புக்கு பிடிக்கும். சரி, தொட்டு தொட்டு விளையாண்டுருக்கீங்களா?
1: இன்னும்
0: விளையாண்டதில்ல. சரி, இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும் அப்படின்னா, நான் ஒரு தலைப்பு தருவேன், அந்த தலைப்பை நீங்கள் அதிகப்படியாக பயன்படுத்தி பேசணும்.
1: சரிக்கா.
0: சரியா? உங்களுக்கான தலைப்பு சுற்றுலா.
1: சுற்றுலா ரொம்ப போவோம்க்கா. சுற்றுலா தலங்கள் அதிகமா இருக்குக்கா. ஸ்கூல்ல இருந்து சுற்றுலாக்குள்ள கூட்டி போவாங்கக்கா.
0: பின்னாடி யார் சொல்லித்தரா உங்களுக்கு?
1: யார் சொல்லித்தலாங்க, பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க.
0: அப்படியா?
1: ஆமாக்கா.
0: சரி, அப்ப நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க.
1: சுற்றுலா அதிக இடங்கள் இருக்கா?
0: சுற்றுலா இடங்கள் அதிகமா இருக்கு. சரி, தொடர்ச்சியா பேசுங்க தமிழ்ல. யோசிக்க முடியல. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? ஏன் கூட பேசாம?
1: உங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன்.
0: இல்லையே, எங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு. இப்ப கூட சொல்லி கொடுக்கறாங்கல்ல, யாரு?
1: இல்லக்கா.
0: இல்ல, ஆனா எங்க எல்லாருக்கும் கேட்டுச்சு.

சரி, இருந்தாலும் ரொம்ப அழகாக முயற்சி செஞ்சீங்க. அடுத்த முறை வரும்போது நல்லா முயற்சி செஞ்சு அழகாக விளையாடுங்க. இப்போ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். கொடி பண்பலை நுறுபுழியா இதில்.

பங்களிப்பில் கோடி பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மாணவர். வாங்க, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் என்னம்மா? அஸ்வின். எங்கிருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்களா? சரி, என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, எத்தனை முறை வந்து இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்கீங்க? நீங்க பேசினது இல்லையா? இதான் முதல் தடவை பேசுறீங்களா? சரி, கோடி பண்பலையில பேசணும் அப்படின்ற ஆர்வம் எதுனால வந்தது? பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சா? சரி, உங்களுக்கு பொதுவா என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? ஃபுட்பால் பிடிக்கும். சரி, சாப்பிட்டீங்களா? நான் இன்னைக்கு வந்து விடுமுறை, நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகணும். எப்படி இருக்கு உங்க மனநிலை? என்னம்மா? ஸ்கூலுக்கு போறது சந்தோஷமா தான் இருக்கா? சரிம்மா, இப்போ விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு 1, 2, 3 சொல்லட்டுமா? செல்லிடை பிசி, கணினி, தொலைபேசி, மடிக்கணினி, சுட்டெலி. செல்லிடை பிசி, கணினி, தொலைபேசி, மடிக்கணினி, சுட்டெலி. 2. நான்கு தொலைபேசியா சொன்னேன்? 100 தடவை சொல்லவா? அப்பதான் எழுதி வச்சுக்க முடியுமா இல்லையா? சரி சொல்றேன். செல்லிடை பிசி, கணினி, தொலைபேசி, மடிக்கணினி, சுட்டெலி. இப்ப 4. என்னாச்சு? சூப்பரா சொல்லிட்டீங்க. 5. என்னமா? சுடலி இல்ல, சுட்டெலி. மவுஸ் இருக்கும்ல, மவுஸுக்கு தமிழ்ல என்ன? தெரியலையா? பரவாயில்ல, சுட்டெலி. சரி, 1. நீங்க எதுல பேசிட்டு இருக்கீங்க? தொலைபேசியில பேசுறீங்களா? இன்னொன்னு ஒண்ணு கூட இருக்குமே, கைக்கு அடக்கமா? எப்பவும் நம்ம கூடயே எல்லா இடத்துக்கும் கொண்டு போவோமே. பேசுறதுக்கு தான் பயன்படும். என்னம்மா? தொலைபேசியில நீங்க இப்ப பேசுறீங்க, இன்னொன்னு ஒண்ணு அதுலயும் பேசலாம், படம் பார்க்கலாம். அதுக்கு தமிழ்ல என்ன? செல்லிடை பேசி. சரியா? சரி, 1. செல்லிடை பேசி, 2. கணினி, 3. தொலைபேசி, 4. மடிக்கணினி, 5. சுட்டெலி. சரியா? இப்ப கேட்கட்டுமா ஒரு முறை, முயற்சி செய்றீங்களா? 2. 3. நான்கு. 5. சுட்டெலி. 1.

0: செல்லு. போதும் செல்லு போதும். செல்லிடை பேசி. சரி, ரொம்ப அழகாகவே முயற்சி செஞ்சீங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு கோடி பண்பலை 100.5. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தர்மபுரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5. நேரம் 8:42. இது இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் வருமானவர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். பேர் சொல்லுங்க.
3: யாரு?
2: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். பின்னாடி எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்காங்க நீங்க பேசிட்டு இருக்கத? நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்களா? அவங்களுக்குள்ளயே பேசிட்டு இருக்காங்களா, உங்க கூட பேசிட்டு இருக்காங்களா? ஆனா நீங்க பேசுறது கேக்கல. அப்படியா? நீங்க பேசுறதையும் கேட்டுட்டு இருக்காங்களா? சரி, விளையாடலாமா?
3: விளையாடலாங்கா.
2: என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: இஸ்கி இஸ்கி ரிஸ்க் ரிஸ்க்கா.
2: இஸ்கி இஸ்கி ரிஸ்க் ரிஸ்க்கா. ஆனால் இன்றைக்கி அந்த விளையாட்டு இல்லையே. இன்றைக்கி இருக்கிறது ரெண்டு விளையாட்டு. ஒன்று தொட்டு தொட்டு, மற்றொன்று 1, 2, 3. எந்த விளையாட்டு விளையாடுறீங்க?
3: தொட்டு தொட்டுக்கா.
2: தொட்டு தொட்டு விளையாடுறீங்களா? சரி,
3: நீங்கள்
2: நீங்கள் கேட்டனால அதே விளையாட்டு உங்களுக்கு சொல்லட்டுமா?
3: சரிக்கா.
2: விளையாட்டு
3: எனக்கு நிறைய விளையாட்டு பிடிக்கும்கா. கபடி எனக்கு ரொம்ப பிடிக்கும்கா.
2: விளையாட்டு அப்படின்ற வார்த்தை வந்து அதிகமா நம்ம பயன்படுத்தணும்.
3: ஆமாக்கா.
2: சரி, இப்ப விளையாடுங்க.
3: ஓடி விளையாட்டுலாம் விளையாடுவேன்கா.
2: சரி,
3: என்னது
2: இதெல்லாம்? என்னதுன்னு கேட்டேன்.
3: விளையாட்டுக்கள்.
2: விளையாட்டுன்ற வார்த்தையை நீங்க அதிகப்படியா பயன்படுத்தலன்னு நினைக்கிறேன். என்னமா?
3: ஹாக்கி எல்லாம் நிறைய விளையாடுறோம்.
2: சரி,

0: இருக்கும்க்கா.
1: சரி, என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எஃப்எம்ல?
0: எஃப்எம்லயாக்கா? ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, இது தவிர நீங்க என்ன நிகழ்ச்சி எல்லாம் கேட்டிருக்கீங்க?
0: சிக்கு புக்கு, செப்பு ஹே செந்தமிழ், தங்கள் அன்புடன்.
1: தங்கள் அன்புடன் விளையாட்டா?
0: ஆமாக்கா, கேட்டிருக்கேன்.
1: கேட்டிருக்கீங்க, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க.
0: காலையில தக்கு புக்கு தர்பார்.
1: இவ்வளவு கேப்பீங்களா? அப்ப ஸ்கூலுக்கு எப்ப போவீங்க?
0: என்னக்கா
1: ஸ்கூலுக்கு எப்ப போவீங்க?

0: கேட்டிருக்கீங்க, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க.
1: காலையில தக்கமுக்கு தர்பார்.
0: இவ்வளவு கேப்பீங்களா? அப்ப ஸ்கூலுக்கு எப்ப போவீங்க?
1: என்னக்கா
0: ஸ்கூலுக்கு எப்ப போவீங்க?
1: காலையில 8 மணிக்கே போயிடுவேன்க்கா.
0: சரி சரி சரிம்மா. இப்ப உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: கேட்கலாம்க்கா.
0: கேட்கலாம். இது நம் கோடி பண்பலை 100.5. ரொம்ப அழகா விளையாண்டீங்க.

இளைய உள்ளங்களின் பங்களிப்பில் இனிதே வளம் வந்தது கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. மீண்டும் கேட்கலாம் இளமை பேசுகிறது நாளை இரவு 8 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். ஜெனிஃபர் நன்றி நேர்களே.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் பாடும் வானம்பாடியாக உங்கள் மனங்களை வந்தடைய காத்திருக்கிறது. இசையால் கோடிக்கணக்கான இதயங்களை வென்ற, தலைமுறைகள் கடந்தும் ரசிகர்களின் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலோடும் பாடலோடும் வலம் வருகிறது இன்றைய சிறப்பு கொடை தென்றல். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
2: பாடும் வானம்பாடி, பாடும் வானம்பாடி.
3: ஒரு குரல், கானக்குரல், கவிப்பாடி வரும் பொன்னான குரல், கேட்போர் உள்ளத்தை உருக வைக்கும் குரல், இதமாக இதயத்தை வருடும் குரல், நேசத்தின் உச்சமாக, அன்பின் ஆழமாக, சோகத்தின் சுவடாக, காதலின் கனிவாக, பக்தியின் பாமாலையாக, அத்தனையும் அள்ளித்தெளித்து மெய்சிலிருக்க வைக்கும் உத்தம குரல். உதித்ததியும் மண்ணில் நெல்லூரில் 1946 சரஸ்வதி தேவி தன் சாம்ராஜ்யத்தில் இருந்து அனுப்பிய செல்வ மகன், எஸ்பிபி என்ற மூன்றெழுத்தால் அறியப்படும் மா மனிதர். என்ன உணர்ச்சிகள் இல்லை இவரது குரலில்! நட்பா

இப்படி எந்த சூழ்நிலையிலும் இவர் குரல் ஒலிக்கும் நம் இதய வீட்டில். பத்மஸ்ரீ, பத்மபூஷன் பட்டம் பெற்ற பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி உலக அளவில் அதிக எண்ணிக்கையில் பாடல் பாடிய கின்னஸ் உலக சாதனையாளர் இவர். எஸ் பி பாலசுப்ரமணியம் தமிழில் ஹோட்டல் ரம்பா என்ற படத்திற்காக முதன் முதலில் பாடினார். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் எல்லார் ஈஸ்வரியோடு இணைந்து அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு என்ற பாடலை பாடினார். எதிர்பாராத நிலையில் ஹோட்டல் ரம்பா திரைப்படம் வெளிவரவில்லை. அடுத்ததாக சாந்தி நிலையம் என்ற படத்தில் வரும் இயற்கை என்னும் இளைய கன்னி என்ற பாடலை பாடினார். ஆனால் இந்த பாடல் வெளிவரும் முன்பாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அடிமை பெண் திரைப்படம் வெளிவந்தது. அதில் அவர் பாடிய பாடல் இதோ நமக்காக.

பாடும் வானம் பாடிய எஸ் பி பாலசுப்ரமணியம் சிறந்த திரைப்பட பின்னணி பாடகர் மட்டுமல்லாது பல நடிகர்களுக்கு பின்னணி குரலும் கொடுத்திருக்கின்றார். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சல்மான்கான், கே பாக்யராஜ், மோகன், அனில் கபூர், கிரிஷ் கர்னாட், ஜெமினி கணேசன், அர்ஜுன் சர்ச்சா, நாகேஷ், கார்த்திக், ரகுவரன், இப்படி பல்வேறு நடிகர்களுக்கு பல்வேறு மொழிகளில் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா நடிகர் கமல்ஹாசனுக்கு குரல் ஒன்றிய பின்னணி கொடுப்பவராக இருக்காரு. கமல் நடித்த தசாவதாரம் படத்தை தெலுங்குல மாற்றிய போது மொத்தமுள்ள 10 கதாபாத்திரங்களிலும் 7 கதாபாத்திரங்களுக்கு, அதிலும் குறிப்பா பெண் கதாபாத்திரம் உட்பட அனைத்திற்கும் பின்னணி கொடுத்திருக்கின்றார் எஸ் பி பாலசுப்ரமணியம். இவர் சிறந்த பின்னணி குரல் கொடுப்பதற்கான நந்தி விருதினையும் வாங்கியிருக்கிறாரு. எஸ் பி பாலசுப்ரமணியம் 1990களில் இசையமைப்பாளர்களான தேவா, வித்யாசாகர், எம் எம் கீரவாணி, எஸ் ஏ ராஜ்குமார், பரத்வாஜ் போன்றோரின் இசையமைப்பில் நிறைய பாடல்களை பாடினார். மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லணும்னா அது ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடிய பாடல்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏ ஆர் ரகுமானுக்கு அரங்கேற்ற படமான ரோஜாவில் 3 பாடல்களை எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறாரு. அதன் பிறகு புதிய முகம் படத்துல ஜூலை மாதம் வந்தால் என்ற பாடலை அனுப்பமாவோடு சேர்ந்து பாடினார். அது அனுப்பமாவிற்கு அரங்கேற்ற பாடலாக அமைந்தது. கிழக்கு சீமையிலே திரைப்படத்துல மானுத்து மந்தையில மாங்குட்டி பெத்தமையில என்ற பாடல நாட்டுப்புற நடையில வித்தியாசமா பாடியிருந்தாரு. மின்சார கனவு படத்துல தங்க தாமரை மகளே பாடலுக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதும் பெற்றார்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பாடும் வானம் பாடி, பாடும் வானம் பாடி.
4: நம் கோடை பன்மலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பாடும் வானம்பாடி. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல் பதிவும் அவர்களின் பாடலும் செவிநிலைத்து வருகிறது.
5: சில வருடங்களுக்கு முன்
6: நாதஸ்வர இசைக்கலைஞர் சேக் சின்னமௌலான அவர்களின் நினைவஞ்சலி விழாவிற்கு திருச்சிராப்பள்ளிக்கு வருகை தந்திருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் விழாவில் மிக

0: பணிவாக, அன்பாக, அமைதியாக, மகிழ்ச்சி பொங்க அனைவரோடும் உரையாடினார். அந்த ஒளிப்பதிவினை நமது பண்பலையின் வாயிலாக இப்பொழுது கேட்டு மகிழ இருக்கின்றோம். விழாவில் அவரை உரையாற்ற அழைத்த போது ஸ்ரீ எஸ் பி பாலசுப்ரமணியம் டு டெலிவர் ஹிஸ் அட்ரஸ் என்று கூறி அழைத்தார்கள். மேடையில் பேச வந்தவுடன் அவர்
1: நம்பர் 41 காம்தார் நகர், நுங்கம்பாக்கம், சென்னை 6 lakhs 34. அது என் அட்ரஸ், அவங்க கேட்டது சொல்லிட்டு.
0: இப்படி கேட்போரை அகமும் முகமும் மகிழச் செய்துவிட்டு தனது உரையை தொடர்ந்தார் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள். கர்நாடக இசையை முறையாக கற்றதில்லை, பிறகு எப்படி தனக்கு சங்கீத ஞானம் கிடைத்தது? அந்த அதிசயத்தை வியந்து கூறும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் மனதில் அவரது தந்தையின் நினைவுகளும் நிழலாடுகிறது.
1: சபா சரஸ்வதியே நமஹ. எத்தனையோ பேர் அவங்கவங்க அரங்கத்தில் இன்னும் பாடுபடுறவங்க, சாதனை புரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லோருக்கும் வணங்குகிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இசை மேதை பற்றிய ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தும் போது என்னை ஏன் இதுக்காக வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு அப்படின்னு நினைக்கும் போது என்னை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால தான் கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். என்னை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, எனக்கு என்ன தெரியாதோ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறதே பெரிய குவாலிஃபிகேஷன் இல்லைங்களா? அதனால தெரியாதுன்னு மனமாற நம்புற, உண்மை பேசுகிற ஒருத்தனை கூப்பிட்டு வந்தா மனமாற பேசுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் என்னை கூப்பிட்டுருக்காங்க நினைக்கிறேன். காதுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் கேட்கறது. அதில் இசை கேட்க ஆரம்பித்த காலத்திலிருந்து ஷேக் சின்னமௌலானா சாஹிப் அவர்களை பற்றி எங்கள் அப்பா நிறைய தடவை சொன்னதும், அவர் நிகழ்ச்சி ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக கிடைக்கும் போது, எங்கள் வீட்டில் ரேடியோ இல்லாத காலத்தில் ஒரு பார்க் இருக்கு சுதந்திர பார்க்குன்னு நெல்லூரில், அதில் வர கரெக்டான காலத்துக்கு என்னை கூட்டினு போய் இது கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க வச்சதும் ஞாபகம் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் எங்கள் அப்பா பிறந்த ஊரும், சின்னமௌலானா அவர்கள் பிறந்த ஊருக்கும் ரொம்ப பக்கம், கரவதி, இப்போ பிரகாசம் ஜில்லான்னு சொல்லுவாங்க, அப்போ ஒங்கோல், அதெல்லாம் நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருந்தது. எங்கள் அப்பாவோட ஊர் அங்கேருந்து ஹார்ட்லி ஒரு 30 kilometers இருக்கும். மாச்சவரம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வில்லேஜ். எங்கள் அப்பா அங்கே பிறந்தவர். அவர் சின்ன பொழுதுலேருந்தே அவருக்கு கலைகள் மேலே ஆர்வம் ஜாஸ்தி, நாடகங்களில் நடிக்கணும், இசை பற்றி ரொம்ப கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தது. ஆனால் எங்கள் தாத்தா அவர்களுக்கு இவன் இப்படியெல்லாம் போனால் எப்படியும் வழிவிட்டுட்டு போயிடுவானேன்னு பயத்தில் வந்து அவரை காளஹாஸ்தி சம்ஸ்கிருத வேத பாடசாலாவில் சீடராக அங்கே வந்து அவரை சேர்த்தார். அங்கே பஞ்சகாவியங்கள் அவர் படித்து சம்ஸ்கிருத ஆந்திரத்தில் நிறைய பொக்கிஷமான ஒரு வித்தியை கற்றுட்டு வந்து அவருக்கு இஷ்டமான ஹரிகதா அந்த வித்தியில் வந்து அவர் ஈடுபாடு கொண்டார். அந்த புண்ணியம்தான் எனக்கு என் ரத்தத்தில் ஏதோ ஒரு ஒரு சின்ன அயோட்டா ஆஃப் மியூசிக் எனக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அதுதான். இது எதுக்கு சொல்றேன்னா, இசை வரலாம், சம்ஸ்காரம் வர்றது கஷ்டம், பண்பு கெடுக்கிறது கஷ்டம். அதே மாதிரி தான் ஷேக் சின்னமௌலானா அவர்களின் அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க கூட இசையிலே ஈடுபாடு கொண்டு பெரியவங்களை மதிக்கிறது, அது மட்டுமே இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் பெரியவங்க பேரில் வந்து அவங்க அந்த நாதஸ்வரம் வித்தியிலே வந்து இப்போ முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு மரியாதை செலுத்துவது ஒரு பண்பாக அது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது பெரிய விசேஷம். எங்கப்பா அவர் அமரர் ஆகிறதுக்கு முன்னால ஏறத்தாழ 20 வருஷம் உஞ்ச விருத்தி செஞ்சு நெல்லூர்ல தியாகராஜ ஆராதனோத்சவம் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தார். அது நாங்க இன்னும் தொடங்கி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த புண்ணியம் எல்லாம் வீணா போகுமா? எனக்கு எந்த குருமுகத்தா நான் இசை கற்றுக்கல, அது ஒரு பெயின் இருக்கு எனக்கு. ஆனா அதுல ஒரு சந்தோஷமா இருக்கு. கடவுள் ஒரு வரம் கொடுக்கும்போது பக்கத்திலேயே ஒரு சாபமும் இருக்கும், ஒரு சாபம் கொடுக்கும்போது பக்கத்திலேயே வரமும் இருக்கும். எனக்கு கிடைச்சது சாபம்னு சொல்றது பெரிய வார்த்தையா இருக்கலாம். நான் இசை பயிற்சி செய்யாதது வந்து ஒரு விதமா எனக்கு எப்படி அது வரமாக அமைந்ததுன்னா, பாடுற எல்லாரையும் நான் என்னுடைய குருநாதராக நினைக்கக்கூடிய ஒரு பண்பு எனக்கு கொடுத்தது. கற்றுக்க மனசு இருந்தால் எல்லாரும் கிட்டேயும் கற்றுக்கலாம். நம்ம முதல்ல அவங்களை எடை போடக்கூடாது. இவர் என்ன, இவருக்கு என்ன தெரியும், என்னை விட ஜாஸ்தி பாடுவாரா, என்னை விட கம்மி பாடுவாரா, எந்த ஸ்கேல் இருக்கு, ஒருத்தருக்குள்ள இருக்கிற வித்தியையை வந்து அளக்கிறதுக்கு என்ன ஸ்கேல் இருக்கு.

உலகத்தில் கிடையவே கிடையாது. அவர் 100 கீர்த்தனைகள் பாடுவாரா? இந்த ராகத்தில் அவர் ரொம்ப பெருமையான ஒரு கீர்த்தி வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவார்கள். எல்லா ராகத்திலையும் அவருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு யாரையும் ஒருத்தரை பற்றி சொல்றதே கிடையாது. எல்லாரோட விலாசமும் ஒரு அற்புதமானது, எல்லாரோட குரலும் கடவுள் என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு பாருங்க. ரெண்டு குரல் ஒரே விதமாக இருக்கவே இருக்காது, இமிட்டேஷன் பண்றவங்க இருக்கலாம், ஆனால் அந்த குரலுக்குள்ள அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு அழகு, ஒரு அருமையான ஒரு வித்யை எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் வரம். சரஸ்வதி கிட்ட போயிட்டு நீங்க ஆஹா ஓஹோன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கும்பிட்டு கால் தொட்டு வந்தாலே போதும். யாரோ ஒருத்தர் லதா மங்கேஷ்கர் கிட்ட போய் என்னம்மா இவங்க எல்லாம் பாடுறாங்க, அவர் என்ன ஒரு ஒரு ஆக்டிவ் பாடி மேல் சஜ்ஜம் வந்து ஆடினதுக்கு அப்புறம் ரிஷபத்து வரைக்கும் போறாரு, அது பெரிய விஷயமா? நீங்க என்ன திரிஸ்தாயில பாடுறீங்களே, நாம ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி முதல் சஜ்ஜமா வந்து ஸ்ருதியில பாடினா போதும் யா, அதை விட இன்னும் திரிஸ்தாய் பாட தேவையில்லை, அவர் எவ்வளவு ஸ்ருதி சுதமா பாடுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம கேட்டிருக்கிறோம், MS அம்மாவும் அவங்க புதல்வியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடும்போது ஒரே குரலா தெரியும் நமக்கு. அது எவ்வளவு சாதனை பண்ணினா வரும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பௌதிகமா சில பேர் நம்ம கிட்ட இல்லாம போயிடலாம், ஆனா அவங்க நல் மனம் ஆன்மா நம்ம சுத்திட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து காக்குற ஒரு விஷயம், தியாகையர்வாள் சொன்ன மாதிரி முந்து வெனுக்க இரு பக்கல என்ன காக்கறதுக்கு நீ இருக்கிற ராமா, எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு அப்படி அருமையான ஒரு சரஸ்வதி கடாட்சம் கிடைச்சது. பியூட்டிஃபுல்லி பிகன் திங் இஸ் பியூட்டிஃபுல்லி கன்க்ளூடெட் ஆல்சோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அற்புதமான பிரார்த்தனையில ஆரம்பிச்சாச்சு.

0: கோடை பன்மலை 100.5 கொடை தென்றல் தந்து கொண்டிருக்கிறது. பாடும் வானம்பாடி மொழிகள் பல கடந்தாலும் மனங்களை இணைத்த அந்த மாய குரலின் நினைவுகளோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்கள் அத்தனையும் நம் உள்ளத்தில் ஊடுருவி இது நமக்கே நமக்காக பாடிய பாடல் என சொந்தம் கொள்ள செய்யும் அளவிற்கு நமது இதயத்தில் மாறி மாறி ஒழித்துக் கொண்டே இருக்கும். இப்பேற்பட்ட குரல் வளம் கொண்ட எஸ்பிபி அவர்கள் முறையாக கர்நாடக இசையை கற்றதில்லை. இருந்தாலும் 1980 KV மகாதேவன் இசையில் சங்கராபரணம் என்ற படத்தில் கர்நாடக இசையில் அமைந்த பாடலை பாடினார். இதற்கு அவருக்கு தேசிய விருதும் கிடைத்தது. 4 மொழிகளுக்கு தேசிய விருது பெற்ற ஒரே திரைப்பட பின்னணி பாடகர் இவர் ஒருவர்தான்.
2: சில வருடங்களுக்கு முன் ஷேக் சின்னமௌலானா அவர்களின் நினைவஞ்சலி விழாவிற்கு வருகை தந்திருந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள்
1: நாதஸ்வர இசை கலைஞர் சின்னமௌலானா அவர்களை பற்றியும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் எதிரில் பாடிய வளரும் இளம் பாடகர்களை பற்றியும் பேசுகையில்,
3: நாதஸ்வரம் என்றது வந்து தி மோஸ்ட் டிஃபிகல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டு பிளே, வெரி டிஃபிகல்ட். அந்த மாதிரி ஏர் ப்ளோ பண்ணி வாசிக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கஷ்டமானது தான். குழல், ஷெஹனாய், சாக்ஸோஃபோன், ட்ரம்பெட், ட்ரம்போன், நாதஸ்வரம், இதெல்லாம் கூட கஷ்டமானது தான். அதில் மிக கஷ்டமானது நாதஸ்வரம். காரணம் என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தி ஹோல்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹோல்ஸ் இஸ் ஸோ மச். ஃப்ளூட்டில் பக்கத்துலேயே இருக்கு, அதை நான் கொச்சப்படுத்து பேசுகிறேன்னு நினைக்காதுங்க, டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டி பற்றி பேசிட்டு இருக்கிறேன். ஒரு குவார்ட்டர் அந்த ஹோல், ஒரு ரிஷபம் கொஞ்சம் ஜாஸ்தின்னா இன்னொரு ரிஷபம், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தின்னா மத்தியில் இன்னொரு ரிஷபம், அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாருமே 12 ஸ்வரம்ன்றாங்க. பாலமுரளி சார் 14 ஸ்வரம் இருக்குன்னு சொல்றார். அது கண்டுபிடிக்கிறதே கஷ்டமானது. அப்படின்றது வந்து அது எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணா வரும். ஆனால் ஹோல்ஸ் பக்கத்துலயே இருக்கு, ஷெனாய் கூட பரவாயில்லை. ஆனால் நாதஸ்வரத்து வந்து தி டியூப் இஸ் சோ லாங் அண்ட் தி கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்றோம், தி சககாரம், அந்த ஏர் விடுறதுலையும் அந்த ஹோல்ஸ் வந்து மேனேஜ் பண்றதுலையும் எவ்வளவு சககாரம் இருக்கணுமோ, நிறைய பேர் அதுல வந்து வல்லுறாக இருக்காங்க. ஆனா ஏன் சில பேருக்கு மட்டும் அப்படி அமையுதுன்னா, அது அம்மன் கட்டாட்சம், வேற வழியே கிடையாது. கடவுள் கட்டாட்சம், குரு கட்டாட்சம் இல்லாம எந்த சீடனும் முன்னுக்கு வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமாக 2 கட்டாட்சங்கள் இருந்த ஷேக் சின்னமௌலானா, நான் கேவி மகாதேவன் மாமா அவர்கிட்ட கிட்ட பாடும்போதெல்லாம், அவரோட சில டைம்ல நான் கார்ல டிராவல் பண்ணும்போது தனியா இருக்கும்போது ஒரு ஃபால்ஸ் வாய்ஸ்லயே எப்பவுமே முணுமுணுட்டு இருப்பார். அது தோடி தான். என்னமாமா, எப்ப பார்த்தாலும் ஒரே ராகம் தானே, நீங்க இந்த தோடி தான் ஏன் ஃபால்ஸ் வாய்ஸ்லயே பாடுறீங்களா? அப்படி பண்றேனாடா? ஐயோ, நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரிதான் நான் பண்றேனா? ரொம்ப அழகா இருந்தது மாமா, எதனாலன்னு. இல்லடா, சின்ன பொழுதுலேருந்து ஊறி போச்சு. நவாபோட நாயனம் கேட்டு கேட்டு அவர் தோடி வாசிக்கும்போது இதை விட தோடி இருக்குமான்ற மாதிரி கேட்டு கேட்டு எனக்கு ஊறி போச்சு. ராஜமாணிக்கம் பிள்ளையை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அப்படி அவரை வந்து மானசீக குருவாக வச்சு வந்த சின்னமௌலானா சாஹிப் அவரோடது நான் நிறைய கேட்டிருக்கேன். சாரீரம்ன்றது வந்து பாடுறவங்களுக்கு சாரீரம்ன்றாங்க இல்லையா, அதே மாதிரி நாயனத்துக்கும் சாரீரம் இருக்குது. இப்போ சாக்ஸோஃபோன் நிறைய பேர் வாசிக்கிறாங்க. நான் இப்போ கிளாசிக்கல் மியூசிக் பற்றி சொல்லலை, சாக்ஸோஃபோன் போது வெஸ்டர்ன் மியூசிக், சினிமா மியூசிக்கில் வாசிக்கிற போது சில பேருக்கு தான் அந்த பர்டிகுலர் டோன் கிடைக்கும். அந்த சாக்ஸ்ன்றது வந்து ஒரு டோன் இருக்குது, அந்த டோன் அது எப்படி

0: இருக்கிறதுனா அது ஒரு அனுகிரகம் தான், அது ரொம்ப பெரிய அனுகிரகம். அப்படிப்பட்ட ஒரு நாயனம், ஒரு சுத்தமான ஒரு சத்தம்னு சொல்லக்கூடாது, நாதம். அதுக்குதான் அதுக்கு நாதஸ்வரம் நம்ம பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸ்வரத்துக்கு ஒரு நாதம், ஸ்வர பேட்டிகை இங்க இருக்கு, அதுல இருந்து நாதம் வெளியே வரும்போது சங்கீதமா வருது. இதுக்கு சயின்ஸ் எவ்வளவு இருக்கு, யூ ஹாவ் டு டேக் யுவர் பிரெத். இங்கிருந்து நம்ம நாடி சாஸ்திரம் தெரிஞ்சவங்க நிறைய சொல்லுவாங்க, அது ஒவ்வொருத்தருக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்கிற இந்த டியூப் லெவல் இருக்கு இல்லையா, அந்த பொருத்தத்துல வந்து அது பேரிட்டோன் வாய்ஸா இல்லைனா மிட்ரேஞ்ச் வாய்ஸா இல்லைனா சுப்ரானோவான்னு கிடைக்கும். இப்போ சீர்காழி கோவிந்தராஜன் இருக்காங்க, சுப்ரானோ வருது மேல வந்து தீவிர ஸ்தாயில ரொம்ப அழகாக பாடக்கூடிய. சவுந்தரராஜன் சார் எடுத்தீங்கன்னா நமது டெனர்னு சொல்லலாம், எங்க வாய்ஸுகள் எல்லாம் டெனர். யேசுதாஸ் அண்ணாவோட வாய்ஸ் பேரிட்டோன் வாய்ஸ், கண்டசாலா வாய்ஸ் பேரிட்டோன் வாய்ஸ், இதெல்லாம் வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லெங்க் ஆஃப் தி ஏர் டியூப் யூ ஹவ் காட் அண்ட் தி சைனஸ் இன்சைட். இதுதான் அக்கோஸ்டிக்ஸ். குழலா இருக்கட்டும், வீணையா இருக்கட்டும், நாதஸ்வரமா இருக்கட்டும், கண் மூடுகிட்டா நமக்கு யாரோ வந்து அந்த வார்த்தையோடு பாடுற மாதிரியே தெரியும். அதுதான் ஒரு காயகி ஸ்டைல்னு சொல்றோம் நம்ம. அந்த காயகி ஸ்டைல் கொண்டு வந்தவர் சின்ன மௌலானா அவர்கள்.
1: திரைப்பட பின்னணி பாடகரான எஸ் பி பாலசுப்ரமணியம், கேளடி கண்மணி, பாலைவன ராகங்கள், சிகரம், குணா, பாட்டு பாடவா, உல்லாசம், ரட்சகன், மின்சார கனவு, நாணயம், திருடன் போலீஸ், மூணே மூணு வார்த்தை, இது போன்று இன்னும் பல தமிழ் திரைப்படங்களில் நடித்தது மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மொழி படங்களிலும் நடித்துள்ளார். அவர் பிரியமானவளே படத்தில் விஜய்க்கு தந்தையாக நடித்திருப்பார். இதில் திருமணம் செய்து கொள்ள மறுக்கும் தனது மகனிடம் ஒரு தந்தையின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை மிக உருக்கமாக வெளிப்படுத்தியிருப்பார்.
2: ஒரு போரான மேட்டர் டாட், இது மேரேஜ் தவிர வேற என்ன வேணாலும் ஆசைப்படுங்க, நான் ஓகே பண்றேன்.
3: ஆட்டோ ஓட்டி ரிக்ஷா ஓட்டி தினமும் 100-50 சம்பாதிக்கிறவன் கூட தம் பையனுக்கு தான் நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பான்டா. என்ன பார், மல்டி மில்லியனர், ஏகப்பட்ட ஃபேக்டரி, பிசினஸ், பங்களா, கார், அடம்பரமான வாழ்க்கை எல்லாம் இருந்த என்ன பிரயோஜனம்? என் பையனுக்கு நான் நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே, என் வம்சத்துக்கு ஒரு வாரிசு எதிர்பார்க்க முடியலடா, என் பேர பசங்களோட கொஞ்சம் விளையாட முடியலையே.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 கோடை தென்றலில் பாடும் வானம் பாடி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல் மட்டுமல்லாமல் அவரின் பணிவு, இசை மீதான ஆர்வம், நகைச்சுவை உணர்வு ஆகியவற்றையும் இந்நிகழ்ச்சி வழியே நினைவு கூர்ந்து வருகின்றோம்.
2: பாடும் வானம் பாடி.
3: எஸ்பி பாலசுப்ரமணியம் இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என்று புகழப்படும் பிரபுதேவாவுடன் இணைந்து நடனம் கூட இவர் ஆடியிருக்காருங்க.

0: சில வருடங்களுக்கு முன் ஷேக் சின்ன மௌலானா அவர்களின் நினைவஞ்சலி விழாவிற்கு வருகை தந்திருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்,
1: வளரும் இளம் கலைஞர்களுக்கு தனது அனுபவங்கள் மூலம் பாடல் பாடும் முறைகளை எடுத்து கூறுகிறார்.
2: முக்கியமாக நான் பேச நினைக்கிறது ஒரு இரண்டு வார்த்தைகள் இப்ப முன்னுக்கு வந்துட்டு இருக்கிற கலைஞருக்கு. என்ன கூட ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்கும்போது ரேடியோவிலயோ அதுலயோ, சார் நீங்க புதுசா முன்னுக்கு வந்துட்டு இருக்கிற இசை கலைஞர்களுக்கு என்ன அறிகுறிகள் சொல்ல போறீங்க, உலகத்திலேயே சுலபமானது எது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது? தெர் இஸ் நோ ஷார்ட்கட்ஸ். இசை எப்படி இருந்தாலும் சரி, வேற எந்த துறை இருந்தாலும் சரி, ஹார்ட் ஒர்க் தான். தெர் இஸ் நோ ஷார்ட்கட். ஷார்ட்கட்லோ வர்ற புகழோ அந்த ஞானமோ ரொம்ப குயிக்கா போயிடும். இப்போ என்ன எல்லாருமே வந்து பாலு ரெக்கார்டிங் வந்து

பாட்டு 5 நிமிஷத்துல கத்துக்கிறாரு, நம்ம கேட்கறதெல்லாம் கொடுத்துடுறாருன்னு. ஆமா, 5 நிமிஷத்துல கத்துக்கிறேன். அந்த டீக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பாட்டு மறந்துடுறேன் நான். அந்த வரத்துக்கு பின்னால் இருக்கிற சாபம் இருக்கு, சாபம் பின்னால வரமும் இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என ஒரு நாளுக்கு 5 பாட்டு பாடும்போது இந்த பாட்டோட சாயல் நமக்கு தலையிலே சுத்திட்டு இருந்தா அடுத்த மியூசிக் டைரக்டரோட பாட்டு பாடும்போது இந்த சாயல் வந்துடும், அதுவும் மறந்துடணும். ஸோ பட் தி திங் இஸ், இன்னைக்கு கச்சேரி பண்ணனா கூட திரும்ப அந்த பாட்டு கேட்கணும், திரும்ப பிராக்டிஸ் பண்ணணும். சார், நீங்கள் பாடின பாட்டு தானே, இத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணணுமா? ஆமாம், அத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் தைரியமாக தப்பு பண்ணலாம். அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட் இன் தி வேர்ல்டு. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. தி கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் இன் தி வேர்ல்டு இஸ் யார் குறைவாக கம்மியாக தப்புகள் பண்ணுறாங்களோ அவங்க தான். நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் சார். மேடையில் பாடும்போதோ ரெக்கார்டிங்னா ஒன்றுக்கு 10 தடவை எடுக்கலாம், அது கடைசி வரலும் எல்லாமே ஓகே ஆன மாதிரி இருக்கும்போது ஒரு டேக் ஓகே பண்றோம். 10 வருஷம் கழிச்சு அது கேட்கும் போது இன்னும் அதுல தப்புகள் இருக்கும். லதா மங்கேஷ்கர் அம்மா அவர்கள், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பாட்டுகள் பாடினோம் ஹிந்தியில. ரெக்கார்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து மிக்சர் ரூமுக்குள்ள போய் மியூசிக் டைரக்டர் ஓகே பண்ணின டேக்கு கேட்கறது வந்து அது சாதாரணமா நடக்கிறது. அந்த அம்மா ஒரு தடவையும் உள்ள வந்ததே கிடையாது. ரெக்கார்டிங் முடிஞ்சதே பாலுஜி மைச் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. கேட்கறதுக்கு பயம். ஒரு தடவை கேட்டு, ஏன் நீங்க உள்ள வந்து பாட்டு கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டா, ஏதாவது தப்பு தெரியும், அன்னைக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வராது பாலு, திரும்ப எடுக்க முடியாது இன்னொரு டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான ஒரு கலைஞரோட மனப்பாங்க அது. நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, டெக்னாலஜின்றது வந்து இன்னும் முன்னுக்கு போகும் சார். நிறைய நிறைய விஷயம் நடக்க போகுது, ஆனா எப்படி உபயோகிக்கணும்ன்றது தான் முக்கியம். இப்போ எங்க ரெக்கார்டிங்ல கூட டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னா ஒரு சின்ன தப்பு பாடுறவன் பண்ணினாலும் வாசிக்கிறவங்க பண்ணினாலும் திரும்ப முழுசாக பாட வேண்டியது தான். இப்போ வர்றவங்கெல்லாம் கேட்குறது, சார் ஃபுல் சாங் 8 நிமிஷம் பாட்டு, அதெல்லாம் அத்தனை தடவை எப்படி பாட முடியுதுன்னா, அதுக்கு காரணமே பயிற்சி தான். விஸ்வநாதன் சாரோட ரெக்கார்டிங்க்கு வர்றோம்னா, அவர் 8 மணிக்கு வந்து ஹார்மோனியத்தோடு அங்கே உட்காரும்போது ஆல் தி மியூசிஷியன்ஸ் ஆர் தேர், சிங்கர் ஷுட் பி தேர். அவர் பாட்டு கற்று தரும்போது பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்போவே கம்போஸ் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். எத்தனை தடவை பாடுவார்னா, பாடிட்டே இருப்பார். பல்லவி 10 தடவை, சரணம் 100, 10 தடவை. ஒரு தடவை பாடின மாதிரி ஒரு தடவை பாட மாட்டார். அது இம்ப்ரோவைசேஷன் கோசான். நாங்கள் எது வச்சுக்கணும்னு தெரியாது. ஒருவேளை கடைசியில் பாடினது தான் அவர் கரெக்டாக நினைச்சாருன்னா, திரும்ப நாங்கள் மைக்கிட்டு போகும்போது அது இல்லைன்னு சொல்லுவார். இப்போ எத்தனை தடவை பாடுறோம்னா, அது ஏறத்தாழ ஒரு 20 தடவை அந்த பாட்டு பாடிட்டே இருக்கிறோம். திரும்ப ஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ராக்கு நோட்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆர்கெஸ்ட்ராவோட சேர்ந்து ஒரு 5-6 தடவை ரிஹர்சல்ஸ் பண்ணுறோம். பிரேக் ஆனதுக்கு அப்புறம், ஆர்கெஸ்ட்ரா பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், வாய்ஸ் ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் திரும்ப 2-3 தடவை பாடுறோம். அப்போ டேக் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் ஓகே பண்றவர்களும் பாடிட்டே இருப்போம். ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ஒரு பாட்டு அட்லீஸ்ட் ஒரு 40-50 தடவை பாடுறோம். நம்ம ஒரு 5 நிமிஷம் பாட்டு 40-50 தடவை பாடுறோம்னா எவ்வளவு எனர்ஜி இருக்கணும். அப்படி ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் கிட்ட எல்லாம் பயிற்சி செய்யும் போது தான், இட் இஸ் மியூசிக் இஸ் நத்திங் பட் மூச்சு வாங்குறது, மூச்சு விடுறது. And music always makes you think that you are alive and keeps other people also alive. அதுதானே ஒரு பெரிய விசேஷம் மியூசிக்கில். பிராணாயாமம்ன்றது வேறு ஒன்றுமே கிடையாது, மியூசிக் தான். அது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், முக்கியமாக பாடுறவங்களுக்கும் அந்த குழல் இந்த மாதிரி நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களுக்கும் பிராணாயாமம் தான். அப்படி பாடி பாடி நமக்கு லங்கு பவர் ஜாஸ்தி ஆகுது. இப்போது சிங்கர் நேராக மைக்குக்கிட்டே போயிடுறாங்க. ஒரு டம்மி ஆர்டிஸ்ட் யாராவது பாடிருப்பாங்க, பேப்பர் பென்சில் கூட வச்சுக்கிறது கிடையாது, அவங்களே பேப்பர் கொடுக்கணும், அவங்க பென்னு கொடுத்தா எழுதுகிறது. ஸ்டாண்டில் வச்சு முதல் 4 பார் முதல் ஆவர்த்தனம் போடுங்க. இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. இன்னொரு தடவை போடுங்க, 2 தடவை கேட்டு, ஆ இது டேக் பண்ணலாம் சார். அது டேக் எடுத்துட்டு உலா போகும் மேகம், இன்னொரு தடவை போடுங்க, இன்னொரு தடவை, ஓகே இது மட்டும் எடுக்கலாம் சார். இப்படி கட் அண்ட் பேஸ்ட், கட் அண்ட் பேஸ்ட்லேயே சாங் வந்துட்டுருக்கு. ரொம்ப ஈஸியாக நடந்துடும். அது இருக்கிறது யூஸ் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பாட்டோட இதயம் எப்படி வெளியே வரும், பாட்டு கற்றுக்கிட்டு அது நம்ம சொந்தம் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற உணர்வு என்னன்னு வெளிப்படுத்தணும்னா பாட்டு நிறைய தடவை கற்றுக்கணும். ஸோ ஐ யூஸ் டு டெல் மை சில்ட்ரன், ஜூனியர்ஸ் வந்து கேட்கும்போது, நீங்கள் ட்ராக் எடுத்திருந்தாலும் சரி 2 தடவை ஃபுல்லாக சாங்கு பாடுங்க, நல்லா கற்றுக்குங்க, உங்களுக்கு ஜீரணம் ஆகட்டும். ஒவ்வொரு பல்லவியாக எடுத்துருவாங்க. 4 தடவை பாடினதுக்கப்புறம் ஒரு நல்ல டேக் வந்தது, எங்கேயாவது ஒரு சின்ன பிழை இருந்ததுன்னா அதுக்காக அந்த டேக் எடுக்காமல் அது மட்டும் நீங்கள் பாடலாம். பயிற்சின்றது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். எத்தனை தடவை சாதனை பண்ணுனா ஒரு ராகம் ஒரு நோட் நமக்கு சுத்தமாக கொடுக்கறதுக்கு, நம்ம நினைக்கிற சுத்தம் அது நினைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
முதல் கண் ஜூனியர்ஸ் எல்லோருக்கும் நான் சொல்றது என்னன்னா, தேர் இஸ் நோ ஷார்ட் கட்.

நோ ஷார்ட்கட், பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். எதுக்கு சின்ன மௌலானா சாஹிப் கருவதிலிருந்து இங்கே வந்திருக்காங்க? இங்கே இருக்கிற சம்பிரதாயம், நாயனத்துக்கு இருக்கிற ஒரு மரியாதை, இங்கே இருக்கிற அந்த குருக்கள், இங்கே இருக்கிற அந்த குருகுலங்கள், இங்கே வந்து கற்றுக்கணும்னு தான் வந்தார் ராஜம் சார்கிட்ட வந்து. அவர் முதல் முதல்ல இங்கே கற்ற ஆரம்பித்து உலக புகழ் பெற்றார். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நினைக்கும் போது திஸ் இஸ் இந்தியா, இது பாரதம், இது நமக்கு சம்பந்தப்பட்டதுன்னு. அவங்க எல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக வந்து பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காகவே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்து பிராக்டிஸ் பண்ணி பண்ணினது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு விருதும் கிடைக்கும் போது, ஒவ்வொரு இடத்துலையும் கைத்தட்டல் கிடைக்கும் போது எல்லாம் கூட, ஆ இன்னைக்கு நம்ம டெஃபினட்டாக வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் நினைச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சாச்சு. இவர் ரிட்டையர்டு மேன். வைரமுத்து சார் எழுது மாதிரி ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா அப்படின்னு எழுதினார். சாமி கூட பண்டிகைக்கு காத்திருப்பாராம், அது எதுக்குன்னு இப்ப புரியுது. அந்த மேளம், அந்த தாளம், அந்த இசை, அந்த மங்களகரமான ஒரு அட்மாஸ்பியர், இதெல்லாம் இருக்கும்போது கடவுள் கூட கண், ஆஹா என்ன மாதிரி வாசிக்கிறார்.

காத்திருக்கும் சாமி இல்லையா அப்படின்னு எழுதினார். சாமி கூட பண்டிகைக்கு காத்திருப்பாராம், அது எதுக்குன்னு இப்ப புரியுது. அந்த மேளம், அந்த தாளம், அந்த இசை, அந்த மங்களகரமான ஒரு அட்மாஸ்பியர், இதெல்லாம் இருக்கும்போது கடவுள் கூட கண் ஆஹா என்ன மாதிரி வாசிக்கிறார், என்ன மாதிரி பாடுறார் நினைக்கிறதுக்கு தானே இசை இருக்கிறது. இசை வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். அந்த லைஃபை இன்னைக்கு கொண்டாடுறோம். தட் இஸ் சின்னமௌலானா சாஹிப்ஸ் லைஃப். ஹூ செட் தட் ஹீ இஸ் நோ மோர்? ஹீ இஸ் அலைவ் வித் ஹிஸ் மியூசிக். ஹீ இஸ் அலைவ்.

0: பாடும் வானம் பாடி.
1: கோடை பண்பலை 100.5 கொடை தேன்றல் தந்து கொண்டிருக்கிறது பாடும் வானம்பாடி.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது, முதல் மரியாதை படத்தில் நடிப்பதற்கு தனக்குத்தான் முதலில் வாய்ப்பு கிடைத்தது என்று கூறி மகிழும் அந்த ஒலிப்பதிவினை கேட்போமா?
3: முதல் மரியாதை படத்துல ஆக்சுவலா சிவாஜி சார் பண்ண வேண்டிய அந்த கதாபாத்திரம் நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. உண்மை சார், எப்படி இருந்திருக்குன்றது வேற விஷயம். அவர் மாதிரி என்னால பண்ணவே முடியாது, நிச்சயம் யாராலும் பண்ண முடியாது. பட் நானும் நல்லா பண்ணிருப்பேன், நோ டவுட் அபவுட் தட். பாரதி ராஜா ஒரே வாட்டி 45 நாள் கேட்டாங்க. அப்ப நான் ஒரு நாளுக்கு 4 பாட்டு 5 பாட்டு பறந்து பறந்து பாடிட்டு இருந்தேன். ஒரு ஒரு 3-4 இன்ஸ்டால்மெண்ட்லாவது கேளுடா, நான் தரேன்டா அப்படின்னு. ஆனால் அது முடியல, நல்லதுக்கு தான், நல்லதா ஆச்சு.
4: ஷேக் சின்ன மௌலானா அவர்களின் நினைவஞ்சலி விழாவில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பிஸ்மில்லா கான் பற்றி கூறும் பொழுது,
5: பிஸ்மில்லா கான் அவர்கள் ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது அங்கே நிறைய நிகழ்ச்சி எல்லாம் பண்ணும்போது ஒரு ஸ்டேட் கவர்னர் அவரை கூப்பிட்டு, சார் இங்கே உங்கள் இந்துஸ்தானி இசையை வந்து ரொம்ப நிறைய பிராச்சுரியமாக இருக்குது, ரவிசங்கர் சார் வந்து இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, எங்கள் வெஸ்டர்ன் குரூப்ஸ் எல்லாம் கூட அவரை வச்சு பாடுறாங்க, நீங்கள் கூட வந்து இங்கே ஒரு குருகுலம் ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப கஷ்டங்க, என் ஃபேமிலி எல்லாம் வரணும், என் சீடர் எல்லாம் நிறைய பேர் சிஷ்யர் இருக்காங்க, ஒரு 100-150 பேர் டெய்லி என்னோட இருந்து சாதனம் பண்ணுறவங்க, அவங்க வர்றதுன்னா இல்லை சார் அவங்களுக்கு எல்லாம் விசா கொடுக்குறோம், அவங்களெல்லாம் இருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு விடாமே அவர் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க, ஒரு 2-3 விஷயம் நான் கேட்குறேன், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வரேன்னு சொன்னேன். ஆப் காஷி விஸ்வநாத் மந்திர் மே ஜோ கண்டி பஜாத்தே ஹேனா இஸ்கா சுரு தே சக்தே ஹே ஆப். நான் இருக்கிற பெனாரஸில் விஸ்வநாதன் சுவாமி டெம்பிளில் வந்து நான் காலையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு அந்த கண்டாநாதம் அந்த ஸ்ருதியில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அந்த கண்டாநாதம் கொடுக்க முடியுமா எனக்கு? மனசில் ஏதாவது உணரும் போதெல்லாம் கூட அது முணுமுணுக்கிறதுக்கு நான் அந்த கங்கா தட்டத்தில் நடந்து போகும்போது அந்த ப்ரீஸ், அந்த கங்கா அம்மா என் முன்னால் சாட்சாத்கரித்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், அதை நீங்கள் இங்கே கிரியேட் பண்ண முடியுமா? இந்த ரெண்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் யூஎஸ்ஏக்கு வரேன்னு சொன்னார் அவர். ஸோ ஹவ் கிரேட் பீப்புள் திங்க். நான் இது எதுக்கு சொன்னேன்னா, வேறு வேறு தொழிலில் இருக்கிறவங்க அவங்க சுயநலத்துக்காக மதத்தை வந்து காஸ்ட் அண்ட் கிரீடு எப்படி உபயோகிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம கைக்கு விலங்கு போட்டுக்கிட்ட நபுன்சகர் மாதிரி ஒன்றுமே பேச முடியாமல் இருந்திருக்கிறோம். இசைக்கு எங்கே சார் இருக்குது? இசைக்கு ஜாதி இருக்கா? இசைக்கு மதம் இருக்கா? இங்கே பாருங்கள், பிறந்தது வந்து இஸ்லாமிய மதத்தில், அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க மஸ்ஜித்துக்கும் போகிறாங்க, வீட்டில் எல்லாம் இந்து டெம்பிள்ஸ் காடசஸ் எல்லாம் இருக்கும், பிரார்த்தனை பண்ணுவாங்க, பொட்டு வச்சுக்கிறாங்க, விபூதி வச்சுக்கிறாங்க, என்ன இருக்குது வித்தியாசம்? என்ன இருக்குது? பேரில் தானே வித்தியாசம் இருக்குது. மதம்ன்றது வந்து அபிப்பிராயம்தான். இப்போ வந்து நம்ம கடவுள் விஷ்ணுமூர்த்தி இத்தனை கை வச்சுருக்காங்க.

இவ்வளவு அழகா இருக்காரு, இப்படி இருக்காரு, நாம இப்படி போட்டிருக்காரு, இந்த கிரீட்டம், அந்த கிரீட்டத்துல எத்தனை ரத்னங்கள் இருக்கு. அது ஒரு ஆர்டிஸ்டோட யூகம் அவ்வளவுதானே. ஆனா அவர் எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எங்க பாபு அப்படின்னு சொல்லி, கிரேட் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட், அவர் போட்ட கடவுளோட படங்கள் எல்லாம் ரவிவர்மா மாதிரி அவ்வளவு அழகாக இருக்கும். அவர் இறந்த போது நான் சொன்னேன், இங்க கடவுள் வந்து ஏன் வந்த அப்படின்னு ரொம்ப கோவிச்சுக்கிட்டாராம். என்ன சுவாமி நான் செஞ்ச பாவம், நீ என்னமோ ரொம்ப அழகாக வரைஞ்சிட்ட எங்களை, நாங்கள் அவ்வளோ அழகாக இல்லையா, அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் இப்படி இருக்கோம்னு நினைக்கிறாங்க எல்லாரும், எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்றாங்களாம். அதனால இட்ஸ் ஓன்லி இமேஜினேஷன் ஆஃப் ஹவு காட் லுக்ஸ் ஆர் ஹவு காட் வில் பி ஆர் ஹவு காட் வில் நாட் பி. அதுதானே பேரில் வித்தியாசம் இருக்கு. இதில் என்ன இருக்கு, இசை என்றதே ஒரு காட், இசை என்றதே ஒரு கடவுள். அதுக்கு என்ன ஸ்வரூபம் இருக்கு, ஆஹா என்றது ஸ்வரூபம், ஐயோன்றது. சுவார்த்த பரத்தத்தில் ஒரு தனிப்பட்ட மனுஷன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு தைனந்தின கிருத்தியத்தில் வந்து வேலை புரியும் போது நிறைய செல்ஃபிஷ் மோட்டிவுடன் நமக்கு இருக்கிற ஹியூமானிட்டேரியன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கூட தள்ளி தள்ளி உள்ள வச்சு அது கனீபவிச்சு ஒரு கல்லாக இருக்கும். ஒரு அழகான சுஸ்வரமான சங்கீதம் கேட்கும்போது அது கருகி கண்ணிலிருந்து தண்ணியாக வரும் பாருங்க, அதுதான் கடவுள், அதுதான் கடவுள் பிரத்யட்சமான. திடீர்னு கடவுள் பிரத்யட்சமாக என்ன கேட்க முடியும் நமக்கு தெரியவே தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. நீ அவரை பார்த்துட்டு நிஜமாவா இப்படின்னு இருக்கிறோம் இல்லையா, அதுதான் தாதாத்மியம், அதுதான் இசை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரம். அது பாடுறவங்களும் மட்டும் இல்லை கேட்டு ஆனந்திக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கிரேட் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் காட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து அந்த கடவுள் சின்ன மௌலானா மூலமாக அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் வந்து நிறைய நீண்ட ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்காரு. அவங்களையும் கூட ரொம்ப பவ்யமாக அவர் கொடுத்த அந்த ஞானத்தை முன்னுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. யா குந்தேந்து துஷார ஹா

அம்மனுக்கு வேண்டுகோள் என்னன்னா, அவங்களுக்கு வெள்ளையான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இஷ்டம். அதுதான் எழுதியிருக்காரு, ஜாட்யம் ஏதாவது இருந்ததுன்னா நிசேஷமா பண்ணிடணும், உலகத்துக்கு ஒரு குறையும் இல்லாம அதெல்லாம் எல்லாருக்கும் அமைதியும் ஆரோக்கியமும் கொடுக்கணும்னு அம்மன் நான் வேண்டுகொள்கிறேன். இந்த மரியாதை எனக்கு இவர் மூலமாக கிடைச்சதற்கு நான் பூர்வ ஜென்மத்தில் பண்ணின புண்ணியமாக நினைக்கின்றேன். எனக்கு இந்த புனிதமான ஜென்மம் கொடுத்த எங்கள் தாய் தந்தையார்களுக்கும், எனக்கு சுரப்பிச்சை போட்ட எத்தனையோ சங்கீத மேதைகளுக்கும், அதுக்கு அழகான வார்த்தைகள் எழுதின எத்தனையோ கவிஞர்களுக்கும், இசை கருவிகள் மூலமாக என் பாட்டுக்கு அழகு ஊட்டின எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸுக்கும், அது அழகாக நடித்த அந்த நடிக நடிகர்களுக்கும், இதுக்கெல்லாம் ஜாஸ்தியாக கடந்த 51 வருடமாக என்னுடன் இந்த இசை பயணத்தில் என்னுடைய பங்காளியாக இருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் வணங்குகிறேன். சர்வே ஜனா சுகினா பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, ஸ்வஸ்தி. இது கூட

0: திரைப்பட பாடகர், திரைப்பட இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட நடிகர், திரைப்பட பின்னணி குரல் தருபவர் என பன்முக அடையாளம் கொண்ட எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலோடு பயணித்தோம் பாடும் வானம் பாடி நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.
1: இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி அபிநயா கணேஷ்.

வந்து மெதுவாய் மனதை தழுவும் நேரம். அமைதியின் இசையில் எண்ணங்கள் ஓடும் நேரம். காற்றின் கிசு கிசு காதில் விழ, கனவுகள் மெதுவாய் கண்களில் விழ, இரவு ஒரு ரகசியம், அதில் மனம் மட்டும் பேசும் கதை. தனிமை கூட ஒரு இனிமையாகும், நினைவுகள் கூட துணையாகும். அப்படிப்பட்ட நினைவுகளை இசையால் அழகாக்க கோடி பண்பலை 100.5 இல் இது இரவு நினைவே சுகம்.

இன்றைய நினைவீசுகம் தர்மபுரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். பழங்காலத்தில் தகடூர் என அழைக்கப்பட்ட மாவட்டம். சென்னை மற்றும் பெங்களூருக்கு நடுவில் அமைந்துள்ள மாவட்டம். ஒகேனக்கல், தீர்த்தமலை போன்ற சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ள மாவட்டம் தர்மபுரி மாவட்டம். தர்மபுரி மாவட்ட நேயர்களை அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை நுறுப்புழையைந்து. தர்மபுரி மாவட்ட அறிமுக நேயர்கள் வரலாம் 24 24 24 வழக்கமான நேயர்கள் 24 24 29 வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுழியம் 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு பேச காத்திருக்கின்றேன் ஜெனிஃபர்.

0: நேரமிரவு 10:07, இது கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம். இனிப்பில் வரும் நீய வாங்க வணக்கம்.
1: இரவு வணக்கம்மா, நான் தர்மபுரி மாவட்டம் காரி மாவட்டம் எண்ணச்செட்டி நேமராஜ்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து ஓம விழிகள். அந்த படத்திலிருந்து மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவும் அற்புதமான பாடல. இரவு நேரத்தில் அனைவருக்கு குடும்ப பாடல கேட்கலாம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் நன்றிங்கய்யா.

0: இது கோடி பண்பலை 100.5 நினைவீசுகம். இன்றைய நினைவீசுகம் தர்மபுரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். இனிப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடமறை பண்பலை பழனிசாமி டைலர்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து விடுதலை, அதுல இருந்து நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க அப்படின்ற பாடல் கொடுங்க. அனைத்து நன்றி.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்னு நினைக்கிறீங்களா?

0: தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம். இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேச சொல்லுங்க.
1: கங்கேஸ்வரி மேடம்.
0: எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: தருமபுரி மாவட்டம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: மாமர கோயில்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு. என்ன சிம்மச்சான் படத்துல இருந்து பாடல் கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: இது நினைவீசுகம் நம் கோடி பண்பலை 100.5. இப்ப இணைப்பில் வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: தர்மபுரி ராஜாங்கம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: தம்பிக்கு எந்த ஊர்ல இருந்து காதலில் தீபம் ஒன்று ஏற்றினாலே அந்த பாடு பாடு கொடுக்கும்.
0: பாடல் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கோடி பண்பலை 100.5 கேட்கலாம். நன்றிங்கய்யா.

0: நேரமிரவு 10:30. இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் ஐயர் வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 இளைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணியோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தர்மபுரி செல்ல உயிர் வண்டி தங்கவேல் பணியிடமா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: இயக்குனர் டி ராஜேந்திரின் சம்சார சங்கீதம் என்ற திரைப்படத்தில் அம்மா கண்களும் ஏங்குது காதலும் பொங்குது அம்மாடியோ என்ற பாடல் அனைத்து அன்பு உள்ளங்களுக்காக சொல்லுங்கம்மா. நன்றிங்கம்மா.
0: அனைவருக்காகவும் வந்துட்டே இருக்கு கோடி பண்பலை 100.5 பாடல் கேட்கலாம்.

0: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம் இணைப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். தருமபுரி மாவட்டம் போகானலி ராஜா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: காய்கித்திட்ட படம், கண்மணியே பேசு பாடல்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.
1: நன்றி.

0: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம் இனிப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: இரவு வணக்கம்மா.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் தருமபுரி நகர பகுதி மதிகோடு பாலை மோகன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு முதல் வசனம் படத்துல இருந்து ஆறு மது ஆளர் அந்த பாடல் வாய்ப்பு. நன்றிமா.
0: நன்றிங்கய்யா, பாடல் வந்துட்டே இருக்கு.

0: இரவு நேரத்தை இசையால் அழகாக்கிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் நெய்யர் வணக்கம்.
1: இனிமையான இரவு வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பாடகர்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் மனிதன் பாடல். வானத்தை பார்த்து பார்த்து இனிமையான பாடல் மனிதன் கொடுத்துருக்கேன். நன்றி.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:48. இது நினைவே சுகம். நம் கோடி பண்பலை 100.5 இப்ப இணைப்பில் இருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்பு.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: முகம் காணாமல் இசை வழியே எங்களை இணைத்து கொண்டிருக்கும் கோடை பண்பலை முகம் காண வேண்டும் என்ற ஆசை. தங்கைக்கோர் படத்திலிருந்து தினம் தினம் உன் முகம் நினைவெனில் மலர் பாடல் கொடுக்கும்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

0: செய்தியால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் நெய்யர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: தருமபுரி மாவட்டம் பழகுடி தேங்கடை குமரமா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: அலைகள் போவதிலிருந்து காதல் ஓவியம் என்று பார்க்கணும்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

தர்மபுரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்தது கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். ஜெனிஃபர். நன்றி நேயர்களே.

இரவின் குளுமையால் மேகத்திரைக்குள் மதி தன்னை ஒளித்து கொண்ட இவ்வேளையில் இமைத்து களைத்த விழிகள் சற்று இலைப்பார இசை வழி இனிய தாளாட்டாய். இது கோடிப்பொன்மை 100.5 இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. வணக்கம் நேயர்களே.

இரவு இதமாக, உறக்கம் சுகமாக, நாளைய பொழுது நலமாக அமையட்டும் என்று வாழ்த்து நிறைவுக்கு வருகிறது இரவு சிறகு. மீண்டும் செவித்திடும் நாளை இரவு 11 மணிக்கு.

நமது கோடிப்பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள். காலை 5 மணிக்கு அருள் மாலை 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். 6 மணிக்கு கேட்கலாம் வசந்த விடியல், அதில் புதுமறை பொலிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 7 மணிக்கு கேட்கலாம் சுகமான காலை. 7:10 வேளாண் தகவல்கள். 7:20 கேட்கலாம் பாட்டும் பதமும். 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:40 கேட்கலாம் பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம். நாளை சேலம் மாவட்ட நேயர்களுக்காக. 8:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில். நாளை உடலுக்கு ஊக்கமளிக்கும் ராஜயோகா, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக. சிறப்பு விருந்தினர்கள் பிரம்மகுமாரிகளின் மதுரை துணை மண்டல இயக்குனர் பி கே உமா அவர்களும், மூத்த ராஜயோகா ஆசிரியர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் பி கே ஆஷா அவர்களும் நேரலையில் ராஜயோகம் பற்றிய நமது கேள்விகளுக்கு விளக்கமளிக்க காத்திருக்கிறார்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். 10 மணிக்கு கேட்கலாம் பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலம். முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாளை தேனி மாவட்டம் போடி ரெங்கநாதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து. 12 மணிக்கு ஆர்கேஜி நெய்யின் மகளிர் நேரம். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவலி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு கேட்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 கேட்கலாம் சிறப்பு வென்றார் வந்தார். நாளை திண்டுக்கல் மாவட்டம் சௌமியா அவர்களை சந்திக்க இருக்கிறது நிகழ்ச்சி. 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளை ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டி தெய்வானை சுந்தரம் அவர்களின் தெரிவில். 3:10 நாமக்கல் எம்எம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். 3:45 வானொலிக்கு 90. மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். 4:30 கேட்கலாம் புமெக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். மாலை 5 மணிக்கு கேட்கலாம் ஆர்கேஜி நெய்யின் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம மலர்கள். 6:10 புமெக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னையாக. 6:40 பண்ணையும் பசுமையும். 7 மணிக்கு கேட்கலாம் அடுத்தது என்ன, தொலைதூரம் மற்றும் இணைய வழி கல்வி வாய்ப்புகள். நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குனர் முனைவர் ப. முத்துப்பாண்டி அவர்கள். உடன் உரையாடுகிறார் மயிலப்பன் அவர்கள். 8 மணிக்கு இளமை பேசுகிறது சொல்லுக்குள் சொல் ககபோ விளையாட்டுகளுடன். 9 மணிக்கு கொடைத்தென்றல்.

0: பத்து மணிக்கு நினைவே சுகம், நாளை திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக. இரவு 11 மணிக்கு இரவு சிறகு, இவையாவும் நமது கோடிப்பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள்.
1: பொதுமறை பொழிவு, அதிகாரம் கையமை, குரல் எண் 1071.

தோற்றத்தால் மனிதரைப் போலவே இருக்கின்றனர் கயவர்கள். குணத்தால் மாறுபட்டு தோற்றத்தால் ஒத்துப்போகிற கயவரைப் போல ஒப்புடையவர்கள் வேறு யாரையும் யாம் கண்டது இல்லை. குறள் எண் 1071 அதிகாரம் கயமை.

0: தோற்றத்தால் மனிதரைப் போலவே இருக்கின்றனர் கயவர்கள். குணத்தால் மாறுபட்டு தோற்றத்தால் ஒத்துப்போகிற கயவரைப் போல ஒப்புடையவர்கள் வேறு யாரையும் யாம் கண்டது இல்லை. குறள் எண் 1071 அதிகாரம் கயமை.
1: இத்துடன் நமது நிகழ்ச்சிகள் யாவும் இணைந்தே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 4:51 தஞ்சை சுற்றுவட்டார நேயர்களுக்காக 101.2 MHz-லும் மற்றும் நமது வளமையான அலைவரிசை 100.5 MHz-லும் கேட்டு மகிழலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்துள்ள நாள் உங்களுக்கு நன்னாளாய் திகழ வாழ்த்துகிறது. உங்கள் கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை நேயர்கள் அனைவரும் 100.5 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு மகிழ அன்போடு அழைக்கிறோம். இன்று சகவருடம் 1948, ஜெயிஷ்ட 18, பராபவ ஆண்டு வைகாசி 25, திருவள்ளுவர் ஆண்டு 2057. இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 8 திங்கட்கிழமை, நேரம் காலை 4:57.

நேரம் காலை 5 மணி. படைத்த இறைமையை பாடி தொழுதிடும் அதிகாலை நேரம். கோடை பன்மலையின் 1.5 இல் மலர்கிறது அருள்மாலை.